அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்று வளமர காத்திருக்கும் நமதியின் நிகழ்ச்சிகள் 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், வத்தலகுண்டு தேவாஸ்கேன் வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் சேவை செய்திகள், கரூர்

சில்க் சென்டரின் பூந்தளிர் நீரும் கேட்கலாம். காலை 7 மணிக்கு இதமாக இணைவோம் சுகமான காலையில் நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும். 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியில் உமக்ஸ் பனின்கள் ஜொட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார் பிருத்திவி விமன்ஸ் இன்னவர்ஸின் இன்று அன்று ரசிக்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம் இன்று மதுரை மாவட்ட அன்பர்களோடு. நிகழ்ச்சியில் உமக்ஸ் பனின்கள் ஜொட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரிப்ஸின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வத்தலகுண்டு தேவா ஸ்கேன் வழங்கும் வானவில். இன்றைய வண்ணம் ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டும் முறைகள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பாட வல்லுநர் முனைவர் மூஜே அனிதா ஸ்ரீ அவர்கள். காலை 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கும் திரையுலக கலைப்பயணம். இன்றைய சிறப்பு விருந்தினர் லாந்தர் திரைப்பட உதவி இயக்குனர் வினோதினி கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நீரம் இன்று நாங்களும் நடிப்போம்ல. நிகழ்ச்சியில் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:30 கேட்கலாம் மகளிர் நீரும் நிகழ்ச்சியில் ஜென் கேன்சர் சென்டரின் மாய வலை நீழவழி. நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 டோல் தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் திருமலை வீதி தேவயானி அவர்கள். நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வத்தலகுண்டு தேவா ஸ்கேன் வழங்கும் விடுகதை வண்ண தூரிகை. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜொட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கும் விடுகதை வண்ண தூரிகை. இடைக்கால மட்டுக்களோடு மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நாவல் நேரம் ஆலய தரிசனம் ரசிக்கலாம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜொட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பண்ணையும் பசுமையும் இயற்கை வழி விவசாயம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பெரியசாமி வெங்கடேசன் அவர்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் சொந்த பந்தம் சேவை செய்திகள். 8:00 இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்றைய விளையாட்டுக்கள் ஆனா ஆவணா குண்டக்க மண்டக்க. இரவின் மடியில் தாளாட்டாக 9:00 கொடை தீன்றல். 10:00 கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். 11:00 இரவு சிறகு மணிக்கு ஒரு முறை செய்தி சுருக்கமும் நிகழ்ச்சிகளுக்கு இடையில் செய்திகளும் கேட்கலாம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தீர்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும். இறைவனை இறை கீதங்களால் பூஜித்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. இனி வசந்தத்தை வரவேற்று வசந்த விடியல் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்ட

0: மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: அன்பான காலை வணக்கம் நேர்களே. அழகானதொரு புதிய நாள் நமக்காக பிறந்துள்ளது. அதில் இலக்குகளை நிர்ணயித்து, திசைகளை தீர்மானித்து, பாதைகளை தேர்ந்தெடுத்து, சாதனை பாதையில் தடம் பதித்து, தயங்காது நடப்போம், சலிக்காமல் நடப்போம். இன்றைய நாளில் வெற்றி இலக்கை நோக்கி வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். இது வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குவளையம் குரல் நெறி அறிந்திட, குரலின் அமுதம் பருகிட,
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1046.

0: எவ்வளவுதான் நன்மை தரும் பொருள்களை சொல்லும் ஆற்றலோடு எடுத்து சொன்னாலும் ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது. குறள் எண் 1046 அதிகாரம் நல்குறவு.
1: நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும்.
0: எவ்வளவுதான் நன்மை தரும் பொருள்களை சொல்லும் ஆற்றலோடு எடுத்து சொன்னாலும் ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது. குறள் எண் 1046 அதிகாரம் நல்குறவு.

0: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட்
3: 7383545 or visit www.mahindra.org.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
5: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
4: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
10: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
11: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
10: May 8, 9, 10 and 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
11: கால் 8220782333.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஆனூர் அஸ்திரபுரீஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் என்று.
2: சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மன குறையொன்றும் எனக்கில்லை அருணாச்சலா.
1: அப்பாவிகளையும் அமைதியானவர்களையும் அவதியுற செய்வதுதானே புராண காலத்து அரக்கர்களின் விளக்கம். ஒருமுறை இந்திரன் முதலான பல தேவர்களுக்கும் அவ்வாறு கொடுமை இழைக்கப்பட அவர்கள் பிரம்மாவிடம் தம் துயர் துடைத்து அருளுமாறு வேண்டிக் கொண்டனர். பிரம்மனும் அவர்களை ஆறுதல் படுத்தி பூலோகத்தில் ஆதியூர் என்ற திருத்தலத்துக்கு சென்று அங்குள்ள

பாலாறு என்ற ஷூசிர நதியில் நீராடி ஈசனை நோக்கி தவமிருக்குமாறு அறிவுரை சொன்னார். அதன்படி தேவர்கள் பூமிக்கு வந்தார்கள். பிரம்மனின் அறிவுரைப்படி ஆழ்ந்த தவம் மேற்கொண்டார்கள். மனமிறங்கிய ஈசன் அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதாக அருளினார். அதே போல தன் அஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்க அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்பால் அக்கணமே அரக்கர்கள் அனைவரும் அழிந்தொழிந்தார்கள். அஸ்திபுரீஸ்வரா சரணம் என்று தம் கொடுமை விளக்கிய எம்பெருமானுக்கு நன்றி செலுத்தினார்கள் தேவர்கள். இந்த ஈசனே அஷ்ட திக்குகளுக்கும் தலைவன் என்ற பொருளில் அஷ்டபுரீஸ்வரர் என்றும் வழங்கப்பட்டார். அந்த ஆதியூர் திருத்தலம் இப்போது ஆணூர் என்று அழைக்கப்படுகிறது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பே சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இத்தலம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து ஆதியூர் என்று பெயர் கொண்டிருக்கிறது.

0: கோவிலை தரிசிப்போமா? இப்பொழுது கிழக்கு நோக்கிய நுழைவாயில் மிக சிறிய கோபுரத்துடன் அழகு மிளிர காட்சியளிக்கிறது. அதில் விநாயகர், வள்ளி தீவசீனா, சமேத முருகன் மற்றும் பார்வதியுடன் இணைந்து சிவபெருமான் வண்ணமயமாக உலர்கிறார். இந்த கோபுரத்துக்கு முன்னால் ஓர் தீபஸ்தம்பம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த தூணில் பொறிக்கப்பட்டிருக்கும் திரிசூலம் இக்கோயிலின் தொன்மைக்கு சாட்சியாக விளங்குகிறது. பிரகாரம் வளம் வரும் போது சுதை சிற்பமாக ஜேஷ்டா தேவியை தரிசிக்கலாம். பொதுவாகவே ஜேஷ்டா தேவியை பற்றிய தவறான கருத்து நிலவுகிறது. இவள் மகாலட்சுமியின் மூத்த சகோதரி என்றும் மூதேவி என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மகாலட்சுமிக்கு எதிரானவள், அதாவது வறுமையை தருபவள் என்றெல்லாமும் கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் முப்பெருந்தேவி, மூன்று சக்திகளும் இணைந்த மூன்று தேவி என்பதுதான் மூதேவி என்று தெரிந்து விட்டிருக்கிறது. அடுத்து தரிசனம் நல்குபவர் சங்கீத விநாயகர். இசை பயில்பவர்கள் மற்றும் எல்லா கல்வி நிலை மாணவர்களும் இவரை துதித்து தம் தகுதியை மேம்படுத்திக் கொள்கிறார்கள். கோஷ்டத்தில் தென்புறம் நோக்கி கருணை பெருக்கும் தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக திகழ்கிறார். ஆம், இவருக்கு பின்னால் கல்லால மரம் இல்லை, முன்னால் சனகாதி முனிவர்கள் இல்லை, காலடியில் முயலகனும் இல்லை. ஆனால் வலது கால் மேல் இடது காலை மடித்து போட்டு அமர்ந்திருக்கும் வழக்கமான கோலம். இன்னொரு வித்தியாச தரிசனம் பைரவர். இவருக்கு நாய் வாகனம் இல்லை, ஆம், தனித்தே நின்றிருக்கிறார். வன்னிமரம் கோவிலின் தலவிருட்சமாக நெடிது வளர்ந்திருக்கிறது. அதன் கீழே விநாயகர் இரு பக்கங்களிலும் ராகுகேது உடனிருக்க நல்லாசி அருள்கிறார். கருவறையில் அந்தரபுரீஸ்வரர் சுயம்புலிங்கமாக உளர்கிறார். தன் பக்தர்களின் எல்லா வகை துன்பங்களையும் தன் அருளனும் அஸ்திரம் ஏவி தூள் தூளாக்குகிறார். இவரிடம் வேண்டிக் கொள்ளும் தம் கோரிக்கை ஈடேறிய பக்தர்கள் இவருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி தம் பக்தி கடனை செலுத்துகிறார்கள். புதர்மண்டி முற்றிலும் பழுதுபட்டிருந்த இக்கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்த போது தட்சிணாமூர்த்தி, ஜேஷ்டா தேவி, பைரவர் என்ற சிற்பங்கள் ஒவ்வொன்றாக தோன்றி பக்தர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தன. வித்தியாசமான தோற்றம் கொண்ட இந்த சிலைகளை கொஞ்சமும் தொன்மநுட்பம் குறையாத வகையில் பக்குவமாக அகழ்ந்தெடுத்து தனித்தனியே சன்னிதிகள் அமைத்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்விளைந்த களத்தூருக்கு அருகில் உள்ளது ஆனூர் திருத்தலம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஆர் டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர்.
3: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர்.
2: வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸ்,
4: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸில் குறைந்த செலவில் MRI
0: வழங்கும் வசந்த விடியல்.
4: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவா ஸ்கேன்ஸில் MRI இன்று முதல். தேவா ஸ்கேன்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ

0: எம்ஆர்ஐ இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவா ஸ்கேன்ஸில் எம்ஆர்ஐ இன்று முதல். தேவா ஸ்கேன்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம் PSG காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255 9865885530.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயில் சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று அம்மன் முத்துப்பல்லக்கில் புறப்பாடு.
11: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
12: விசேஷமே விசேஷமே கல்யாண பாட்டுக்கு விசேஷமே தைலா கரூர் தைலா.
13: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: மூன்றாம் வகுப்புல உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க
1: சார்? நிறைய சொல்லி தருவாங்க.
0: உங்க மேம் பேர் என்ன
1: சார்? கௌரி.
0: கௌரி மேம் வேற என்னெல்லாம் சொல்லி தருவாங்க
1: சார்? தமிழ் நிறைய சொல்லி தருவாங்க.
0: சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க
1: சார்? பாரதியார் பற்றி சொல்ல போறேன்.
0: எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: அவர் 11/12/1882 ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டையபுரத்தை சின்ன சாமி ஐயர் லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். அவர் ஏ பெயர் சுப்பிரமணியர். அவர் செல்ல பெயர் சுப்பையா. அவர் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு என பல கவிதைகளை எழுதியுள்ளார். அவரை பாராட்டி எட்டையபுரம் மன்னர் இவரை பாரதி என பட்டம் வழங்கி உள்ளார். இவர் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றார். இவர் 11/9/1921 ஆம் ஆண்டில் தனது 39வது வயதில் காலமானார். நன்றி.
0: வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க
1: சார்? அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? உங்க மேம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க
1: சார்? மேம் கொஞ்சம் சொல்லி தந்தாங்க, அம்மா கொஞ்சம் சொல்லி தந்தாங்க.
0: இருக்கிறதே கொஞ்சோண்டு தானே, அதில் எப்படி மேம் கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சொல்கிறீங்க? என்கிட்ட சொன்னாங்க எங்க அந்த மேடம் வந்து என்கிட்ட, நான் தான் என் வரதியாரை பற்றி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. சரி, சாப்பிட்டீங்களா?
1: எஸ் சார்.
0: என்ன சாப்பிட்டீங்க
1: சார்? தயிர்.
0: தயிர் சாப்பிட்டீங்களா? தயிர் சோறு சாப்பிட்டீங்களா? தயிர் சாப்பிட்டீங்களா
1: சார்? தயிர் சாப்பிட்றேன்.
0: அரி சொல்ல குட்டி, உங்க வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க
1: சார்? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, நான்.
0: அண்ணன் பேர் என்ன
1: சார்? கிருஷிகுமார்.
0: கிருஷிகுமார் அண்ணா என்ன பண்றாங்க
1: சார்? 8th படிக்கிறாங்க.
0: 8th படிக்கிறாங்களா? தம்பி
1: சார்? யுகேஜி.
0: அவர் பேர் என்ன
1: சார்? பிரகதீஷ்.
0: பிரகதீஷ் தம்பியா? சரி சொல்ல குட்டி, அம்மா பேர் என்ன
1: சார்? மாலதி.
0: அப்பா பேர்
1: சார்? சுரேஷ்குமார்.
0: சுரேஷ்குமார் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க
1: சார்? பிஸ்னஸ்மேன்.
0: பிஸ்னஸ்மேனா? ஆஹா, நீங்கள் படித்து பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க? கலெக்டர் ஆவீங்களா? கலெக்டர் என்ன செய்வீங்க
1: சார்? உண்மையை சொல்வேன்.
0: உண்மையை சொல்வீங்களா? கலெக்டர் ஆகி உண்மையை சொல்ற கலெக்டர் இவர். சரி சார், நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா

0: இன்னைக்கு இந்த நேர நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி தம்பி சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன சொல்லும்
1: சார்? ஹரிஷ்.
0: ஹரிஷா? ஹரிஷ் ஏன் என்ன பார்த்து அப்படி மறைச்சிட்டு வந்தீங்க? முறைக்கலையா? எனக்கு தான் அப்படி தெரிஞ்சிருச்சோ. என்ன முடியெல்லாம் ஒரு அப்படி மட்டமா நிக்காம நட்ட நட்டமா நிக்குது. சொன்ன பேச்சு கேட்காதா உங்க முடி? இல்லையா கேக்குமா? சரி சரி. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: சஷ்டி வித்யாசாகர் மெட்ரிக் மேல் பள்ளி சங்ககிரி.
0: ஓ, அங்க படிக்கிறீங்களா? அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?

0: இன்று பிறந்தநாள் காணும் உள்ளங்களையும் மனநாள் காணும் தம்பதியினரையும் வாழ்த்தி மகிழ்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
2: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை
8: பெண்களுக்காக ஸ்டைலிஷான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ்,

0: பாலசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
2: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
1: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: எட்டு திசையும் இசை மெட்டுகளை தந்து கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். 6:43.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர். பத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ்
7: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
6: அன்பின் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அழைக்கிறது மதுரை அன்பர்களே. தூங்கா நகரம் மதுரை அன்பர்களின் பங்களிப்பில் இன்று காலை 8 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் மனதோடு ராகம்.

வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தி

0: படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர்

0: மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக் கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர் காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள CBI விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை நூறுபுழையை. இந்த
3: மணி மணி மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டா பாக்குறியா?

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
5: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.
4: வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸ்.
7: பெரு நகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸில் குறைந்த செலவில் MRI
0: வழங்கிய வசந்த விடியல்.

நிறைவு பெறுகிறது வசந்த விடியல். லட்சியம் என்பது நட்சத்திரம் போன்றது. அதனை கைக்குள் அடக்க முடியாமல் மாறாக அதை வழிகாட்டியாக பின்தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம். விடைபெறுகிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி இதமாக இணைவோம் சுகமான காலையில்.

அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நேயர்களே. சுற்றும் பூமி அதர பழசு, சுறுசுறுப்பாய் விடியும் காலை என்றும் புதுசு, இசையும் தமிழும் என்றும் இனிது. மனதை மயக்கும் இனிய பாடல்களோடு கவுடை பண்பலை 100.5 இது சுகமான காலை.

வேலைக்கு புறப்படக்கூடாது இருந்தாலும் சரி, ஏற்கனவே பார்த்த வேலைகளுக்கும் என்னடா இன்னைக்கு வேலைக்கு போகிறமே அப்படின்னு நினச்சாலும் அதே சுறுசுறுப்போட சந்தோஷத்தோட இன்னைக்கு மகிழ்ச்சியோட எல்லா பணிகளையும் தொடங்கியிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது கோடை பண்பலை 100.5 இல் சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

நம் கோடை பெண்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு வர இருக்குங்க. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் வழங்குகிற வானவில் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தலைப்பாக ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டும் முறைகள், ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டும் முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி வானவில் வர இருக்கு. சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பாட வல்லுநர் முனைவர் மு.ஜே. அனிதாஸ்ரீ அவர்கள் பங்கேற்கிறாங்க. நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டுருங்க.

0: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: தருதலை
1: அடங்காதவன்
0: அல்லது
1: பொறுப்பற்றவன்
0: அல்லது
1: உதவாக்கரை
0: அல்லது
1: தண்டச்சோறு.
0: தருதலை
1: அடங்காதவன்.

0: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ்.
9: திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தண்ணீர் பந்தம்பட்டியில் அமைந்திருக்கிற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. BA தமிழ், BA இங்கிலீஷ், BSc மேத்தமெட்டிக்ஸ், BCOM, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவுகள் இருக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க ஏதுவாக இலவசமாக கல்லூரி வளாகத்திலேயே சேர்க்கை உதவி மையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி மதுரை.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: வழங்கும் மனதோடு ராகம்.
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
6: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
13: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
14: வணக்கம் அண்ணா.
15: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
14: கையில் என்னமண்ணா பரிசு பெட்டகம்?
15: ஒரு திருமணத்திற்கு புறப்பட்டு விட்டேன் அமைச்சரே, அதற்காகத்தான் இந்த பரிசு பெட்டகம்.
14: ஓ, இந்த பரிசு பெட்டிக்குள் அப்படி என்ன பரிசு இருக்கிறது மண்ணா?
15: அதுவா, தர்மாஸ் பொம்மை பரிசாக வழங்கலாம் என்று வைத்திருக்கிறேன் அமைச்சரே.
14: மண்ணா, தெர்மாகோல் கேள்விப்பட்டிருக்கிறேன், இது என்ன தெர்மாஸ் பொம்மை, அது எப்படி இருக்கும்?
15: அமைச்சரே, இந்த தர்மாஸ் பொம்மை என்பது நாம் சிறுவயதிலிருந்து பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட பரவசப்பட்ட ஒரு பொம்மையின் மறுவடி.
14: பார்த்து பார்த்து

0: பரவசப்பட்ட பொம்மையா? அப்படி என்ன பொம்மை மண்ணா?
1: இந்த தர்மாஸ் பொம்மைகள் பார்ப்பதற்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் போலவே இருக்கும்.
0: எங்களை போல என்று சொல்லுங்கள். அதற்கட்டும் அண்ணா, ஏன் அதை தலையாட்டி பொம்மை என்றே சொல்லலாமே, எதற்காக தர்மாஸ் பொம்மை என்று சொல்கிறீர்கள்?
1: அமைச்சரே, இந்த தர்மாஸ் பொம்மை போதி தர்மனால் வடிவமைக்கப்பட்டது. அதனால் தான் இதை தர்மாஸ் பொம்மை அல்லது தர்மாஸ் டால் என்று சொல்லுகிறார்கள்.
0: ஓ, அப்படியானால் அது தர்மாஸ் பொம்மையா? நான் இவ்வளவு நேரம் தர்மாஸ் பொம்மை தர்மாஸ் பொம்மை என்றளவா சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கட்டும் அண்ணா, என்ன திடீர் என்று சீனாவிற்கு சென்று விட்டீர்கள்?
1: சரிதான் அமைச்சரே, போதி தர்மர் சீனாவில் இருக்கிற போதுதான் இந்த பொம்மையை வடிவமைத்தார். ஆனால் இந்த தர்மாஸ் பொம்மைகள் தற்போது ஜப்பானிலும் விற்பனை செய்யப்படுகின்றன.
0: ஓஹோ, சரிமனா, போதி தர்மர் வழக்கமாக போதனை தானே செய்வார், எதற்காக பொம்மையை செய்திருக்கிறார்?
1: போதனையை செய்வதற்காகத்தான் இந்த பொம்மையை செய்தார் போதி தர்மர்.
0: அப்படியா, என்னமண்ணா சொல்கிறீர்கள்?
1: அமைச்சரே, ஒரு மனிதர் தனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்பதற்காக போதி தர்மரை சந்தித்து, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதற்கு தீர்வு சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்.
0: ஓஹோ,
1: ஆனால் போதி தர்மரோ தர்மாஸ் பொம்மையை வைத்து விளையாண்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கடுப்பான அந்த மனிதர், ஐயா, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்வீர்கள் என்று நம்பித்தானே நான் உங்களிடம் வந்து என்னுடைய பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால் இந்த பொம்மையை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறீர்களே, அப்படியானால் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டீர்களா என்று போதி தர்மரை பார்த்து கோபமாக கேட்டார் அந்த மனிதர். அதற்கு போதி தர்மர் சொன்னார், இந்த பொம்மையின் வழியாக உன் பிரச்சனைக்கான தீர்வைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேன், அது உனக்கு புரியாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்.
0: ஏன்மண்ணா, பொம்மையை வைத்து விளையாடுவதன் மூலம் அந்த மனிதரின் பிரச்சனைக்கான தீர்வு எப்படி கிடைத்திருக்கும்?
1: இதையே தான் அந்த மனிதரும் கேட்டார் அமைச்சரே. அதற்கு போதி தர்மர் சொன்னார், இதோ பார், இந்த பொம்மையை நான் சாய்த்து வைக்கிறேன், ஆனால் இது திரும்பவும் தன்னுடைய நிலைக்கே வந்து நின்று கொள்கிறது. இப்போது இந்த பொம்மையை கவிழ்த்து வைக்கிறேன், இதோ இது மீண்டும் தன்னுடைய நிலைக்கே வந்துவிட்டது. இப்படி இந்த பொம்மையை நான் எந்த திசையில் இருந்து சாய்த்தாலும் கவிழ்த்தாலும் அது திரும்பவும் தன்னுடைய நிலைக்கே வந்து விடுகிறது. அதை போலத்தான் நம்முடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நாமும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே சென்று மூழ்கிவிடக் கூடாது. பிரச்சனைகள் வரும், ஆனால் நாம் நம்முடைய நிலையில் நின்றே அந்த பிரச்சனைகளை ஆராய வேண்டும், அணுக வேண்டும்.
0: ஓஹோ,
1: அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் வருகிறது என்றால் அந்த மகிழ்ச்சியிலேயே நாம் திளைத்து விடக்கூடாது, நாம் நம்முடைய நிலையில் நின்றே அந்த மகிழ்ச்சியை சந்திக்க வேண்டும். ஆக வாழ்க்கையில் பிரச்சனையோ மகிழ்ச்சியோ எந்த நிலை வந்தாலும் நாம் நம்முடைய நிலையில் இருந்து மாறாமல் நம் நிலையில் நிலையாக நின்று அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த தர்மாஸ் பொம்மை நமக்கு சொல்லுகிற செய்தி என்று சொல்லி இருக்கிறார் போதி தர்மர். இதுதான் அமைச்சரே தர்மாஸ் பொம்மையின் தத்துவம்.
0: சிறப்பு சிறப்பு, அருமையாக சொன்னீர் மன்னா. சரி மன்னா, அரண்மனையில் பணியாற்றும் நாங்களும் கிட்டத்தட்ட தர்மாஸ் பொம்மை போன்றவர்கள் தான், தெரியுமா?
1: அப்படியா, எப்படி சொல்லுகிறீர் அமைச்சரே?
0: நீங்கள் என்ன சொன்னாலும் தலையை தலையை ஆட்டிக்கொண்டே இருக்கிறோமே, அதனால் தான் அப்படி சொன்னேன் மன்னா.
1: என்ன,
2: 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கொடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: மற்றும்
6: நாமக்கல்
7: வழங்கும் மனதோடு ராகம்
8: இணைந்து வழங்குவோர்
9: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9999604.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
14: உற்சாகமான பாடல்களை உள்ள மகிழ அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. இது சுகமான காலை நேரம், காலை 7:41.

0: கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று வலம்பர காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல, 3 மணிக்கு உயிரெழுத்து ஈரோடு மாவட்டம் திருமலை வீதி தேவயானி அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ண தூரிகை, 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் நேயர்களின் குரல் பதிவாக வலம் வரும், 8 மணிக்கு இளமை பேசுகிறது, இன்னைக்கு விளையாட காத்திருக்க கூடிய விளையாட்டுகள் ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க, 10 மணிக்கு

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: மே 13
0: பிறந்தது உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா மாவட்டம்.
2: பயின்றது இங்கிலாந்தில் சட்டம்.
0: தோன்றியது சுதந்திரத்தில் நாட்டம்.
2: தன்னை இணைத்துக் கொண்டது தேசிய காங்கிரசின் நீரோட்டம்.
0: 1935
2: அசாம் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
0: கோபிநாத் பர்தோலி தலைமையில் நிதியமைச்சராக்கப்பட்டார்.
2: நேருவின் அழைப்பினால் மத்திய அமைச்சரானார்.
0: உழைப்பால் இந்தியாவின் 5வது குடியரசு தலைவராக்கப்பட்டார்.
2: 1905
0: முன்னாள் இந்திய குடியரசு தலைவர்
2: பக்ருதீன் அலி அகமது பிறந்த நாள்
0: இன்று. 4 வயதிலேயே கற்றுக்கொள்ள தொடங்கியது நடனம்.
2: அதற்கு அவரின் குருவான கண்டப்பாவே காரணம்.
0: 7 வயதிலேயே நடன அரங்கேற்றம்.
2: இவரின் புகழ் பரவ காரணம் அவரின் கலை நுணுக்கம்.
0: 1918
2: பரதநாட்டிய மேதை தஞ்சாவூர் பால சரஸ்வதி பிறந்த நாள்
0: இன்று. வாழும் கலையை சொல்லித்தர நிறுவப்பட்டது ஒரு நிறுவனம்.
2: சுதர்சன கிரியா என்ற மூச்சு பயிற்சியை கற்று தருகிறது அந்த ஸ்தாபனம்.
0: உடல்
2: மனம்
0: உணர்வுகள் சமமாகும் என்பது மக்களின் அனுமானம்.
2: பிறந்தது தமிழ்நாட்டில் உள்ள பாபநாசம்.
0: 1956
2: இந்திய குரு
0: ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பிறந்த நாள்
2: என்று.
0: தமிழ் கதை எழுதுவதில் உண்மையான திறமை காட்டியிருக்கிறார்.
2: சொன்னது பாரதி.
0: சொல்லப்பட்டது கமலாம்பாள் சரித்திரத்தின் கதைப்பகுதி.
2: தமிழில் எழுதப்பட்ட 2வது புதினம் என்பது சிறப்பு தகுதி.
0: தன் 21வது வயதில் இக்கதை உருவாக்கம்.
2: இன்னும் படிக்கப்படுகிறது என்பது அதன் தாக்கம்.
0: 1898
2: எழுத்தாளர் P.R. ராஜமையர் மறைந்த நாள்
0: இன்று. பிறந்தது யாழ்ப்பாணத்து இனுவில்.
2: இவரின் வாழ்க்கையில் ஒன்றி போனது தவில்.
0: இயற்பெயர் ஞான பண்டிதன் என்றாலும்
2: தட்சிணாமூர்த்தி என்பதே நின்றது கலை வாழ்வில்.
0: 11 எண்ணிக்கை தவில் கதிக்கு
2: உத்திரக்கதி பெயர் நிற்கிறது இவரின் நினைவில்.
0: தங்க கோபுர விருதோடு
2: தவிர்க்கேடயமும் பெற்றார்
0: திருவாடுதுறை ராஜரத்தினம் நினைவு விழாவில்.
2: 1978
0: தவில் இசை கலைஞர் வி தட்சிணாமூர்த்தியின் நினைவு நாள்
2: என்று.
0: பெருங்கை என்பது மூடத்தனம்.
2: விரல்கள் 10 மூலதனம்.
0: வரிகளில் வீசுது தமிழ் மனம்.
2: கவி ஞாயிறு என்ற பெயரில் எழுதினார் பல கவித்தோரணம்.
0: வேலை செய்தது ஆசிரியராக.
2: அவரின் எழுத்தின் கருத்தில் இருந்தது வீரியமாக.
0: பிறந்தது துரைசாமி புஷ்பம் அம்மாளிக்கு மகனாக.
2: அவர் நூல்கள் ஆனது நாட்டுடமையாக.
0: 2000
2: தமிழ் கவிஞர் தாரா பாரதி மறைந்த நாள்
0: இன்று. கற்பனை சிற்றூராக எழுதப்பட்டது மால்குடி.
2: இந்தியர்களின் வாழ்க்கையை காணலாம் கதையின்படி.
0: எழுதப்பட்டதனைத்தும் ஆங்கில இலக்கணப்படி.
2: அனைத்து படைப்பும் இருந்தது சமுதாயத்தை சார்ந்தபடி.
0: 2001
2: இந்திய நாவலாசிரியர்
0: R.K. நாராயணன் மறைந்த நாள்
2: என்று.
0: மக்கள் இங்கு சுற்றுலா செல்ல கட்டுவர் மணக்கோட்டை.
2: இந்திய தலைநகரில் அமைந்துள்ளது இந்த மதில் கோட்டை.
0: இங்கே பதிக்கப்பட்டிருப்பது குயிலா ஐ முபாரக்,
2: அதாவது ஆசிர்வதிக்கப்பட்ட கோட்டை.
0: முகலாய அரசர் ஷாஜஹானால் கட்டப்பட்டது இந்த செங்கோட்டை.
2: 1648
0: செங்கோட்டை டெல்லியில் கட்டி முடிக்கப்பட்ட நாள்
2: என்று.
0: வலுக்கட்டாயமாக பிடித்து வருவார்கள் பிற மனிதர்களை.
2: அவர்களின் விருப்பமின்றி வாங்குவர் பல வேலைகளை.
0: முதலாளிகளால் மற்ற பொருள்களைப் போல் வாங்கி விற்பர் அடிமைகளை.
2: எல்லா நாடு

0: திகழும் வழிவகை செய்தது இம்முறையை களைய.
1: 1888
0: அடிமை முறையை பிரேசிலில் இல்லாது ஒழித்தனால்
1: இன்று அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் படிப்பு,
0: காந்திய கொள்கைகளில் வந்தது பிடிப்பு,
1: அவரின் ஆதார கல்வி முறை இவரை மிகவும் கவர்ந்தது.
0: அதுவே பின்னாளில் இந்திய உயர்கல்வி வாரியத்தின் தலைவராக்கியது.
1: கல்வி சீர்திருத்தத்திற்காக பல திட்டங்களை வகுத்தார்.
0: அதனால் எல்லா மாணவர்களும் பயனடைந்தனர்.
1: 1967
0: ஜாகிர் உசேன் இந்தியாவின் முதல்
1: முஸ்லிம் குடியரசுத் தலைவர் ஆன நாள்
0: என்று
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

0: கவுன்சிலிங் கோட் 2630. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் காலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
2: குடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: வழங்கும் மனதோடு ராகம்.
8: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

கோடை பண்பலை 100.5 உற்சாகமான பாடல்களை அள்ளித்தந்து இனித நிறைவுக்கு வருகிறது. இன்றைய சுகமான காலை மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியாக விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் அன்புடன், ரங்கா.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
5: கோடை பண்பலை 100.5 இன்னும் சிறு நேரத்தில் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்குகிற மனதோடு ராகம் வருவதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.
7: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே.

0: பரபரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி நேரம் காலை 8:03.
1: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கும் மனதோடு ராகம்
6: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. இந்த அழகானதொரு புதிய நாளில் நம் மூச்சுக்காற்றின் கதகதப்பில் சுவாசித்து புதிய நாளை பிரசவித்திருக்கும் காலை கதிரவனின் அழகில் வெற்றியின் விழிகளில் முகம் பார்த்து நம் புன்னகையின் ஒளியில் மலர்ந்து மனம் வீசும் மலர்களின் சுவாசத்தில் புத்துணர்வோடு பயணிப்போம். இன்றைய புதிய நாளில் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மண நாகேந்திரன். இன்றைய மனதோடு ராகம் அழைக்கிறது யாரை, எங்கிருந்து? ஆர்ப்பரிக்கும் குட்லாம்பட்டி நீர்வீழ்ச்சியும் அழகர் மலை, யானை மலை, சமணர் மலை என எழில்மிகு மலைகளையும் கொண்டுள்ள மதுரை மாவட்ட அன்பர்களோடு இன்றைய மனதோடு ராகம். மதுரை மாவட்ட பொதுவான அன்பர்கள் 2442693333 மதுரை மாவட்ட சகோதரிகள் 2442429 மதுரை மாவட்ட அறிமுக உள்ளங்கள் 2442424 மரலாம் உன் இணைப்பிற்கு 0452 இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் அளிக்கிறது மதுரை அன்பர்களை. வருக வணக்கம். வணக்கங்க.
10: வணக்கம் மேடம். மதுரை எஸ் ஆலங்குளம் சுந்தர விநாயகம் பேசுறேன் மேடம்.
0: சுந்தர விநாயகம், எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன் மேடம்.
0: எப்படி இருக்கு மதுரை?
10: மதுரை கொஞ்சம் குளுகுளுன்னு வருத்தமா தான் இருக்கு. என்ன, எங்களுக்கு வெயில் காலம் தான் வியாபாரம், அடுத்த வெயில காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க சுந்தர?
10: தயிர் மோர் வியாபாரம் மேடம், 20 மேல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இன்னும் வெயில் கொஞ்சம் கம்மி தான், அடுத்த வெயில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
0: வந்துரும் உங்களுக்காக.
10: அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் மேடம். அதெல்லாம் உங்களுக்கு பருவ காலம் வந்து இந்த வெயில் டயத்துல வெயில் இல்லாட்டினா உங்களுக்கு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகையில மழை சரியா பெய்யாது.
0: சரிங்க சரிங்க. சரி, இந்த நாள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் இதை செய்யணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சீங்களா?
10: அது ஓரளவுக்கு நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன். பிறகுன்றது இருக்க கூடாது, ஓரளவுக்கு முடிச்சுட்டு அப்பதான் நமக்கு தலைமையில பாடம் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கேன் மேடம்.
0: சாச்சா, யதார்த்தமானவரா இருக்காங்க சுந்தரம். என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
10: திரைப்படத்துல இருந்து ஒரு இந்த

0: புது பாடல் நல்ல பாடல் மேடம்.
1: புது பாடல் நல்ல பாடல், எல்லா பாடலும் நல்ல பாடல் தானே?
0: நீலாங்கரையின் ஒரு பாட்டு வரும் நினைக்கிறேன். புது பாட்டு பெரும்பாலும் கவனிக்கிறது கிடையாது.
1: கேப்போமா? நன்றிங்க.

0: மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்,
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
8: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
9: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
10: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
11: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
13: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
14: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
15: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
16: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
13: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
17: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 7382812345.
13: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதுடு ராகம்.
17: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
11: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
13: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
19: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
19: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
19: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
20: பொதுவாக பயணம் செய்கிற போது பக்கத்திலே வருகிறவர்கள் பேசிக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவார்கள். எனக்கு பேசுவதே வாழ்க்கையாகிவிட்டதால் பல சமயங்களில் பயணத்தின் போது நான் மௌனமாக இருக்கவே விரும்புவேன். மற்றைய நேரங்களில் எவ்வளவு உள்வாங்க முடியுமோ அவ்வளவு உள்வாங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் பல பேர் அவசியம் இருக்கிறதோ இல்லையோ ஏதாவது பேசிக்கொண்டே வர வேண்டும் என்பதற்காக அர்த்தமில்லாத விஷயங்களை, அவசியமே இல்லாத செய்களை வம்பளந்து கொண்டே வருவார்கள். பலருக்கு இதில் ஒரு அதிர்ச்சி கூட உண்டு. நிறைய பேசுகிறவர் ஏன் பேசாமல் வருகிறார் என்றும் அவர்கள் குற்றம் சொல்வார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நிறைய பேசுவதுதான் அறிவுடைமை என்று நினைக்கக்கூடாது. நாம் எங்கே பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம், ஒரு சின்ன சாப்பாடாக இருக்கலாம், ஒரு விளையாட்டு

0: விழாவாக இருக்கலாம், எந்த இடமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எங்கும் நாம் எவ்வளவு தூரத்திற்கு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு குறைவாக பேசுவது என்பது ஒரு நல்ல பழக்கம். கெட்டிஸ்பர்க் யுத்தம் முடிந்த பிறகு ஆப்ரஹாம் லிங்கன் பேசுகிறார். அவர் நீண்ட நேரம் பேசுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். அவர் இறந்தவர்களுக்காக பேசினார். அந்த யுத்தத்தில் தியாகம் செய்தவர்களுக்காக பேசினார். அவர் பேசிய மிகச் சுருக்கமான பேச்சு உலக புகழ்பெற்ற பேச்சாக மாறியது. எனவே சுருக்கமாக பேசுவதன் மூலம் ஆழமான உண்மைகளை நிறைய நாம் சொல்ல முடியும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சில சமயங்களில் உடன் பயணிப்போர் அல்லது திருமண வீடுகளில் பக்கத்தில் உட்கார்ந்திருப்போர் கிரிக்கெட்டை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். பேசுவது தவறல்ல, வாயாலேயே ஒரு கிரிக்கெட் விளையாடுவார்கள். அந்த கிரிக்கெட்டில் இப்படி நடந்திருக்கலாம், பந்து அப்படி போட்டிருக்கலாம், இந்த பந்தை இப்படி பிடித்திருக்கலாம், ஏதாவது பயனுண்டா? ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் போய் நாம் விளையாடினால் அது உடற்பயிற்சி. அதை விட்டுவிட்டு அதை பற்றி மணிக்கணக்காக பேசி கொண்டிருப்பதாலே என்ன நன்மை வந்துவிடப் போகிறது? இப்படி வாயாலேயே கிரிக்கெட் ஆடுவதால் யாருக்கு என்ன லாபம்? யோசிக்க வேண்டும். பேசாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய செய்தி அல்ல. அளவுக்கு மீறி பேசுவது நல்லது அல்ல. ஒரு பெரிய ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள், குறிக்கோள் இல்லாதவர்கள், சோம்பேறித்தனமானவர்கள் அதிகம் பேசுகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். எப்படி? குறிக்கோள் இல்லாதவர்கள், சோம்பேறித்தனமானவர்கள் இவர்கள் அதிகம் பேசுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு உலகத்தில் சொல்லப்படுகிறது. தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள்தான் மிக அதிகம் பேசுகிறார்கள் என்று ஆய்விலே தெரிவிக்கிறார்கள். அதாவது தங்களாலே அது முடியாது, ஆனால் அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வரவும் முடியாது. எனவே பேசி பேசி பேசி அதற்கு ஏதாவது சமாதானம் சொல்லலாமா என்று மீண்டும் மீண்டும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். இது வெற்றிக்கு எதிரானது, செயலுக்கு எதிரானது என்று அருமையான உண்மைகளையெல்லாம் ஆய்வு நிபுணர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மௌனத்தின் மூலம் நாம் சக்தி பெறுகிறோம். பேச்சின் மூலம் நம் சக்தி விரயமாகிறது. உடல் சக்தி, உள்ள சக்தி எல்லாமே மௌனத்தின் மூலம் அதிகமடைகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான் படித்த ஒரு தொழுகை வாக்கியம், அருமையான வாக்கியம். உனக்கு தெரியாத எதை பற்றியும் பேசாதே. உனக்கு தெரியாத எதை பற்றியும் பேசாதே. அதே சமயம் தெரியும் என்பதாலேயே எல்லாவற்றையும் பேசிவிடாது. தெரியும் என்பதாலேயே எல்லாவற்றையும் பேசிவிடாது. அந்த தொழுகை வாக்கியம் முடிவடைகிறது, இறைவணக்கம் 10 பகுதிகளை உடையது. இறைவணக்கம் 10 பகுதிகளை உடையது. 9 பகுதிகள் மௌனமாக இருத்தல் என்று அது முடிகிறது. 9 பகுதிகள் மௌனமாக இருத்தல். மௌனம் வலிமை தரும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 7382812345.
7: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
8: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர்

0: கோல்ட் 100% கடலெண்ணெய். எல்லாமே கரெக்ட்.
1: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
2: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
1: மே 8, 9, 10 மற்றும் மே 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207 8233.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரி
4: மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்.
5: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. மனதோடு ராகம், மதுரை அன்பர்களோடு. ஆம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சான் ஃபோராயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில் இன்றைய வண்ணம் என்ன சொல்கிறது? ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டும் முறைகள். ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டும் முறைகள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பாட வல்லுநர் முனைவர் மூஜே அனிதாஸ்ரீ அவர்கள். மதுரை அன்பர்களோடு இன்றைய மனதோடு ராகம் வருக. வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம். நான் டிஎஸ் கோபிநாத் பேசுறேன், அகப்பா நகர், மதுரை.
8: கோபி?
9: ஆமா ஆமா மேம்.
8: கோபி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கப்பா?
9: நான் தறி நெய்கிறேன்.
8: ஆஹா,
9: பட்டு சேலை.
8: பட்டு சேலை? பட்டு சேலைக்கு ஒரு நாள், ஒரு நாளைக்கா இல்லை பட்டு சேலை நெய்ய எத்தனை நாள் எடுத்துக்குவீங்க கோபி?
9: மேடம்
8: 4 நாட்கள்.
9: ஆமா மேடம்.
8: வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
9: அம்மா இருக்காங்க, நான்
8: இருக்கேன்.
9: அம்மா நூல் சுத்துவாங்க, அதெல்லாம் செய்வாங்க.
8: எத்தனை வருஷமா அந்த தொழில கத்துக்கிட்டீங்க? எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டுல இருக்கீங்க?
9: 20 வருஷமா.
8: யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? குருநாதர் யாரு?
9: எங்க அண்ணன் தான்,
8: குமார்.
9: அவர் தான் நல்லா என்ன கத்து கொடுப்பாரு.
8: நானும் சரி. கோபியோட பொழுதுபோக்குனா என்னப்பா?
9: நாடகம் பாக்குறது, ரேடியோ கேக்குறது. உங்க உங்க எஃப்எம் ரொம்ப கேப்பேன்.
8: நம்ம எஃப்எம்?
9: ஆமா,
8: நம்ம வானொலி. எந்த நிகழ்ச்சி எல்லாம் விரும்பி கேப்பீங்க கோபி?
9: 5 மணிக்கு கேப்பேன்.
8: சித்திர செவ்வானமா?
9: ஆமா, சித்திர செவ்வானமா. அப்புறம் 8 மணிக்கு வந்து கேப்பேன். இந்த குழந்தைங்க வந்து
8: இளமை பேசுகிறது.
9: ஆமா, 10 மணிக்கு கேப்பேன் மேடம்.
8: நினைவே சுகம். சிறப்பு கோபி, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் இப்போ நிகழ்ச்சியில?
9: எனக்கு ரஜினி.
8: யார் மேல கண்ணு?
9: அது இனிமேதான்,
8: இனிமேல்தான் அந்த கண்ணு போடணுமா?
9: ஆமா மேடம்.
8: அடடா, என்ன வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க! அந்த சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு கோபி.
9: ரொம்ப
8: தேங்க்ஸ். சரி, உங்க பாடல் கேட்கலாம் சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்.
5: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கிய மனதோடு ராகம்
4: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.

0: 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தமிழ் மலரும் நந்தவனம் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். மதுரை அன்பர்களோடு 8:33 வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வாழ்க வளமுடன். வளர்க கோடை பண்பலை 100.5

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தமிழ் மலரும் நந்தவனம் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். மதுரை அன்பர்களோடு 8:33 வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வாழ்க வளமுடன். வளர கோடை பண்பலை 100.5 லட்சுமி நாயகந்திரன் மேடத்துக்கு இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் சொல்றீங்க?
2: மதுரை மாவட்டம் கப்பலூர் அரியசுனத்துல இருந்து பாஸ்கர்.
1: பாஸ்கர் ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
1: இன்னைக்கு மதுரை எப்படி இருக்குது?
2: மதுரை இப்ப குளுகுளுன்னு இருக்கு மேடம்.
1: குளுகுளுன்னு இருக்கா? ஏன் கோடை பண்பலையில பேசுறனாலயா?
2: ஆமா மேடம்.
1: ஆஹா, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் உணவகத்துல பணிபுரிகிறேன்
1: மேடம். வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
2: வீட்டுல வந்து மனைவி, பிள்ளைங்க இருக்காங்க.
1: மனைவி பெயர் என்னங்கய்யா?
2: மனைவி பெயர் கவிதா. பிள்ளைங்க பேரு தீபிகா, பிரவீன் குமார். மேடம், நான் இப்ப மத்தியான டியூட்டி தான், அதனால காலையில நிகழ்ச்சி எல்லாம் கேட்பேன். அந்த வானவில் இந்த பாட்டு பட்டாளம் அதெல்லாம் நல்லா இருக்கு.
1: நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வானொலி கேப்பீங்கன்றது ரொம்ப அழகா சொல்லிடுறீங்க, அப்படிதானே?
2: ஆமா மேடம், வானொலி கேட்டுக்கிட்டு மேடம்.
1: நிகழ்ச்சியில இப்ப என்ன பாடல் கேட்கலாம், உங்கள் விருப்பமா?
2: இது சுப்பிரமணியபுரத்துல இருந்து மதுரை குலுங்க குலுங்க அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: மதுரை எப்பெல்லாம் குலுங்கும்? எப்பயுமே அப்படிதான் இருக்கும்.
2: ஆமா, எப்போது குலுங்கும்? மதுரை வந்து தூங்கா நகரம் மேடம்.
1: தெரிஞ்ச விஷயம் தானே.
2: ஆனா மதுரை பத்தி நீங்க சிறப்பா சொன்னீங்க, அழகர் கோவில் இந்த இதெல்லாம் சொன்னீங்க.
1: சரி, நீங்க சொல்லுங்க ஒரு சிறப்பு.
2: மதுரை சிறப்பு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு.
1: மீனாட்சி ஆட்சி செய்யும் இடம்.
2: ஆமா ஆமா, திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்கு.
1: எத்தனை வருஷமா மதுரையில இருக்கீங்க?
2: மதுரையில ஒரு 10 வருஷமா இருக்கேன் மேடம்.
1: அதுக்கு முன்ன எங்க இருந்தீங்க?
2: அது என்னோட ஊர் வந்து திருச்சி மேடம்.
1: ஆஹா.
2: மதுரையில 10 வருஷமா இருக்கேன்.
1: சிறப்புங்க. என்ன பாடல்?
2: பாடல் வந்து சுப்பிரமணியபுரத்துல மதுரை குலுங்க குலுங்க.
1: கேட்டீங்களா? கேக்கலாங்களா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம்

0: குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் கவுன்சிலிங் கோட் 2608.
1: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
2: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
3: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
4: I'm not good.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மண்ணுலக சாணக்கியன் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. மனதோடு ராகம் மதுரை அன்பர்களோடு இன்று காலை 9 மணிக்கு ஷசான் ஃபோராயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில் வானவிலின் இன்றைய வண்ணம் ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டும் முறைகள். ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டும் முறைகள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உங்கள் கேள்விகளுக்கு விடை தருகிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பாட வல்லுநர் முனைவர் மூஜே அனிதாஸ்ரீ அவர்கள். வருக. வணக்கம். வணக்கம். மதுரைக்காரவங்க இவ்வளவு அமைதியா இருக்கலாமா?
1: மதுரையிலிருந்து மேலூர்ல பேசுறேன்.
0: மதுரையிலிருந்து
1: மேலூர்.
0: மேலூர்ல இருந்து
1: மேலூர்ல பேசுறேன்.
0: உங்க பேர் என்னம்மா?
1: வர்ஷினி.
0: வர்ஷினி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் டென்ஷன்ல இருக்கேன்.
0: விடுமுறை. என்ன பாடப்பிரிவு எடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க? 11ஆம் வகுப்புல
1: பயோமேத்ஸ்.
0: எதற்காகமா?
1: அந்த இது எடுத்தா எல்லா வேலைக்கும் போகலாம்.
0: ஆஹா, இது நீங்களே புரிஞ்சீங்களா இல்ல மத்தவங்க சொன்னாங்களா?
1: மத்தவங்க சொன்னாங்க.
0: எல்லாரும் சொன்னாங்களா?
1: ஆமா.
0: இந்த முதல் பாடப்பிரிவு நீ எடுத்த அப்படினா என்ன வேணாலும் நீ படிச்சுக்கலாம் ஃபியூச்சர்ல அப்படினு.
1: ஆமா.
0: நீங்க என்னவா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க கண்ணா? ஒரு காவல்துறை அதிகாரியா வரணுமா? அவங்களுடைய எண்ணம் வந்து ஜெயிக்கட்டும் மென்மேலும் வளரட்டும். சரிங்களா வர்ஷினி? இந்த விடுமுறையை எப்படி நீங்க பயன்படுத்திக்கிறீங்க? நிஜமாவா? வீட்டிலே இருந்து படிக்கிறீங்களா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காமா?
1: வீட்டில் எங்க அம்மா, அப்பா, அக்கா.
0: ஆஹா, அக்கா என்ன செய்யறாங்க?
1: அக்கா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு காலேஜ் போறாங்க.
0: சரி, இப்ப நீங்கள் என்ன பாடல் கேட்கலாம் வர்ஷினி?
1: டியூட் படத்துல ஊரும் பிளட் சொல்லுங்க.
0: டியூட் கேட்கலாமா? நன்றி கண்ணா.

17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை

0: கோடை பண்மலை 100.5 சைபால்
1: முகத்தில் பருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பார்வை இல்லாதவர், வாதாடுறதுல ரொம்ப கெட்டிக்காரர், தர்க்கத்தில் மேதை. அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார், சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, விண்மீன் அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ உபயோகமாக இருக்குது அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத

0: அந்த பெரியவர் சொன்னார், வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாராம். அவர் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்ந்து அறிகிறேன், மோந்து பார்க்குறேன், முகர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் அப்படின்ருக்கார். அதுவும் முடியாதேன்னாங்களாம். பெரிய ஒரு யோசனை பண்ணியிருக்கிறார், சரி பரவாயில்ல, அதாவது ஒளியின் ஒலியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கார். எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல. சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன், நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்தில் மேதையான அந்த பெரியவர். சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க, வெளிச்சம் இருக்குங்கிறத இவர் நம்பணும், இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால் தான் முடியும் அப்படின்னாராம் ஒருத்தர். சரி அவர்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க, விவரத்தை சொன்னாங்க. புத்தர் சிரித்தாராம், எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ, அதாவது உண்மை அப்படித்தான் அவரும் நினைக்கிறார், எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ப முடியும், ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது, அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி புள்ளா, உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, பார்வை கிடச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை பிடித்தான், கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால் அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார், என்ன ஆச்சுன்னு விசாரித்தாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம் அவரு.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இதுவரை மதுரை மாவட்ட அன்பர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் முயற்சித்த பங்கு பெற்ற கேட்டிருந்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மனதோடு ராகம் பாடும் நாளை காலை 8 மணிக்கு. நாம் வாழும் இந்த வாழ்க்கை மிக அழகாக வாழ்வோம், அடுத்த தலைமுறைக்கு அதனை பரிசளிப்போம். விடைபெறுகிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 இணை கேட்கலாம். வானவில் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03 நிமிடம்.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கொடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: வணக்கம் நேயர்களே. உடலுக்கும் உயிருக்கும் ஊக்கம் தந்து நம் ஜீவனுக்கும் பொறிவை தருகிற அருந்தானியங்களான சிறு தானியங்களை பற்றித்தான் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வர இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில் தலைப்பாக ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டும் முறைகள் என்ற தலைப்பில் இன்று பேச இருக்கிறோம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் வழக்கமான நேயர்கள் 24 24 26 290 333 வரலாம். மகளிர் 24 24 29 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பாட வல்லுநர் முனைவர் மு ஜே அனிதாஸ்ரீ அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார். செல்வபாலா அவர்கள்

0: வானவில் இன்றும் வேளாண் வானவில்லாக உங்கள் காதோரம் கருத்து வண்ணம் சேர்க்கவிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சி சிறுதானியம், ஆரோக்கியம் தரக்கூடிய சிறுதானியங்களை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலாம், அந்த சிறுதானியங்களில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது, இது மாதிரியான கேள்விகளுக்கு விடையளிக்க இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர். குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய பாட வல்லுநர் முனைவர் மு ஜே அனிதாஸ்ரீ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களை சந்திக்கலாம். அவங்க வந்து இந்த பழைய சாதத்திலிருந்து நீராகாரம் இருக்கு இல்லையா, இப்போலாம் நிறைய இடங்களில் அதை பற்றின விழிப்புணர்வு வந்துருச்சு. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதை இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், குறிப்பாக இந்த குடற்புண் நீக்கத்திற்கு, குடற்புணையை ஆற்றுவதற்கு அருமருந்தாக இருக்கக்கூடிய அந்த நீராகாரம், அப்புறம் பாரம்பரிய நெல் ரகம் இருக்கு இல்லையா, மாப்பிள்ளைச்சம்பா, கருங்குருவை, இது மாதிரியான காட்டு யானை மாதிரியான பல்வேறு விதமான நம்மளுடைய பாரம்பரிய நெல் ரகங்கள், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இப்படியெல்லாம் விவசாயம் பண்ணலாம், இப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலாம், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் சிறுதானியம், குறுதானியம், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து முன்னெடுத்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அந்த தானியங்களை மதிப்பு கூட்டுறது, சந்தைப்படுத்துறது, இது மாதிரியான பல்வேறு முன்னெடுப்புகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம்.
1: அன்பிற்குரிய மாண்புமிகு அறிய அறிஞர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தமிழ் அன்பர்கள், மேலும் நம் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள், முக்கியமாக இன்று இந்த வானிலையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் என்ன பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுதானியத்துடைய முக்கியத்துவம், அதாவது அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் அதை விளைவிக்கக்கூடிய விவசாய மக்கள் எப்படி சந்தைப்படுத்தலாம், அதாவது மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம கலந்துரையாடலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா. வானொலி இருந்ததுன்னா பக்கத்துல கொஞ்சம் ஒலி அளவை குறைச்சிருங்க, அதே மாதிரி உங்களுடைய அலைபேசி கொஞ்சம் பக்கத்துல வச்சுங்க, வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த சிறுதானியம் அப்படிங்கிறத பற்றின நிறைய விழிப்புணர்வு, சிறுதானியம் ஆண்டு நம்ம கடைபிடிச்சோம், சிறுதானியத்தை பற்றி நிறைய ஊடகங்கள் நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த சிறுதானியத்தினுடைய பயன்பாடு அல்லது சிறுதானியத்தினுடைய வேளாண்மை விகிதம் கூடியிருக்குங்களா இப்போ?
1: ஆமாம், கடந்த ஆண்டு சிறுதானியத்துடைய வளர்ச்சி, அதாவது ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எவ்வளவு அளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 180.15 லட்சம் டன்கள் உற்பத்தி பண்ணிருக்காங்க விவசாய மக்கள். அது கடந்த ஆண்டை விட எவ்வளவு வளர்ச்சினா 4.5 லட்சம் அதிகமா நம்ம விளைச்சல் பண்ணிருக்கோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய விளைச்சலோட
0: விவசாய
1: மக்கள் அதிகமா விளைச்சல் பண்ணிருக்காங்க, அதாவது மகசூல் அதிகமா கிடைச்சிருக்கு. மகசூல் அதிகமா இருக்கும்போது அது அடுத்த கட்டத்துக்கு என்ன எடுத்துட்டு போலாம், நம்ம மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம். மக்களுக்கு ஒரு தொழில் உற்பத்தி செய்யறதுக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இந்த சிறுதானியத்துடைய உற்பத்தி மிகவும் அதிகமான பங்கு வகிக்கிறது.
0: நல்லது நல்லது, ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. இந்த சிறுதானியத்தினுடைய உற்பத்தி, அதாவது விளைச்சல் அதிகரிக்க நல்லா பண்ணலாம், அந்த விளைச்சல் அதிகரித்து கிடைச்ச அந்த அறுவடையான தானியங்களை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துறது, மக்களுக்கு எப்படியெல்லாம் தரமான நல்ல உணவை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை தொடர்ந்து வழங்க இருக்கிறாங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.

0: நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
6: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
7: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
8: முன்பதிவிற்கு 7418887411.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
13: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
14: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
16: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
17: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
16: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
17: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ், மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
16: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
17: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
18: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
19: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
2: 39 நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
19: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
3: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரிய குளம். பிளஸ் டூவில் மதிப்பெண் அடிப்படையில் 25%, 50% மற்றும் 75% கட்டண சலுகை உண்டு. மாநில அளவில் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கட்டணம் முற்றிலும் இலவசம். அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. செல் 7373710626.
0: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd.

0: எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கோடி பண்பலை 100 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
10: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
9: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: மேகவேதியில் ராகவர் வலமது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று ஆரோக்கியம் தரும் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். முனைவர் மு ஜே அனிதாஸ்ரீ அவர்கள் நம்மோடு பல்வேறு தகவல்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இப்போ நிகழ்ச்சியில் அணையக்கூடிய நேயர், வாங்க வணக்கம்.
1: ஐயா, உங்களுக்கும் சிறப்பு விருந்தினரம்மா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலையும் மலருங்கம்மா. ஐயா, உங்ககிட்ட இரண்டு கேள்விங்கம்மா. அம்மா, என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, அம்மா இன்னைக்கு நாங்க வந்து சோளம் விதைக்கிறோங்கம்மா, நாட்டு சோளம். அதை நாங்க எப்படிங்கம்மா மதிப்பு கூட்டி செய்யறது, அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா, கம்பு பாத்துருக்கங்கம்மா, நிறைய இடங்கள்ல கடைகள் அதை அரைச்சி மாவா வைக்கிறாங்க. அது மாதிரியும் அதாவது மதிப்பு கூட்டி செய்யலாமாங்கம்மா? ஏன் கேக்குறேன்னா, அந்த மாதிரி செய்யலைன்னா செஞ்சா கார்ல அடிக்குமா? அது மாதிரி இல்ல செய்யறதுனால பலன் இருக்கா அப்படின்னு கேக்குறேங்கம்மா. இரண்டு கேள்விக்கு சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா.
2: நன்றி நன்றி, நல்ல கேள்வி. நல்ல கேள்விங்கம்மா. முதல் கேள்விக்கு பதிலா சொல்லிடுறேன் நானு. நீங்க அந்த சோளம் போட்டிருக்கீங்க இல்லையா, வெள்ளை சோளமா இருக்கட்டும், சிகப்பு சோளம் இருக்கு, மஞ்சள் சோளம் இருக்கு, மூணு வகையான சோளங்கள் இருக்கு. இந்த மூணு சோளத்தையுமே நீங்க மதிப்பு கூட்டுதல் பண்ணி மக்களுக்கு சென்றடைய வச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாவே உயரும். அதாவது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோளத்தை ஊற வச்சுட்டு நெனல் காயெல்லாம் காய வைக்கணும். எடுத்து கையில எடுத்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கணும். நீங்க இந்த சோளம், மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இப்ப பாக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே கிடைக்குது மக்காச்சோளம். அத பாப்கார்னா விக்கிறாங்க. இதே இது சோளம், நம்முடைய சிறுதானியம், சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய சோளத்தை நம்ம உட்கொள்ள மாட்டேங்கிறோம். நீங்க அதை வந்து ஒரு மக்காச்சோளம் மாதிரியான சிறுதானிய பாப்கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோள பாப்கார்ன் சந்தைப்படுத்தீங்கன்னா ஒரு பங்கு அளவு, இது மூன்று அளவு உங்களுக்கு மதிப்பு கூட்டுதல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட், அதாவது உங்களுக்கு லாபம் இரட்டிப்புக்கு மேல அதிகமா கிடைக்கும்.
0: மக்காச்சோளத்துல பாப்கார்ன் பண்ற மாதிரியே வெள்ளச்சோளத்துல பண்றதுங்களா?
2: இது வந்து மக்கள் வந்து அப்படியே நிலத்துல விவசாயம் பண்றதோட தானியமா வித்துடுறாங்க. அது விவசாய மக்களே அடுத்த கட்ட, அதாவது பிரைமரி ப்ராசஸிங், முதல் கட்ட ப்ராசஸிங், இரண்டாம் கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரைமரி பண்றதோட அப்படியே மக்களுக்கு வந்து, அதாவது மிடில் மேன் சொல்லக்கூடிய நடுத்தரமா இருக்கக்கூடிய அவங்க விவசாய மக்கள்கிட்ட வாங்கி அதிக அளவுல விற்கக்கூடிய மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்களே அந்த செகண்டரி ப்ராசஸிங், அடுத்த கட்ட ப்ராசஸிங் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இன்னுமே அதிகமான லாபம் கிடைக்கும். மக்காச்சோளம் மாதிரியே இதை பண்ணணும்னா கண்டிப்பா என்னோட யூஜிக்கு அப்புறம் பிஜி பண்ண ஆராய்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சோளத்துல விவசாயத்துறை யூனிவர்சிட்டி, எங்க யூனிவர்சிட்டி வந்து சீடு ரிலீஸ் பண்ணும், அதாவது நல்ல ரகமா இருக்கக்கூடிய தானியத்தை வந்து விவசாய மக்களுக்கு நிலத்துல போட்டு அறுவடை பண்ணணும், மகசூல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த விவசாய மக்கள் கொடுப்பாங்க. அந்த தானியத்தை நாங்க வாங்கி எங்களுடைய கல்லூரியில வாங்கி அங்க பயிலிக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு, அது ஒரு ஆராய்ச்சியா கொடுப்பாங்க. அதுல என்னுடைய ஆராய்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளச்சோளத்தை மக்காச்சோளம் மாதிரி அப்படியே அவ்வளவு அழகா பாப்கார்ன் மாதிரி நல்லவே உங்களுக்கு ஒரு 100 கிராம் எடுத்து பண்ணீங்கன்னா 70 to 80 கிராம் பாப்கார்ன் கிடைக்கும். அதனால அவங்க அந்த அடுத்த கட்ட மதிப்பு கூட்டுதல் பண்றது ரொம்ப நல்ல லாபம் கொடுக்கும்.
0: அதே மாதிரி அந்த கம்பு வந்து அரைச்சு மாவாக்கி குடுக்கறது கடைகள்ல,
2: ஆமா கடைகள்ல கிடைக்குது அப்படின்னு. கம்பு மாவு மட்டும் இல்ல, எல்லா சிறுதானியம், அதாவது மொத்தமா ஒரு 8 சிறுதானியங்கள் இருக்கு. அந்த 8 சிறுதானியங்களுமே நீங்க நல்லா அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வெயில நல்லா காய வச்சுட்டு வறுத்துட்டு, அதாவது நம்ம சிறுதானியத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரியான நோய் எதிர்ப்பு பொருட்களும் இருக்கு, அதாவது ஆன்டி நியூட்ரியன்னு சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு பொருட்கள். அந்த தானியத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி நியூட்ரியன்னு சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து நம்மளுடைய உடம்புல நல்ல சத்துக்கள்ல அப்சர்வ் பண்ண விடாது. அதனால அந்த மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அறுவடை பண்ணோனையுமே நல்ல வெயில காய வச்சிருங்க, அதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு மாவா கன்வெர்ட் பண்ணும் மில்லிங் யூனிட்ல, அதாவது மாவு அரைப்பாங்க இல்லையா அங்க குடுத்து மாவு ஒரு 100 கிராம் கூட 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அதனால மாவா எதுவுமே பண்ண

0: முடியல அப்படின்னா ஒரு பேஸா ஆரம்பிக்கிறீங்க. இப்பதான் விவசாயம் பண்ற அடுத்து ஒரு மதிப்பு கூட்டுதல் பண்ணணும்னா ஃப்ளாரா கன்வெர்ட் பண்ணலாம். நீங்க மாவா அதை கன்வெர்ட் பண்ணிட்டு மக்களுக்கு சென்றடை. இப்ப எல்லாருமே ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்க காலகட்டத்துல ஒரு தோசை மில்லட் தோசை செய்யணும், சாமையில பொங்கல் செய்யணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க, இல்ல களி களி சாப்பிடணும், கஞ்சி குடிக்கணும் அப்படின்னா இந்த மாவை தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ப்ராசஸ் பண்ணி சாப்பிட முடியும். அதனால அந்த மாதிரியான ஐடியாக்கள் இருந்ததுன்னா அதையும் பண்ணலாம். அதுக்கு என்ன சொல்றது, ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு தானியமா இருக்கிறது மாவா கன்வெர்ட் பண்ணோம்னா அதோடைய வளர்ச்சி, அதாவது ஒரு மாசமா இருக்கிறது 6 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். அதனால மாவாவும் அவங்க கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம், நல்ல லாபம் தரும்.
1: நிச்சயமா அழகா சொன்னீங்க. எழுச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க. யார் இங்க இருந்து?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தைத்தோட்ட பேசுறேன். பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
2: அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறு குடும்பம் வந்த கூடங்க சிறுதானியங்கள் இல்லாத விட இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேடி பிடிக்க வேண்டியதா
1: இருக்குங்க. இன்னைக்கு இருக்குங்க, நீரிழிவு நோயாளிகள் வீட்டுல மட்டும் இருக்குது. பெரியசாமி ஐயா இருக்கீங்களா? சரி, அவர் இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாரு. சொல்லுங்கம்மா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பெரும்பாலான வீடுகளில் இந்த அரிசி உணவு அதை தவிர்த்து சிறுதானிய உணவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த சிறுதானிய உணவுகளுடைய பயன்பாடு, அது எந்தெந்த நேரங்களில் எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் காளிப்பட்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்
2: வழங்கிய வானவில்
0: இணைந்து வழங்கியோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸ்.
9: பெரு நகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸில் குறைந்த செலவில் MRI
0: வழங்கும் வானவில்.
10: வானொலிகளில் கனமழை, இது கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்று ஆரோக்கியம் தரும் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டுதல் குறித்து பல்வேறு விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்முடைய நேயர்களுக்கு பல தகவல்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க அனிதா ஸ்ரீ அவர்கள். அடுத்த நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்கிறாங்க, வாங்க. வணக்கம்.
11: அன்பின் அறிவிப்பாளர் பாலா ஐயா.
10: வணக்கங்கய்யா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? இணைப்பில் இருக்கீங்கய்யா, பேசலாம். எங்கிருந்து பேசுறீங்க? சரி, இந்த காலை நேர உணவு, அதாவது டிஃபன் அப்படின்னு சொல்லுவாங்களா, பிரேக்ஃபாஸ்ட், அதில் இந்த சிறுதானியங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான உணவுகள்லாம் தயாரிக்கலாம், அது எந்த நேரங்களில் எடுத்துக்கலாங்க? சிறுதானிய உணவு எல்லா நேரத்துலையும் எடுத்துக்கலாமா?
12: வெளிநாட்டவர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த மூஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, பால்ல ஊற வச்சு சாப்பிடுவாங்க, அது வந்து இப்போ மக்களுக்கு மில்லட்ஸ்ல நம்ம சிறுதானியத்தை அவலாவோ ஃபிளேக்ஸ் ஆவோ பொரி மூஸ்லின்னு சொல்லக்கூடிய இந்த மில்லட் மூஸ்லியே இப்ப சந்தைப்படுத்துதல் அதிகமா இருக்கு. காலை உணவாக அதை பாலில் ஊற வச்சு மேலும் அதுல அந்த மூஸ்லியில என்ன மில்லட் மூஸ்லியில என்ன ஆட் பண்றாங்கன்னு

0: பார்த்தீங்கன்னா நட்ஸ், வெள்ளரி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அதுக்கப்புறம் நட்ஸ்ன்னு சொல்லும்போடைய முந்திரி, கிஸ்மிஸ், உலர் நல்ல காய வச்ச பழங்கள், இந்த கிவி ஃப்ரூட்டு, கிஸ்மிஸ், இதெல்லாம் கூட அதில் ஆட் பண்ணும்போது நீங்கள் வெறும் பால் அந்த மில்லட் மியூஸ்லேயே ஒரு பவுலில் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சுகர் ஆட் பண்ண வேண்டாம், நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எதுவுமே வேணாம். ஏன்னா அந்த பழங்கள் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கனால அது அப்படியே உட்கொள்ளும் போது உங்களுக்கு காலை வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சாதா தோசையோ இட்லியோ அன்றாட சாப்பிட்றதுக்கு வாரத்தில் இது ஒரு 2-3 நாட்கள் டெய்லியுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நல்லா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த நாள் நல்லா வேலை பார்க்கறதுக்கான எனர்ஜியை கொடுக்கும்.
1: என்ன கேள்வியோட காத்திருக்காங்க.

0: எனர்ஜியை கொடுக்கும்.
1: ஆமாம், நிச்சயமாக ரொம்ப
0: மில்லட் மியூஸ்லி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம்.
1: கண்டிப்பாக, ஏன்னா தினந்தோறும் உப்மாவா தினந்தோறும் இட்லியா அப்படின்னு கேட்கக்கூடிய வீடுகளில் இது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. சரி, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்காங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா, சிவகங்கை மாவட்டம் இளையாண்டு முகமது இக்பால் ஐயா.
1: சொல்லுங்க.
2: சிறப்பு விருந்தர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: அம்மா வந்து முன்னாடியெல்லாம் வந்து சிறுதானியங்கள் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமா பொருள் விளையும்மா, தட்டை பேரு மிச்ச பேரு கொண்ட கடலை இப்படி எல்லாம் விளையும். அதுல வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுண்டல் வந்து போடுவாங்க, காலையில சாயந்தரமா போட்டு கொடுப்பாங்க. இப்ப நம்ம நாட்டுல வந்து குறைவா இருக்கு, அல்லது வெளி மாநிலத்துல வாங்க வேண்டியதா இருக்கு, இல்லட்டு வெளி நாட்டுகள்ல சீனாவில இருந்து தெரிவிக்கப்பட வேண்டியதா இருக்கு. இதுக்கு என்னமா காரணம்?
1: நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், முதல்லயே சொன்னாங்க எத்தனை மெட்ரிக் டன் அதிகமாக விளைச்சல் வந்திருக்கு அப்படின்னு. அதை தொடர்ந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். சொல்லுங்கம்மா, இந்த காய்கறி பயிர்கள் அப்புறம் அன்றாடம் சந்தைப்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமா? இந்த சிறுதானிய
0: நம்ம இங்கே அதிகமாக விளைச்சல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல், அரிசி அதிகமாக போடுறோம். அதை தொடர்ந்து அடுத்து இந்தியாவில் பார்த்தோம்னா மில்லட் ப்ரொடக்ஷன். அதான் 2023 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட், அந்த ஆண்டு வந்து சிறுதானியத்தோடைய முக்கியத்துவத்தை சொல்ல சொல்லி மத்திய அரசு சொன்னாங்க. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன நான் சொன்ன மாதிரி 4.5 லட்சம் உற்பத்தி அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க இதோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு விவசாய மக்கள் வந்து நிலத்துல போட்டு அறுவடை பண்றாங்க. அதனால அந்த நம்ம ராஜஸ்தானா இருக்கட்டும், அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா அவங்க எல்லாம் வந்து சிறுதானியத்தோட உற்பத்திய அதிகப்படுத்துறாங்க. அப்போ அதிகமா மக்களுடைய தேவைகள், அத சிறுதானியத்தை உட்கொள்ளும் முறைகள் அதிகமா இருக்கனாலதான் விவசாய மக்கள் அதை நிலத்துல போடுறாங்க. இன்னொன்னு என்னன்னா பயிர் வகைகளை வந்து நம்ம இப்ப சிவகங்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நிலத்துல அரிசி அது மட்டும்தான் அதிகமா விவசாய மக்கள் வந்து விவசாயம் பண்றாங்க. அது போக தென்னை, பல வகைகள், மாம்பழமா இருக்கட்டும், பலா இதெல்லாம் அங்கங்க போடுறாங்க. முந்திரி அது அதிகமா இருக்கு. நாங்க விவசாய மக்களை அன்றாட போய் பார்க்கும்போது என்ன சொல்றோம்னா அவங்க ஒரு போகம்தான் போடுறாங்க, நெல்லா இருக்கட்டும் எதை விவசாயம் பண்றது, அடுத்து அந்த நெல்லம் சும்மாதான் இருக்கு. என்ன சொல்றோம்னா உளுந்து அந்த மண்ணுக்கு நல்லா வரும். இப்போ எங்க குன்றக்குடியில இருக்கக்கூடிய நிலையத்துல இருக்கக்கூடிய பாட வல்லுநர்கள் எல்லாருமே நீங்க மானாவாரியா போட்டு விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 6 மாசம் நிலத்தை சும்மா விடாதீங்க, சிறுதானியத்தையோ இல்ல வந்து சிறுதானியம்லாம் வந்து அதிக உங்களுக்கு நீர் தேவைங்கிறது கிடையாது. அதே மாதிரி பருப்பு வகைகளா இருக்கக்கூடிய உளுந்து அந்த சிவகங்கை மாவட்டத்துல நல்லாவே விளைச்சல் தரக்கூடியது. அதனால மக்கள் வந்து அந்த பக்கம் அதிகமா மாடு ஆடு கோழி வளர்ப்பு இதுதான் இருக்கிறனால ஒரு போகம் நெல் உற்பத்தி பண்ணி முடிச்சிடுறாங்க, அடுத்த போகத்துக்கு அவங்க விவசாய லாபத்துக்கு இந்த கோழி ஆடு மாடு அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா அந்த நிலத்தை சும்மா விடாதீங்க, அடுத்து நீங்க பயிர் வகைகள் ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கோம், அந்த நிலத்துக்கான மண்ணுல பயிர் வகைகள் அதிகமா வரும். நம்ம தான் விவசாய மக்கள் வந்து அந்த நிலத்தை மண்ணை வந்து உபயோகிச்சுட்டே இருக்கணும். அடுத்தடுத்து அடுத்த 2வது போகத்துல அவங்க எதுவுமே போடாம இருக்காங்க. அதனால கூட நம்ம பட்டாணி, பச்சை பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து வெளியிருந்து நம்ம அதிகமா வாங்குற மாதிரி இருக்கு. நம்ம விவசாய மக்கள் நம்ம நிலத்துல போட்டோம்னா நல்லாவே விளைச்சல் கொடுக்கும். நாங்க இப்போ அதிகமா அந்த உளுந்த வந்து உளுந்து பச்சை பயிர் இதெல்லாம் போட சொல்லி சொல்லிட்டு இருக்கோம்.
1: நல்லதுமா, அதாவது முப்போகமும் விளையக்கூடிய நல்ல நிலமும் நீர் வசதியும் நம்மகிட்ட இருக்கு, வளம் அதிகமாக இருக்கிறது, தொடர்ச்சியாக விவசாயிகள் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் நம்ம கருத்து. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம், வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கங்க, யாருங்கிறது
3: ஐயா? தேனி மாவட்டம் கீழ்பட்டியில இருந்து கார்த்திக் குமார் பேசுறேன்.
1: கார்த்திக் குமார், சொல்லுங்க என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? கார்த்திக் குமார் அவர்களே, இருக்கிறீங்களா இணைப்புல? ஆஹா, இணைப்பில் ஏதோ பழுதுன்னு நினைக்கிறேன். நிறைய விவசாயிகள் உற்பத்தி செஞ்சிடறாங்க, விளைவிச்சிடுறாங்க, அதில் வந்து சந்தைப்படுத்துதல் அப்படின்ற சூழல் வரும்போது தான் பெரிய சவாலை சந்திக்கிறாங்க. இந்த சிறுதானியமாகட்டும் அல்லது மற்ற எந்த விவசாய விளைபொருட்களாக இருந்தாலும் சந்தைப்படுத்துதலுக்கான முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது தான் இந்த மதிப்பு கூட்டுதல் இல்லைங்களா? இதற்கான பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்குது? வேளாண் அறிவியல் நிலையங்களில் கொடுக்கப்படுதா அல்லது தன்னார்வலர்களால் தரப்படுதுங்களா?
0: இந்த நல்ல கேள்வி. விவசாய மக்கள் வந்து விவசாயம் பண்றதோட விட்டுறாம அடுத்து மதிப்பு

0: தேடுதல் பண்ணணும். அதுக்கான பயிற்சிகள் வந்து நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடியில கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இல்ல, இந்தியா முழுவதும் 717 வேளாண் அறிவியல் நிலையத்துல அவங்களுக்கு விவசாயிகளுக்கான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்க நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில அந்த மாவட்டத்துல கண்டிப்பா ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கும். அங்க மக்கள் சிறுதானியத்திலயோ இல்ல அங்க விளைவிக்கக்கூடிய தானியங்களா இருக்கட்டும், பல வகைகளா இருக்கட்டும், அது அடுத்த கட்டத்துக்கு மதிப்பு கூட்டுதல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகளோ, இல்ல அடுத்த கட்டம் நாங்க எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணணும், ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கறதுக்கான ட்ரைனிங் அங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. மாச மாசமே நாங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால அந்த ட்ரைனிங் எல்லாம் மக்கள் சென்றடையறதுக்கான நிலையமா தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க. அதனால் மாதந்தோறும் விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு விதமான பயிற்சிகள் வழங்கப்படுது. அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும். அறிவிப்பு வெளியாகும் போது இளைஞர்கள் மகளிர் சுயோதவி குழுக்கள்லாம் போய் அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொருள்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் போது நிச்சயமாக லாபகரமான விவசாயத்தில் ஈடுபட முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
3: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
6: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
5: முன்பதிவிற்கு 7418887411.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
10: திருச்சி சாரதாஸ்.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
12: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
13: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
12: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
14: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
15: Shiva Textiles and Summer Vibes,

0: இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி மதுரை.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
4: வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
5: இசையால் இதயங்களை வசியப்படுத்திக் கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில். இன்று ஆரோக்கியம் தரும் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டுதல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் விடையளிக்கும் விதமாக நிகழ்ச்சி வரம் வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
6: ஐயா வணக்கம். யார்? தேனி மாவட்டம் கேகேபட்டியிலிருந்து ஆர் கார்த்திக்குமார் பேசுறேன்.
5: சொல்லுங்க, என்ன கேள்வி? நேரடிய கேள்விக்கு வந்துருங்க.
6: ஐயா, இந்த சிறுதானியங்கள் எல்லாம் நாங்க விலைக்கு வாங்கி அதை மதிப்பு கூட்டி இந்த மாவா மால்ட் மாதிரி அரைச்சு பேக்கிங் பண்ணி எங்க தெருவுல எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம்.
5: சரிங்க, ஸ்பான்சர் பண்றீங்களா, விற்பனை பண்றீங்க?
6: நேரத்துல இத வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த தொழில விருத்தி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போனோம்னா ஐயா கிட்ட அம்மா கிட்ட.
5: நல்லது நல்லது, பதில் சொல்றாங்க, கேளுங்க.
6: சரிங்க,
7: நல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்க சொல்லக்கூடிய மில்லட் மால், சிறு வயதுல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் உங்களுடைய மால்ட் பவுடர், மால்ட்னா என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஃபெர்மெண்டேஷன், அதாவது முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் பவுடரா இது பண்றாங்க. நீங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது மிக்ஸ், அதாவது கேக் செய்யறதுக்கோ பணியாரம் செய்யறதுக்கோ, இல்ல இப்போ பீசா எல்லாம் பாத்தீங்கன்னா மைதால இருக்கு, அதை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா மில்லட்ல உற்பத்தி பண்ணி கொடுக்கற மாதிரியான பேஸ் மட்டும், அந்த பீசா பேஸ் இருக்கு இல்லையா, அது நீங்க மாவா, ஏன்னா நீங்க மாவுல ரிலேட்டடா தொழில் செஞ்சுட்டு இருக்கனால அதுல என்ன பண்ணலாம் அடுத்த கட்டம் அப்படின்னா ப்ரீமிக்ஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்டண்டா களி ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வத்தல்லாம் கூட பண்ணலாம், உங்களுடைய மாவுல இருந்து அடுத்த கட்டமா வத்தலா கன்வெர்ட் பண்ணலாம், இட்லி மிக்ஸ், தோசை மிக்ஸ், களி மிக்ஸ், நூடுல்ஸ் பண்ணலாம். உங்களோட மாவு நூடுல்ஸ்ங்கிறது எப்படி வருதுன்னா மாவை தான் ஒரு மிஷின்ல போட்டுட்டு நீள நீளமா வர மாதிரியானது பண்ணுது. நீங்க பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் இன்ஸ்டண்டா, இல்லை சப்பாத்தி மிக்ஸ், இடியாப்ப மிக்ஸ், பணியாரம் மிக்ஸ், அதிரசம் மிக்ஸ், இதெல்லாம் மாவுல சக்கரை ஆட் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா ரெடி டு ஹாவ் இருக்கும், அதுக்கு ஷெல்ஃப் லைஃபும் அதிகமா இருக்கும். ஐ மீன் நீண்ட நாட்கள் பூச்சி இல்லாம நம்ம வீட்டிலேயே பாக்கெட்லயோ இல்ல டப்பாக்கள் நிறைந்த பெட்டிக்கல்ல போட்டு வச்சாலும் அதிக நாட்கள் இருக்கும். அதனால மக்கள் உங்களிடமிருந்து வாங்கி ஒரு அடுத்த கட்டமா ஆரோக்கிய தர ஒரு உணவை சாப்பிடலாம்.
5: நிச்சயமா, ரொம்ப நிறைய வகைகள் சொன்னீங்க. நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டது வந்து வத்தல் அப்படின்னா காய்கள், அந்த அவரைக்காய் ஆகட்டும் கத்திரிக்காய் ஆகட்டும் அந்த மாதிரியான வத்தல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிறுதானியத்துல வத்தல் செய்ய முடியுமா, அது எப்படி செய்யறதுங்க?
7: ஆமா, இப்போ நிறைய இந்த கல்யாண இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இப்ப ஆர் ரமேஷ் அப்படின்னு மாப்பிள்ளையோட பேர்னா ஆர்ல வத்தல், சங்கீதா எஸ்னா ஆர் எஸ், இது மிக்ஸ் நீங்க ஷஃபிள் பண்ணி பந்தல் பந்தியில அதிகமா இத பண்ணிட்டு இருக்காங்க. மில்லட் வத்தல் நம்ம அரிசியில தானே வத்தல் போடுறோம்,
5: வடகம்
7: பருப்பு வகைகள் வடகம், அதுதான் அரிசியில பண்றதுக்கு நிகரா நம்ம சிறுதானியத்திலயும் பண்ணலாம், பக்குவமா வரும், நல்லா இருக்கும். இது போக இன்னொன்னு ஆச்சரியப்படுறது என்ன, மில்லட் டீ எல்லாம் கூட வந்துருச்சு. மில்லட்ல டீ, டீ பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க, அதோட சிறுதானியங்கள் திணை தாமை இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். அந்த தானியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தானியத்தை, ஆமா சிறுதானியம் தான், அதுவும் மொத்தம் 8 வகை இல்ல, இந்த சாமை திணை எல்லாம்
5: பனிவரகு வரகு
7: அதெல்லாம் ரொம்ப சின்ன, அதெல்லாம் சிறு குறு சிறுதானியங்கள் சொல்லுவாங்க, அதை இந்த மில்ல டீ பவுடரோட கலந்து ஏலக்காய், அது போக அந்த சாகுன்னு சொல்லக்கூடிய ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை ஒன்னா ரெண்டா அரைச்சு போட்டு அதை நம்ம கொதிக்க வச்சு குடிச்சோம்னா அவ்வளவு ஒரு நல்ல, நீங்க இந்த பூக்கள் அதுல இருந்துதான் ஆல்டர்னேட்டா ஒரு டீ பாத்திருப்பீங்க, ஹைபிஸ்கஸ் ரோஸ் டீ இதெல்லாம் இருக்கு, அது மாதிரி மில்லட் டீயும் இப்ப நிறைய சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இது ரெண்டு தான் ரொம்ப மார்க்கெட்ல லீடிங்ல இருக்கக்கூடிய

0: புது ஆராய்ச்சிகள்.
1: அவர் கேட்ட கேள்வியினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அவர் இந்த மாதிரியான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இதை விருத்தி பண்ணணும், மேலே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இதற்கு அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கா? அதுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
0: இப்போ டிக்குன்னு சொல்லக்கூடிய பெண்கள் பண்ணுறாங்க சுய உதவிக்குழு மூலயமா அவங்க லோன் வாங்கி பண்ணலாம். டிக்குன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய
1: டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், மாவட்ட தொழில் மையம்,
0: ஆமா அங்க வாங்கலாம். அவங்க டைகோன் பேங்க் இருக்கு, அங்க வாங்கலாம். 10 லட்சத்துக்கு வரைக்கும், 5 to 10 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு மேல இருக்கும்போது அது செக்யூரிட்டி கேட்பாங்க. அதனால அது மூலமா அதன் பின் என்னன்னு பாத்தோம்னா, மத்திய அரசு இப்போ நபார்டு அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் அடுத்த கட்டமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அங்க நிறைய பயிற்சிகள் மற்றும் லோன் வாங்கி தர்றதுக்கான வழிமுறைகளை சொல்றாங்க. அதனால நபார்டு நம்ம மதுரை ஒவ்வொரு இடத்துலயும், திருச்சி வேளாண்மை அறிவியல் நிலையம், இங்க எல்லாமே உங்களுக்கு லோனுக்கான தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களை கேட்டு பயனடையலாம்.
1: நிச்சயமா, ரொம்ப அருமையான தகவல் விரிவா சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 தலைங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கியம் தரும் சிறுதானியங்களை, மதிப்பு கூட்டுதல் தொடர்பான பல்வேறு விடயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய பாட வல்லுநர் முனைவர் MU.J. அனிதாஸ்ரீ அவர்கள். அனிதாஸ்ரீ அவர்களை தொடர்பு கொண்டு தானியம் தொடர்பான விளைச்சல், அதில் வந்து மதிப்பு கூட்டுறது, அதை விற்பனை செய்கிறது, இது மாதிரியான சந்தேகங்கள் எது இருந்ததுன்னா அவருடைய அலைபேசி எண் தரோம், அதை குறித்து வச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்கு பிறகாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். 9344009797 93 44 00 97 97 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர் என்ன கேள்வியோட வர்றாங்க, வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் சார்.
1: வணக்கங்கம்மா, யார் இங்கிருந்து?
9: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிஜாயனர். நலர்கீல சார்,
1: நல்லா இருக்கிறோங்கம்மா. நிலையத்தில் எல்லாருமே
9: சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா.
9: ஆமா, நாங்க நவதானியத்தை பத்தி சொல்றீங்க. நல்ல ஒரு 3 கிலோவுக்கு 2200 ரூபாய் கொடுத்து விதை வாங்கிட்டு வந்து நட்டுறோம். அந்த 100 கிலோவுக்கு 2200 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, 1800 ரூபான்னு போட்டிருக்கோம். 1800 மக்காச்சோளத்தை,
1: சரிங்க.
9: அந்த அதுக்கு கூட அது டூஸ்டா இருக்கு, சாச்சல் கம்மியா இருக்கு அப்படிங்காங்க. அப்புறம் விவசாயம் எப்படிமா சந்தோஷமா பண்ண சொல்றீங்க? விவசாயம் அவங்க கடையில வாங்குற விதைக்கு விலை இருக்கு.
1: மக்காச்சோளத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு ஒன்று நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் கேளுங்க, அது எவ்வளவு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆண்டு அப்படின்றத. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரடியாக நீங்க விளைவிச்ச தானியங்களை, சோளத்தை நேரடியாக விற்பனை செஞ்சீங்கன்னா, இடைத்தரகர் மூலம் விற்பனை செஞ்சீங்கன்னா, அது மாதிரியான வருமான இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது நிச்சயமாக அதிக லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறதா ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த நேருக்கு என்னங்கம்மா பதில் சொல்றீங்க? நீங்க
0: சொன்னது சரியானதுதான். அந்த நான் முன்னாடி சொன்னேன், மிடில் மேன், நடுத்தர இடதுசாரிகள், அவங்க மூலியமா அவங்க போறாங்க அப்படின்னா பங்கு ஒரு நில ரெண்டு பங்கு கம்மியா தான் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும். அதனால நம்ம விவசாய மக்கள் நம்ம நிலத்துல நம்ம அறுபடை பண்றோம்.

0: அடுத்த கட்டத்துக்கு மதிப்பு கூட்டுதல் ரொம்ப எளிமையா, முத ஒரு நேயர் கேட்டாங்க இல்லையா, கம்பு மாவு நாங்க பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப பேசிக்கானது அது. நீங்க ஒரு மாவா கன்வெர்ட் பண்ணுங்க, அதுல இருந்து வரக்கூடிய லாபத்துல அடுத்த அவல் அவுலா கன்வெர்ட் பண்ணுங்க, பிளேக்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க, பொரி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து வளர்ச்சி பண்ணும்போது உங்களுக்கே லாபத்தோட மகிழ்ச்சி கிடைக்கும்.
1: சிறுதானியங்களை வச்சு என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருள்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் சொன்னீங்க, அதை எப்படியெல்லாம் சந்தைப்படுத்தலான்னு சொன்னீங்க. இதை வந்து விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது எந்த மாதிரியான நில பண்பாட்டை பண்படுத்துறது, நிலத்தை வந்து பண்படுத்துறோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான முன் ஏற்பாடுகள் செய்யலாம்.
0: இந்த சிறுதானியத்தை விளைச்சல் பண்றதுக்கு அதிக அளவு தண்ணி தேவைப்படாது. நீங்க ரசாயன உரங்களோ இல்ல வந்து கிராப் பூஸ்டர்னு சொல்லக்கூடிய பூ, அந்த காய்கறிகள், அந்த தானியங்கள் விளைச்சல் பண்ணும்போது ஒரு தெளிப்பு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த தெளிப்பும் தேவையில்லை, பூச்சி அதை வந்து தாக்காது, அதை எதிர்கொண்டு வளரக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய தானியம். அதனால நம்ம வந்து விளைச்சல் பண்றதுக்கு கம்மியான தண்ணி தேவையே படாத அளவுக்கு வளரக்கூடிய உரங்கள் போட்டாதான் வளரும் அப்படிங்கிற நிலையே வராது. இன்னும் உங்களுக்கு மகசூலும் அதிகமா கொடுக்கும். இந்த மாதிரி தானியத்தை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரியான மதிப்பு கூட்டுதல் அதிகமா பண்ணிட்டு அது மூலமா நீங்க மக்கள் லாபம் அடையலாம், விவசாய மக்கள்.
1: இப்போது இந்த காய்கறிகள் மற்ற பயிர்கள்ல எல்லாம் வந்து நவீன ஒட்டரகங்கள் வந்துருச்சு, 6 மாதம் 3 மாதம்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 60 நாட்களில் விளைவிக்கக்கூடிய பொருள்கள்லாம் வந்துருச்சு தானியங்கள்லாம். அது மாதிரி இந்த சிறுதானியங்களில் குறுகிய காலத்தில் பயிரிடுற மாதிரியான ரகங்கள் எதுவும் இருக்கா?
0: இந்த தானியமே குறுகிய கால தானியங்கள் தான், சிறுதானியமே ஷார்ட் டியூரேஷன் கிராப்னு தான் சொல்லுவாங்க. குறைந்த நாட்கள்ல, அதாவது ஒரு சொல்லுவாங்க
1: 120 நாளாவது ஆகணும்ல,
0: என்னங்க
1: 120 நாள் ஆகுமே,
0: இதுக்கு கம்மியான நாட்கள்ல இருக்கக்கூடிய தானியங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி வரல. அதுதான் ஒட்டு ரகங்கள்னு சொல்லுவாங்க, அந்த ஒட்டு ரகங்கள் இல்ல நம்ம சிறுதானியத்துல. ஆமா,
1: சரிங்க. இந்த பாரம்பரிய அரிசி
0: இருக்குங்க இல்லையா, கோதுமைய விட 50% கம்மியான நாட்கள்ல உங்களுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய தானியம் தான் சிறுதானியம்.
1: அந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள், அதனுடைய பயன்பாடு, அதுக்கான விழிப்புணர்வு இப்போ நிறையா வந்துருச்சு. எந்த இடத்துல பார்த்தாலும் பாரம்பரிய அரிசி ரகங்கள் கிடைக்கும், அந்த கஞ்சி தயார் பண்ணக்கூடிய அந்த பொடி கிடைக்கும், அது மாதிரியான நிறைய விளம்பர பதாகைகளை பார்க்க முடியுது, நிறைய விஷயங்கள் நமக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதை போலவே இந்த சிறுதானியங்களில் என்ன மாதிரியான, இப்போது நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன் சிறுதானியத்தில் லட்டு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிறுதானியத்தில் நீங்கள் சொன்னீங்களே அந்த ரெடி மிக்ஸ், கஞ்சி மாதிரியான மிக்ஸ் கிடைக்கும் அப்படின் மாதிரி சொல்லிடுவாங்க. இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ண முடியுங்க?
0: அதான் நான் சொன்னேன், எல்லா மிக்ஸுங்களும் பண்ணலாம். இது போக இந்த இப்போ சிறுதானியத்துல ஹார்லிக்ஸ் எல்லாம் பண்றாங்க, ஹார்லிக்ஸ் பூஸ்ட், பின்ன மில்லட்டை வந்து பால் எடுத்துட்டு அந்த பாலை ட்ரை பண்ணி அந்த பவுடரை கொடுக்குறாங்க. அப்ப அதுல சத்துக்கள் இன்னும் அதிகமா இருக்கக்கூடியது இருக்கும். எனர்ஜி பால், நீங்க வேர்க்கடலையில கடலை மிட்டாய் சாப்பிட்டிருப்பீங்க, அதே மாதிரி சிறுதானியத்தை வச்சு நியூட்ரி பார், எனர்ஜி பார், சிக்கி, அதாவது கடலை மிட்டாய் மாதிரியே செய்யக்கூடிய மிட்டாய்கள் செய்யறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மில்லட் மூஸ்லி இருக்கு, இட்லி மிக்ஸ், தோசை, பொங்கல், சேமியாலாம் இப்ப அதிகமா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி இந்த குர்குரே எல்லாம் இருக்கு இல்லையா, குர்குரே லேஸ், அதுக்கு
1: அது மாதிரியான திண்பண்டங்கள்
0: இல்லாம சிறுதானியத்தை வச்சு பாப் கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க நிறைய.
1: மொறு
0: மொறுன்னு இந்த மாவை எக்ஸ்ட்ரூடர் மிஷின் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாஸ்தா நூடுல்ஸ் தான் செய்வாங்க, அதுல பண்ணு அந்த மிஷின்ல இந்த மாவை போட்டு பண்ணீங்கன்னா குர்குரே ஷேப்போ இல்ல லே ஷேப்போ
1: புதுசா கேள்விப்படாத ரகங்கள்லாம் வந்து புது விதமாக செய்ய முடியும் சிறுதானியத்துலன்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இது ஒரு மணி நேரமும் நிறைய சிறுதானியங்கள் குறித்த பல்வேறு தகவல்களை, மதிப்பு கூட்டுதல் தொடர்பான விடயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்மா. மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸ்.
3: பெரு நகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸில் குறைந்த செலவில் MRI
0: வழங்கிய வானவில்.
4: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஃபிலோமினா. கணினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா. கோடை பண்பலை 100.5 இனி தொடர இருக்கிறது திரையுலக கலைப்பயணம். நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தமது அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அனைத்து கட்சித் தலைவர்களும் உரையாற்றிய பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரை சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
2: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.

0: இது உங்கள் கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து கலைப்பயணம்.
1: கலைப்பயணம்,
0: கலை. இந்த உலகத்துல நம்மளை நமக்கே அடையாளம் காட்டக்கூடிய ஒன்னாக விளங்கக்கூடியது. எந்த கலையாக இருந்தாலும் சரி, அந்த கலை ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்திய தருது. காசு, பணம், பேர், புகழ் இவை அத்தனையும் தந்தாலும் கூட உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்வை தருவதுதான் கலையினுடைய பெரும் கொடையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கலைகளை பற்றி நடக்கக்கூடிய கலைஞர்களை, குறிப்பாக திரைக்கலைஞர்களை அவங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு தான் கோடை பண்பலினூறு புள்ளி ஐந்திலிருந்து இது கலைப்பயணம். சரி, இன்ற தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி யாரை சந்திக்கவிருக்கிறது? ஒரு சுவை மிகுந்த நபரைத்தான். பொதுவாக திரைத்துறை அப்படின்னு சொன்னா இப்படித்தான் இருக்கணும், இன்னார் தான் இருக்கணும், அல்லது இது மாதிரி தான் இருக்க முடியும், அல்லது இதை தாண்டி ஒரு சில வரையறைகளை செய்ய முடியாது அப்படின்னு இருந்தாலும் கூட, அவைகளையும் சில நேரங்களில் உடைத்து தனக்கான இடத்தை பதிக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இயக்குனர் துறையில ஆண்கள் மட்டுமே கோலிச்சு கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு சில பெண்கள் மட்டும்தான் இயக்குனர்களாக பரிணமிக்கிறாங்க. அந்த பாதையில தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உதவி இயக்குனரான வினோதினி அவர்களை தான் இன்னைக்கு நாம கலைப்பயணம் நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். உதவி இயக்குனரை வரவேற்கலாம். வணக்கம் வினோதினி அவர்களே.
2: வணக்கம். வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோம் சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சி. உதவி இயக்குனர் வினோதினி, வினோதினி அவங்களுடைய சொந்த ஊர் எது, எங்க பிறந்தாங்க, என்ன படிச்சாங்க, அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: சார், நம்ம ஈரோடுங்க சார். பிறந்தது, படிச்சு வளர்ந்தது எல்லாமே ஈரோடு தாங்க சார்.
0: ஈரோட்ல எங்க மேம்?
2: ஈரோடு டவுன் தாங்க சார்.
0: ஓ, நகரத்துலதான்?
2: நகரம் தான்.
0: சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஈரோட்ல பிறந்து வளர்ந்த வினோதினி அவர்கள் என்ன படிச்சாங்க
2: சார்? 10th சார்.
0: 10th வகுப்பு மட்டும் தான் படிச்சிருக்கீங்க இது வரைக்குமே?
2: ஆமாங்க சார்.
0: சரி சரி, அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கலைங்களா, என்னாச்சு?
2: இல்ல சார், அதுக்கப்புறம் மேரேஜ் அந்த மாதிரி நாங்க இந்த சைடு வந்துட்டோம் சார்.
0: ஓ,
2: மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க.
0: அதனால படிக்க வாய்ப்பு அமையல.
2: அதுக்கப்புறம் பியூட்டிசன் கோர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம் சார். ஆப்டோமெட்ரிஸ்ட் முடிச்சிருக்கோம். மேரேஜ்க்கு அப்புறம் படிச்சோம் சார்.
0: ஓ, படிக்க வச்சாங்க வீட்டுல?
2: ஆமா ஆமாங்க சார்.
0: சரி சரி சரிங்க மேடம். ரொம்ப ஒரு சில வார்த்தைகளை கணக்கச்சிதமா, ஆக்ஷன் ரோல் டேக், ஓகே? இவ்வளவுதான் இயக்குனர் பேசுவாங்க. அதே போல உதவி இயக்குனர் வினோதினி அவர்களும், ஆமா சார், இல்ல சார், படிச்சு முடிச்சாச்சு சார், ஈரோடு தான் சார். ஆமா ஆமா, டவுன் தான். என்னங்க இது, இந்த கதை டிஸ்கஷன் எல்லாம் போக மாட்டீங்களா?
2: போவோம் சார், போவோம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நார்மலா பேசுறோம் அவ்வளவுதான் சார்.
0: சரி சரி சரி. இல்ல, எப்பவுமே இவ்வளவு அளவா தான் பேசுவாங்களோ இயக்குனர்கள்னாவே?
2: அப்படிதான் சார் இருப்பாங்க.
0: ஏன் அப்படி மேடம்?
2: கரெக்டா லெவல்ல பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது கரெக்டா இருக்கும் சார். அதுக்காக.
0: சரி, இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை, அதாவது 10th வகுப்பு, திருமணம், குழந்தைகள் இப்படின்னு இருந்தக்கூடிய வேளையில நீங்க சில கோர்சஸும் பண்ணிருக்கிறேன்னு சொன்னீங்க. எப்படி கலைத்துறை மீது எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? எந்த கலையில முதல்ல நீங்க ஆர்வத்தோடு உள்ள நுழைஞ்சீங்க? எப்படி திரைப்படத்துறையில மீது ஆர்வம் வந்தது?
2: ஆர்டிஸ்டா தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சினிமாவில நடிக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உள்ள வந்தோம். அதுக்கப்புறம் தான் டைரக்டர் ஆகணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ட்ரை பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணோம்.
0: தொடர்ந்து பேசலாம் அனைவர்களது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்திநகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
6: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
5: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
7: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரிய குளம். விமான நிலையத்தில் பணிபுரிய வேண்டுமா? டிப்ளமோ படிப்புகள், ஏர் ஹோஸ்டஸ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ராம்ப் ஆபிசர், கேபின் க்ரூ, கார்கோ எக்ஸிக்யூட்டிவ், ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த

0: இடங்களே உள்ளன. செல் 7373710632.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை, காரமடை, ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட உதவி இயக்குநரான வினோதினி அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். மேடம், இது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை அப்படி போச்சுன்னு சொன்னீங்க. எந்த ஊர்ல உங்களை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க?
5: இங்க திண்டுக்கல் தான் சார்.
4: ஓ, நம்ம ஊருக்காரங்களா நீங்க?
5: ஆமா சார், ஆமா சார், திண்டுக்கல் தான்.
4: அப்ப திண்டுக்கல்னா கோடை பண்பலை
5: கேட்டிருக்கோம் சார, அருமையா இருக்கும் சார். ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இங்க. நம்ம சார், நம்ம ஊர் சைடு பாத்தீங்க அப்படின்னா இங்க தோட்டங்கள் எல்லாம் வேலைக்கு போறவங்க எல்லாம் அதெல்லாம் கேட்பாங்க.
4: சரிங்க,
5: நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு இதுதான் சார்.
4: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்க ஒரு முதல்ல வந்து திரைப்படத்திற்கு ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு நடிகராக நடிகையாக தான் நான் முயற்சி பண்ணனே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அங்கிருந்து எப்படி உதவி இயக்குனரா நீங்க மாறினீங்க? அந்த தடத்துக்கு எப்படி போனீங்க?
5: சார், இப்ப நடிக்கிறதுக்கு நம்ம போறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து ஆடிஷன் மாதிரி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்தே கதைகள் எழுதுறது ரொம்ப பிடிக்கும் சார். புக்கு படிக்கிறது, கதைகள் எழுதுறது, படம் பாக்குறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இது என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிற போது ஆர்டிஸ்டா மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருந்தப்ப ஆடிஷன் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், அவங்கள பார்த்தோம். இவங்க அவங்களுக்கு தனியா ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றது தனியா இருந்தது சார். அதுல இருந்து நம்ம நம்மளா ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும், இயக்குனர் ஆகலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுல இருந்து. அது இல்லாம எங்க அப்பா அவங்களும் சொல்லிருக்காங்க, என் பொண்ணு ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும், யார் யாரோ பண்ற படங்களை நான் பாக்குறேன், என் பொண்ணு படம் பண்ணா எப்படி இருக்கும், கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி அப்பா ஸ்டார்ட் பண்ணாதான் இயக்குனர் அந்த மாதிரின்னு சொல்லி சொன்னது. அப்பாவோட ஆசைக்காக மாறினது, ஆர்டிஸ்டா இருந்து டைரக்டரா மாறணும்ன்ற ஒரு ஸ்டார்டிங் அவரு தான். அதுல இருந்து அப்படியே நம்ம அந்த ஒரு கயிறு பிடிச்சி அப்படியே வந்தாச்சு.
4: அப்பா கிட்ட என்ன கதை சொன்னீங்க? ஏதாவது கதை நினைவு இருக்கா? எந்த கதை சொல்லும் போது அப்பா அந்த வார்த்தையை சொன்னாரு?
5: சார், இப்ப நம்ம ஒவ்வொரு படங்கள் பாக்குறப்பவுமே அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இல்லப்பா அவங்க தப்பா எடுத்திருக்காங்க, இது வந்து இப்படி வந்து இப்படி வந்து நல்லா இருக்கும், அந்த மாதிரி வந்த ஒவ்வொரு படங்கள் பாக்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு கதைகள் படிக்கிறப்போ அந்த ஒரு தான் நம்ம மாத்தி கிளைமேக்ஸ மாத்தி சொல்லி கொஞ்சம் இது பண்ணுவேன் சார். அந்த ஒரு இதுல இருந்து பாப்பாவுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டேலண்ட் இருக்கு, பாப்பாவா கதை பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ணது. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் சார் எனக்கு கதை எழுத தெரியும், நம்ம படம் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ட்டே மேரேஜ்க்கு அப்புறம் தான் சார் வந்தது.
4: அது ஏன் மேரேஜ்க்கு அப்புறம்? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பா சொல்லிட்டாரு, உங்களுக்கு அப்பா வந்திருக்கலாம், திருமணத்துக்கு பிறகு எப்படி அந்த உறுதி வந்துச்சு நம்மளால முடியுங்கிற உறுதி, என்ன காரணம்?
5: மேரேஜ்க்கு அப்புறம் தான் சார் அப்பாவே சொன்னாரு.
4: அப்படியா? சரி சரி.
5: அப்ப படிச்சுட்டு இருந்தப்ப எல்லாம் விளையாட்டுத்தனமாவே இருந்ததுனால அவங்க எதுவும் சொல்லி பண்ணிக்கல. மேரேஜ்க்கு அப்புறமும் நான் அந்த சினிமாவு மேல உள்ள ஆர்வம் அப்படின்றது அதுக்கப்புறம் அப்பாவுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் தான் சொன்னார் அப்பா இந்த மாதிரி இந்த படம் இப்படி வந்திருக்கு, இது நல்லா இல்லப்பா, அந்த மாதிரி நம்ம ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு வர்றோம்ல, இந்த மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி இருக்கும் பாருப்பா, இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு அப்பாட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்ப அப்பதான் வந்து பரவாயில்ல நமக்குள்ள இப்படி ஒரு இது இருக்கு பண்ணுக்குள்ள அப்படின்றத அப்பா இது பண்ணாரு.
4: சரி சரி. அப்ப ஒரு விஷயத்த ஆமோதிக்கிறாரு அப்படிங்கறது எல்லா பெண் பிள்ளைகளுக்குமே உண்டானதா? அது பெண் பிள்ளைகள் தப்பா சொன்னா கூட அப்பா ஆமாப்பா நீ சொல்றதாப்பா சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கணவன் ஒத்துக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப மிக முக்கியமல்ல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில?
5: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். படிக்கிறப்ப இருந்து எனக்கு ஒரு சினிமான்றது பிடிக்கும்ன்றது அவருக்கு தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவர்கிட்ட நம்ம இது மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சப்போர்ட்டிவா தான் சார் இருந்தாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் பயந்தேன், என்ன சொல்ல போறவங்களோ, இது வந்து கொஞ்சம் கிராமம் மாதிரி தானே நம்ம ஏரியா சைட்ல, அதனால இருந்துட்டு கொஞ்சம் நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்களோன்னு கொஞ்சம் நானே பயந்துட்டு இருந்தேன். சின்ன சின்ன ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, எதுக்கு இப்படி போறாங்க, வெளியூர் அனுப்ப கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க.
4: சரி சரி சரி சரி. இப்ப அப்பாவோட பேரும் கணவரோட பேரும் நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
5: அப்பா பேர் பாத்தீங்கன்னா கண்ணன் சார்,
4: வினோதினி அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தொடக்கத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418887411.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: பன்மலை 100.5 இன்று முற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.

நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுருக்கிறீங்க கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட உதவி இயக்குநரான வினோதினி கண்ணன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சரி, இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எடுத்த உடனே அந்த உதவி இயக்குநர் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சிருச்சா? ரொம்ப எளிமையா இல்ல எதுவும் சிரமப்பட வேண்டியது இருந்ததா? எப்படி முதல் படம்

0: எந்த திரைப்படத்திற்கு சேர்ந்தீங்க?
1: சார் நாங்க இங்க வந்துட்டு சின்ன சின்னதா நம்ம லோக்கல்ல ஷார்ட் பிலிம் அந்த மாதிரி எல்லாம் நாங்களா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் சார். அதுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் மூலமா வந்து இந்த லாந்தர்னு ஒரு மூவி டைரக்டர் பார்த்தோம் சார்.
0: ஆமா,
1: அந்த படத்துலதான் சார் ஃபர்ஸ்ட், அந்த படத்துலதான் ஃபர்ஸ்ட் உதவி இயக்குனரா நான் ஒர்க் பண்றேன்.
0: இப்ப இந்த லாந்தர் படத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே உதவி இயக்குனர்னா என்னென்ன பணி செய்யணும், என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன வரணும், என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்களா, இல்ல போனதுக்கு அப்புறம் தான் உதவி இயக்குனருடைய பணிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: இல்லைங்க சார், நான் ஆல்ரெடி முன்னாடி இங்க சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்பவே எல்லாமே கத்துக்கிட்டோம் சார்.
0: ஓ சரி,
1: ஷார்ட் ஃபிலிம் நாங்களா கிரியேட் பண்ணுவோம், நம்ம ஸ்டோரி எல்லாம் பண்ணி மத்தவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்னதா சின்ன கஷ்டங்களை வச்சு எல்லாம் என்னென்ன பண்றாங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். யூடியூப்ல வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாம இங்க ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு சார், அவரு தான் இந்த டைரக்ஷன் என்னன்றதே சினிமா ரீதியா எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது. சோ அவரும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாரு என்ன இதை கத்துக்கலாம் அப்படின்றதுக்கு.
0: இப்ப எவ்வளவோ துறைகள் இருக்கும்போது உதவி இயக்குனர் அப்படிங்கறது அப்பா சொன்னாருங்கிற ஒரு காரணத்துக்காக எடுத்துட்டீங்க, ஆனா உள்ள போகும்போது பெண்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக இல்லை, இருந்தாலும் சில சூழல்களை நம்ம வந்து ஹேண்டில் பண்றது, அதை சமாளிக்கணும் அல்லவா? இப்போ இரவு நேரங்களில் போகணும், பொருளாதாரங்களை இருக்கும், அதெல்லாம் வந்து சமாளிக்கணும், நம்ம குடும்ப சூழல் பொருளாதாரம் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பணிகளை மிகச்சரியாக செய்யணும், ஒரு மிகப்பெரிய குழுவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி, இதெல்லாம் மிகப்பெரிய பணியாக இருக்கும். ஏன்னா உதவி இயக்குனர் தான் அங்கே எல்லா வேலையும் செஞ்சாக வேண்டிய சூழல் இருக்கு திரைத்துறையை பொறுத்த வரைக்கும். அது பெண்களுக்கு சவாலானதாக இருக்கிறதா அல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி தானா?
1: இல்லை சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம நார்மலா கரெக்டா தான் சார் இருக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஹேண்டில் பண்ற மாதிரி எல்லாம் அந்த டீம்ல ஒரு டீம்ல மிங்கிள் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி இருக்கும் சார்.
0: சரி சரி,
1: அந்த டீம்ல மட்டும் மிங்கிள் ஆயிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஓகே தான் சார். ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில இருக்கிறது நார்மல் வே, அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் நைட் ஷூட் எல்லாம் போகணும்னா அது இருக்கதா சார் செய்யும். ஆமா, அதுக்கு அந்த மாதிரி அது என்ன சொல்ற சார், இருக்கிற இடத்துல இருந்துகிட்டா எல்லாம் சௌக்கியம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கரெக்டா இருந்துகிட்டோம்னா நல்லது சார்.
0: நல்லதுதான்,
1: நம்ம நடந்துக்கிறத பொறுத்துதான் சார்.
0: ஒரு படத்துக்கு எத்தனை உதவி இயக்குனர் மேடம் அதிகபட்சம் இருப்பாங்க
1: சார்? டீம் பொறுத்து அமையும் சார், 10 இருக்காங்க, 7 இருக்காங்க, லோ பட்ஜெட்டை பொறுத்து அமையும் சார். ரெண்டு உதவி இயக்குனரை வச்சு படம் பண்றவங்களும் இருக்காங்க சார், 10-15 உதவி இயக்குனர்களை வச்சு படம் பண்றவங்களும் இருக்காங்க சார். ஒரு படத்துக்கு பர்டிகுலர் இத்தனை பேர் தான் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க சார்.
0: இந்த ரெண்டு மூணு ஆங்கிள் ஷூட் பண்ணும் போதெல்லாம் உதவி இயக்குனர்களும் ஒவ்வொரு கேமரா வச்சிருப்பாங்க, மெயின் இயக்குனரும் ஒரு கேமரா வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் இயக்குவீங்களோ?
1: உதவி இயக்குனர்கள் கிட்ட கேமரா இருக்காதுங்க சார், கேமராமேன் தனியா வச்சிருப்பாங்க, ஆனா டைரக்டர் ஆப்ஷன் கொடுப்பாங்க டைரக்டர். இந்த ஒரு ஷூட் டபுள் கேமரா போகும், ஏ டீம் பி டீம் போகும், அந்த மாதிரி போறப்ப கோ டைரக்டர்கிட்டயோ சொல்லிருவாங்க இதை நீங்க டைரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் சார், அந்த மாதிரி பண்ணலாம் சார், பண்ணுவாங்க உதவி இயக்குனர்கள் பண்ணுவாங்க.
0: சரி சரி சரி சரிங்க. இப்போ உங்களுடைய முதல் உதவி இயக்குனர் பிரவேசம் அப்படிங்கிறது அந்த லாந்தர் திரைப்படத்தின் வாயிலாக நடந்திருக்கிறது. சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பன்மொழி 100.5 கலைப்பயணம்.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில் கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.
4: கொடைக்கானல் பண்பு 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்று தினம் உதவி இயக்குனரான வினோதினி கண்ணன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு இயக்குனராக பார்க்கணும் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டாரு, சொன்னார். கணவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இப்போ உதவி இயக்குனராக லாந்தர் திரைப்படத்தில் நீங்கள் படமும் திரைப்படமும் வெளிவந்துச்சு. ஒரு ஒரு ஒரு மிக்சடான விமர்சனம் சொல்லுவாங்க, ஒரு கலவியான விமர்சனம் அப்படிங்கிற அளவுக்கு அது அந்த திரைப்படமும் பெற்றது. இந்த திரைப்படத்தை கணவரும் அப்பாவும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க?
5: சார், கணவர் மட்டும்தான் சார் பார்த்தாரு.
4: ஓ,
5: படம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார்.
4: அப்பா?
5: அப்பா தவறிட்டாங்க, அப்பா பார்க்கல.
4: ஓ, அப்பா பார்த்திருந்திருக்கலாம். வாய்ப்பு இயற்கை.
5: ஆமா சார், அவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். இப்போ அவருக்காகவே ஒரு இதா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் படத்துல அப்பாவோடது தான் இருக்கணும்ன்ற அந்த ஒரு இதுல இருக்கும் சார், குறிக்கோளோட இருக்கும்.
4: அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி.
5: ஆமா,
4: சரி சரி சரி. எங்க இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். லாந்தர் திரைப்படத்திற்கு அப்புறம் வேற என்ன திரைப்படங்கள்லாம் நீங்க பணி செஞ்சீங்க? வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சது மேடம் தொடர்ந்து?
5: சார், அதுக்கப்புறம் வந்து ஆபீஸ்ல ஒரு 2-3 ஆபீஸ் போய் கேட்டிருந்தோம். அப்புறம் போய் ஆடிஷன் அவங்க வச்சு எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 2-3 படங்கள் பண்ணிருக்கோம் சார்.
4: இன்னும் அந்த படங்கள் எல்லாம் வெளியீடு பண்ணலீங்களா மேடம்?
5: சார், இப்ப எல்லாமே எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க சார். நம்ம இப்ப ஒரு படம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து நம்ம வாய்ப்பு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அவங்க கோ டைரக்டர்ஸ் அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம அடுத்த படங்கள் வந்து வேலைக்கு நம்ம அடுத்த படங்கள் போயிருவோம். அதனால வந்து எடிட்டிங் ப்ராசஸ் அவங்க ரிலீஸ் பண்றப்ப நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தான் நமக்கு தெரியும் சார், அது எப்ப ரிலீஸ் ஆகும் என்னன்றது.
4: சரி சரி மேடம்.

0: என்ன படங்கள் எல்லாம் நீங்க உதவி இயக்குனரா போயிட்டு இருக்கீங்களா, என்ன பண்றீங்க?
1: ஆமாங்க சார், இப்ப கூட ஒரு ஷூட் முடிச்சுட்டு வந்தோம் சார். இப்ப கன்னடா படம் பெங்களூர்ல ஒரு படம் போயிருக்கோம் சார், ஐஎஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு மூவி சார். இப்ப ஷூட் போயிட்டு இருக்கு அது.
0: சரி சரி மேடம், இப்போ இப்படி எல்லாம் நீங்க வெளியூர் போய் பண்ண வேண்டிய சூழல் தான், அது நம்மளுடைய பணியினுடைய நிமித்தம். இந்த சூழல்களை குழந்தைகளை பாத்துக்கிறது எல்லாமே யார் பாப்பா?
1: சார் ஹஸ்பண்டும் மாமியாரும் தான் சார்.
0: ஓ, பெரிய சப்போர்ட்டா பாத்துக்கிறாங்க.
1: பாப்பா 9th படிக்கிறாங்க.

0: இருக்கியான்னு கேட்பாங்க. ஒரு ஒரு ஒரு வாரம் வீட்டில் வந்து இருந்தோம்னா கிளம்பலையா கிளம்புங்க நம்மளையா
1: கிளம்பலையான்னு கேட்பாங்களா?
0: ஆமாங்க சார். அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்கிரீன்ல எதிர்பார்க்கறாங்க, சீக்கிரம் எப்படியா படம் பண்ணிருங்கம்மா, அவங்க படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எங்க அம்மா டைரக்டர் நாங்க சொல்லணும்
1: அப்படின்னு
0: ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலயே நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா கிளப்பி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க.
1: சரிங்க சரிங்க. இப்போ நானும் அதே கேள்விதான் நானும் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப எங்களுடைய அலைபேசியிலும் கூட வினோதினி உதவி இயக்குனர் அப்படின்னு தான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். வினோதினி இயக்குனர் அப்படிங்கிற பதிவை நாங்க எப்போ போன் புக்ல மாத்தலாம்
0: சார்? அடுத்த வருஷத்துக்குள்ளாங்க சார், 2027 பண்ணிடலாம் சார். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு, ப்ரொடியூசர் பாத்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க,
0: அதுக்குண்டான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு.
1: மிக விரைவிலேயே உதவி இயக்குனர் வினோதினி அப்படிங்கிற பெயர் இயக்குனர் வினோதினி அப்படின்னு வரணும். ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஏன் பெண்கள் வந்து இயக்குனர் துறையில் ரொம்ப குறைவாகவே இருக்கிறாங்க? 1-2 பேர் தானே இருக்கிறாங்க, குறிப்பாக தமிழ் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும்.
0: எல்லாமே இப்போ இந்த ஐடி ஃபீல்ட் அந்த மாதிரி போயிடுறாங்க சார். எல்லாமே வந்துட்டு இந்த இப்போ வெளியிலேருந்து கேட்குறாங்க இல்லையா, அந்த விமர்சனங்களை பார்த்து ஒரு நெகட்டிவாகவே எடுத்துக்கிறாங்க, உள்ளே வந்து பார்த்தா தான் சார் தெரியும். அதனால வந்துட்டு அதனால வேணா குறைவா இருக்கலாம். சினிமானா அந்த மாதிரி இந்த மாதிரின்றது கேள்விப்படுறத வச்சு யாருமே அந்த அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, உள்ள வர்றதுக்கு தயங்குறாங்க. ஆனா உள்ள வந்து ஒர்க் பண்ணி பார்த்தாங்கன்னா அதனுடைய இது தெரியும் சார் என்னன்றது.
1: ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படிங்கிறது பெண்கள் இந்த துறையில வந்து அதிக அளவுல உள்ள வர்றதுக்கு ஒரு தடைக்கல்லா இருக்கு. சரி பார்ப்போம். அந்த தடைக்கல்ல வெகு சில கலைத்துறை சார்ந்த நபர்களால உடைக்கப்படலாம், அதுல நீங்களும் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கலாம் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: காண்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் லாந்தர் திரைப்படத்தினுடைய உதவி இயக்குனரான வினோதினி கண்ணன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். மேடம், இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உறவுகள் அப்படிங்கிறதும் ரொம்ப மிக முக்கியமானது, ரசிகர்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப மிக முக்கியமானவங்க, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறதும் தவிர்க்கப்பட முடியாதது. இது நம்ம மட்டுமல்ல, வினோதினி அவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தினரும் எதிர்நோக்க வேண்டிய சூழல் தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி குடும்பத்தினர் எதிர்கொள்கிறாங்க, அவங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க?
3: இப்ப யாரு என்ன சொன்னாலும் என்னோட வைஃப பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றத அவங்க இது பண்ணிக்கிறாங்க. மாமியாருமே அப்படித்தான், யாரு என்ன சொன்னாங்க அப்படின்னாலும் அவங்க அவங்க பாத்துட்டு போறாங்கப்பா,
2: அவ்வளவுதான்.
3: சொந்தக்காரங்க ஸ்டார்டிங்ல பேசினாங்க சார், நம்ம என்ன புதுசா கொண்டு போய் அப்படி எல்லாம் போறீங்க, விடுறீங்க, வைக்கிறீங்க அப்படின்ற ஸ்டார்டிங்ல பேசினாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணி என்னுடைய வேலைகளை பாத்துட்டாங்க, இந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் ஆகட்டும், இந்த ஸ்கிரீன்ல பேரு வரவுமே அவங்களுக்கு பரவாயில்ல, பாப்பா ஒரு பெரிய மேல இடத்துல இருக்காங்க. இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம பாக்குறோம்ல சார், அவங்களோட நம்ம ஒர்க் பண்றது, அவங்க எல்லாம் வீடியோ கால்ல வந்து பாத்து நம்ம இது பண்ண ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறப்ப அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே அவங்க சேஃபா இருக்காங்கன்ற, அதுல இருந்து அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தது எனக்கு இப்ப அந்த ப்ரெஷரோ அவங்க அப்படி பேசுறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இது இப்ப இல்ல சார், நான் நார்மலா ஃப்ரீயா இருக்கேன்.
2: ஏங்க மேடம், திரைப்படத்துறை மீதான இப்படி ஒரு ஒரு

0: பார்வைய ரசிகர்களோ மற்றவர்களோ வைக்கிறாங்க, ஏன் இப்படி ஒரு கற்பிதம் சொல்லப்பட்டிருக்கு? இது ஒரு நல்ல ஒரு கலைத்துறை வளர்வதற்கு தடைக்கல்லா மாறிடாதா?
1: ஒரு சிலர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லி இருந்ததுனாலதான் சார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மக்களும் அத என்னன்னு புரிஞ்சுக்கல சார். இப்ப இந்த ஜெனரேஷன்ல வர்ற மக்கள் எல்லாம் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார். இப்படித்தான் யார் இப்படி பேசினா என்ன அப்படியெல்லாம் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததெல்லாம் அதெல்லாம் வதந்தின்றது இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல சார், முன்னாடி பேசினவங்க கூட இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே அவ்வளவுதான் அப்படின்ட்டு நேர்ந்து தாண்டி வந்துடுறாங்க.
0: பல நேரங்களில் புரியாமல் இருக்கிறதும் பல நேரங்களில் அறகுறையாக புரிஞ்சுக்கிறதும் கூட ஒரு கலை மீது வேறு விதமான விமர்சனம் வைக்கப்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருது. சரிங்க மேடம். இப்போ நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் சேர்ந்த பிறகு இந்த இயக்குனர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது படிச்சிங்களா, கோர்ஸ் படிக்கிற மாதிரி எதுவும் படிச்சிங்களா, இல்லை எல்லாமே அனுபவம் பாடம் தானே உங்களுக்கு?
1: அனுபவ பாடம் தான் சார். ஒரு படத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அந்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணேன். நமக்கு அனுபவம் தான். ஒரு டீம் அந்த லாந்தர் படத்துல இருந்து எத்தனை டீம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இதா இருந்தது. நம்ம சும்மா பிராக்டிக்கலா எதுவுமே இல்லாம இருந்தது. லாந்தர் மூவில இருந்து எனக்கு பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த 24 கிராஃப்ட் அந்த என்னன்றதெல்லாம் அதுல இருந்து தெரிஞ்சு இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது முதக்கொண்டு எனக்கு அந்த மூவில இருந்துதான் சார் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: சரி சரி சரி. ஒரு நல்ல ஒரு அனுபவ பாடம் கிடைக்கணும் அப்படின்னா முதல் அந்த இடத்துல போய் நம்ம அனுபவப்படுறதுக்கு தயாராக இருக்கணும்.
1: தயாரா இருக்கணும் சார், கண்டிப்பா.
0: நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம், நம்பிக்கை வசந்தன்கோ.
3: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, டாக்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை கன்சி கல்யாணம், நான் உடனே கன்சீவ் ஆயிட்டேன், உடனே டெலிவரி கன்சீவ் ஆகி நல்லா ஈஸியாகவே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதே சமயம் இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு நான் ஒரு 4 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனால் கன்சீவ் ஆகலை. இதுக்கு என்ன ரீசன்லாம் இருக்க முடியும்? ஏன் எனக்கு ஃபஸ்ட்டு சீக்கிரமாக கன்செப்ஷன் ஆனால் இப்போ எப்படி பார்க்கலை அப்படின்ற கேள்வி என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு, செகண்ட் குழந்தை கன்செப்ஷன் ஆக கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி குழந்தை பெற்றவங்க இல்லை அபார்ட் ஆனவங்க திருப்பி கன்செப்ஷன் ஆக முடியல அப்படின்னா செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி வருவதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு குழந்தை இருக்கும்போது நீங்கள் 20 இயர்ஸ் அப்படி இருந்திருக்கலாம், இப்போ 30 இயர்ஸ், 35 இயர்ஸ் அப்படி இருக்கும்போது உங்கள் கரு முட்டைகள் வந்து யங்காக இருக்காது, கொஞ்சம் ஏஜாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் சைடில் ஏஜ் அதிகமாகும் போது ஸ்பேமோட ப்ரொடக்ஷனும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப நாள் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே இருந்தாலோ இல்லை கரு குழாய்கள் அந்த இன்ஃபெக்ஷன்னால பாதிப்புகள் ஏற்பட்டாலோ அந்த டேமேஜ்டு ஃபெலோப்பியன் டியூப்ஸ்னாலவும் உங்கள் கன்செப்ஷன் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பப்பைக்குள்ளே எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ஏஜ் அதிகமாக அதிகமாக கிரேடிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் கன்செப்ஷன் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூட்ரைன் கண்டிஷன்ஸ், கர்ப்பப்பைக்குள்ளே சில சமயம் சிசேரியன் பண்ணியிருப்பாங்க, சிசேரியனால் அந்த தையலில் ஏதாவது கர்ப்பப்பை ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்பெர்ம் ஈஸியாக உள்ளே போக முடியாமல் இருக்கலாம். அந்த சிசேரியன் தையலில் ஒட்டுதல்கள் ஏதாவது இருந்தால் ஆஷர்மேன் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கண்டிஷனால் யூட்ரஸுக்குள்ளே கரு நிற்க முடியாத ப்ராப்ளங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பப்பைக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால எண்டோமெட்ரைட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில சமயம் நிறைய டைம் நான் ஒரு பேஷண்ட்லாம் பார்த்துருக்கோம், கன்செப்ஷன் ஃபர்ஸ்ட் குழந்தை ஆயிடுச்சு, ரெண்டாவது குழந்தைக்கு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கன்செப்ஷன் ஆகலை. ஏன்னா அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன்னால கரு குழாய்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டிட்டு இருக்கு, கரு முட்டை ஒரு பக்கம் இருக்கு. அதனால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எஃபெக்ட்னால டீவியேஷன் இன் ஆக்சஸ் யூட்ரஸ் வந்து டில்ட் ஆகிறதுக்கு, ஆக்சஸ் வேரியேஷன் ஆகிறதுக்கு, டியூப் எங்கேயாவது ஒட்டிட்டு இருப்பதற்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சில சமயம் முதல் குழந்தை கல்யாணம் ஆன புதுசு ஒல்லியாக அழகாக இருந்திருப்போம், அந்த டயத்தில் நீர்க்கட்டிகள் எதுவும் இருந்திருக்காது, அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் பாடி வெயிட்லேயோ இல்லை டயட்லேயோ எந்த விதமான கவனமும் இருக்காது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்க இருக்க நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனாலையும் கன்செப்ஷன் ஆகாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி இருந்தாலுமே நீங்கள் ப்ராப்பரான எவாலுவேஷன் மூலமாக என்ன ப்ராப்ளங்கள் புதுசாக வந்திருக்கு, அதனால என்ன நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒழுங்காக ப்ராப்பராக அணுகும்போது சீக்கிரமாகவே முதல் குழந்த மாதிரியே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு சும்மா சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் முதல் குழந்தை அதுவாக தான் நின்றுச்சு, இப்போ இன்னும் 10 வருஷம் ஆச்சு நிற்கல அப்படின்ற மாதிரி நம்ம நார்மலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு பீரியடில் கன்செப்ஷன் ஆகலைன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் அதிகமாக அதிகமாக ப்ராப்ளங்கள் அதிகமாகிடும். அதனால ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கண்டினியூ பண்ணும்போது தாய்மைங்கிற வரத்தை ஈஸியாகவே உங்களால் பெற முடியும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் அந்த சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
3: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் லாந்தர் திரைப்படத்தினுடைய உதவி இயக்குநரான வினோதினி கண்ணன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது மேடம். ஒரு பெண்ணாக, பெண் என்பது மீண்டும் நாங்கள் குறைவாக மதிப்பிடல, அவர்களுக்கான கட்டமைப்பு, சூழல், குடும்பம், பொறுப்பு, பொருளாதாரம், சமூக நிலை, பார்வைகள், இவை அத்தனையும் ஒரு பெண் மீது எளிமையாக திருப்பப்பட்டு விடும். ஆனால் அந்த சூழல்லையும் நீங்க உங்களுடைய கலையை, அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக, கணவன் தந்த ஒரு ஊக்கத்திற்காக, மாமியார் நிற்கக்கூடிய துணைக்காக வச்சுட்டு இவ்வளவு பெரிய விஷயங்களை நீங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இந்த துறைத்துறை கலைத்துறையில நீங்க, சார் எனக்கு இப்படி ஒரு இலக்கு இருக்கு சார், இதை நான் போய் நான் அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்னவாகும் மேடம் இருக்கு?
1: என்னோட இலக்கு அப்படின்னா ஒரு கண்டிப்பா படம் பண்ணணும் சார். இத படம் பண்ணி, அதாவது என்னுடைய இது எப்படி அப்படின்னா, மக்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சமுதாய கருத்துக்களை கொடுக்கறதுன்றதுதான் என்னுடைய ஒரு இதா இருக்கு. சோ அதுல இருந்து நான் கொடுக்கற படம் ஒரு பேசும் இதா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கொடுக்கணும். கண்டிப்பா நான் இதை கொடுத்து அப்பா சொன்னவரை தான் நான் காப்பாத்தணும்னு நினைச்சிருச்சு. எனக்கு அந்த ஒரு இது இருக்கு சார், கண்டிப்பா அதுக்காகவே நான் படம் பண்ணணும்ன்ற ரொம்ப இதுல இருக்கு, குறிக்கோளா இருக்கிறது அது ஒண்ணுதான்.
0: சரிங்க மேடம். இப்போ உதவி இயக்குநராக இருந்து இயக்குநராக மாறும்போது இருக்கக்கூடிய சிக்கல் என்ன மேடம்? ஒரு இடர்பாடு, இதெல்லாம் ரொம்ப சவாலான விஷயங்க அப்படின்னா?
1: சார், இப்போ உதவி இயக்குநராக இருந்து இயக்குநராக மாறும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ப்ரொடியூசர் தேவைப்படுறாங்க சார். அந்த ப்ரொடியூசர்ன்றது, நம்ம இப்போ ஒரு உதவி இயக்குநராக ஒர்க் பண்றோம் அப்படின்னா, மெயில் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஈஸியா ப்ரொடியூசர் தான் பாத்துருவாங்க. ஆனா இப்ப நம்ம ஒரு ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கவங்க வந்துட்டு டைரக்டரா நம்ம அவங்கள பாக்க முடியாது, ப்ரொடியூசர்ஸ் நம்ம பாக்க முடியாது, அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் நமக்கு இருக்காது சார். சோ இதுல இது ஒண்ணுதான் சார் எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு மைனஸா தெரியற ஒரு விஷயம். ஏன்னா ப்ரொடியூசர் கான்டாக்ட் நமக்கு கிடைச்சாதான் நம்ம அடுத்து இயக்குநரா மாறுறதுக்கான வாய்ப்புன்றது நமக்கு கூடிய சீக்கிரம் அமையும்.
0: உண்மைதான்.
1: ஆனா நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லாததுனாலதான் சார் நமக்கு நாட்கள் தள்ளி போகுது. இப்ப இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஓனா போட்டு பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக நம்ம இது ரொம்ப கஷ்டப்படணும். 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கும் சார். லேடி அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா மேல வராம இருக்கிறதுக்கான காரணம் இதுவும் ஒன்னா இருக்கும் சார். சரியான ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்காம இருக்கிறதா சார் இதா இருக்கும்.
0: உங்களுக்கு மிக விரைவிலே ஒரு நல்ல தயாரிப்பாளர் அமைந்து அதன் வாயிலாக அப்பா எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல கதைக்களத்தை நம்மளுடைய ரசிகர்களுக்கு நீங்க கொடுக்கற மாதிரி, அதுல இயக்குனர் வினோதினி கண்ணன் அப்படின்னு உங்க பேரும் அப்பா பேரும் சேர்ந்து இடம்பெறும் போது மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு உருவாகுமே, அந்த நிகழ்வு வெகு விரைவிலேயே நடைபெறட்டும் அப்படிங்கிற நல்வாழ்த்துகளோடு இணைப்புல வந்து நீங்க பல்வேறு விஷயம், ஒரு இயக்குனர், உதவி இயக்குனர் குறித்தான உங்களுடைய கலைப்பயணம் குறித்தான விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க மகிழ்ச்சி. நன்றி உங்களுக்கு மேடம்.
1: நன்றி, நன்றி.
0: நேர்களை நிறைவு கூறுகிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் லாந்தர் திரைப்படத்தினுடைய உதவி இயக்குநரான வினோதினி கண்ணன் அவர்களோடு தான் நாம பேசணும். வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதாங்க, இந்த உலகத்துல கலை அப்படிங்கிற விஷயம் எந்த வேறுபாடும் பாக்குறது இல்ல, ஆனா கலை எங்க இருக்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு சில வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. அந்த வேறுபாட்டை மட்டும் நம்ம களைஞ்சிட்டோம் அப்படின்னா, ஆகச்சிறந்த கலைஞர்களும் ஆகச்சிறந்த கலைகளும் அதன் வாயிலாக நல்ல படைப்புகளும் இந்த உலகத்துல உருவாகும், அது நல்லதொரு சமுதாயத்தை நிச்சயம் உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன். நன்றி, வணக்கம் நேர்களே.

கொடைப்பண்பலை 100.5 இனி தொடரவிருக்கும் நிகழ்ச்சி லேக் எஃப்எம் சுற்றுலா உறவுகளை சந்திக்கும் இனிய நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி வரும் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனைச் சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகள்

0: கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

வணக்கம் நேர்களே. முந்தி வரும் கவிமுகள், இது உங்கள் கோடை ஒன்பதில் நூறு ஐந்தில் சாலையில இருக்கும். ஏன் சாலை இன்னைக்கு கலகலம் தானே இருக்குதுங்க, ஏன் அப்படி கேக்குறீங்களா? அந்த நாள கலகத்துல

0: இங்க ஒரு அறிவிப்பாளரும் கூட சேர்ந்து வந்திருக்காங்க, அதனால கலகட்டுதான் என்னமோ தெரியல. நிறைய பேர் இங்க இருக்காங்க, அது என்ன சொல்ல வராரு யாரு அப்படின்றத நம்மளும் கேட்போம், நீங்களும் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
1: லட்சுமி இன்னைக்குதான் உங்களுக்கே வந்து பார்த்த என்ன தெரியுதுங்களா, அதாவது படத்துல சொல்லுவாருங்க

நன்றி.

பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்

0: புறம் வத்தல குண்டு.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள், எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை.
8: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
7: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்தம்புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
9: நிறைய அதிகாரிகள், அது பரபரப்பறந்திருக்குது ஏரிச்சாலையும் பயன்பாடும். ஒரு அழகான குடும்பம் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடுவோமா?
10: ராஜா
9: என்ன
11: பேசுமா?

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
7: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
6: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8227-8233.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரி
9: கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
10: முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர எம்என்சி பிளேஸ்மெண்ட்.
9: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244504444.
11: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
13: சரி சரி சரி சரி
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: விவேகானந்தா கல்வி

0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கியோர் வசந்தன் கோ.
4: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: எரிச்சாலையிலிருந்து எரிச்சாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரேம் பார்க்கல நம்ம இருக்கோம். ரொம்ப நேரமா நாங்களும் இந்த வாயில காத்துட்டு இருக்கும் போது ஒரு அழகான குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க பேசுறதுல அவ்வளவு ஆர்வம் காமிச்சாங்க. இவ்வளவு நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல ரொம்பவும் சுவாரஸ்யமாவும் இருந்தது.
1: ரொம்ப குளிரா இருக்கு. சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு.
0: நிறைய
2: சொன்னீங்களே யாரு பேசுறது?
0: வணக்கம், பேச
2: முடியாது.
3: கொடைக்கானல் வந்து நல்லாவே ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய அந்த பிளவர்ஸ் எல்லாம் வந்து பார்க்க அழகா இருக்கு. எப்படி சொல்றது, நிறைய பிளேஸ் இருக்கு இங்க வந்து நம்ம பாக்குறதுக்கு. வெகேஷன் வந்து ஹாப்பியா இருக்கு இங்க வந்து.
0: எத்தனை நாள் ஆகுது?
3: நாங்க 2 days ஆகுது.
0: சொல்லும்போது அந்த உணர்வு எடுத்தீங்களா அதோடைய தனி சுகம் சரிங்களா? உள்ளூர்காரங்க நேரம் சொல்லுவோம்ல, நீங்க இங்கே
2: இருக்கீங்களா?
4: போட்டிங், சைக்கிள், கோவில்
5: பார்க்காத ஒரே பிளேஸ் வந்து வானம் தான். கொஞ்சம் மேல பாருங்க, யார் மேல பாத்துட்டு ஒரே மாதிரி
3: இருக்கு.

0: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அவர்தான் தலைமையா?
2: ஆமா, அவர் சொல்ல சொல்ல நாங்க அதுக்கேத்த மாதிரி கரெக்டா.
1: ஓ, அங்க இருந்து

0: சொல்லுங்க.
1: நாங்க மட்டும் சமைச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே

0: பேசுறது ஹாப்பியா பேசுறது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப நான் கோவா பேசுறது நீங்க அப்படியே சைலண்டா சரி ஓகே மேடம் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா அதனால வார்த்தைக்கு எப்பவுமே உயிர்
1: உயிரோட பாடல் வேணும் கேட்கலாங்களா?
2: எனக்கு வந்துடும் போல இருக்கு.
1: என்ன
2: பாட்டு கேக்கலாம்?
0: இல்ல அவர்

0: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

சொல்லி கொடுப்பாங்க.

நம்முடைய அழகான

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இதுவரைக்கும் கேட்டோம் நம்ம ஏரிச்சாலையில இருந்து லேக் எஃப்எம். ரொம்ப சந்தோஷமா நிறைய குடும்பங்களை சந்திச்சோம், அருமையான பாடல்களையும் கேட்டோம். அதே சந்தோஷத்தோட இந்த பார்க்ல இருந்து நிலையம் திரும்ப மனம் இல்லாம நிகழ்ச்சி வந்து விடைபெறுகிறோம். உங்க லட்சுமி நாகேந்திரன்
5: உடனொத்தவங்க அந்த தோழமை இருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. இங்க கொஞ்சம் காத்து கூத்து அதிகமா இருந்ததுனால எங்க கூட கலந்து கொடுத்துருக்கோம். எல்லா பேச எல்லாம் அருமையா இருக்காங்க, எல்லோரும் சந்திச்ச மகிழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் நிலையை திரும்புறோம். நன்றி, வணக்கம்.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இந்த நண்பகல் நேரத்தில் மங்கையரின் இசை கொண்டாட்டமாக உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது மகளிர் நேரம்.

0: இன்றைய மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. நடிக்க வாருங்கள் சகோதரிகளே. இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்காத அறிமுக சகோதரிகளுக்காக 24, 24, 24 மற்ற வழக்கமாக கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சகோதரிகள் 24, 24, 26 மற்றும் 24, 24, 29 ஆகிய எண்களில் வாருங்கள். முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 இணைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் கோடை பண்பலைக்கு இணைப்பு வரும். உங்களுக்காகவே வெள்ளித்திரை வசனங்கள் காத்திருக்கின்றன. வசனங்களோடு இங்கே
1: செல்வபாலா,
0: சுப்பிரமணியம் சுரேந்தர். வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: நாங்களும் நடிப்போம்ல, நடிக்கலாமா?
1: நடிக்கலாமே,
0: நிறைய வசனங்கள்லாம் இருக்கு.
1: ஆமா,
0: போன வாரம் எவ்வளவு உற்சாகமா நடிச்சாங்களோ அதே உற்சாகத்தோட இன்னைக்கும் நடிக்கலாம்.
1: ஆமா, வசனம் கொடுப்போம். வசனத்தை கேட்டுட்டு அப்படியே சுரேந்தர் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியா உற்சாகமா நடிக்கலாம்.
0: வாங்க, யாரு எங்கிருந்து?
1: வணக்கம்.
2: ஹலோ சார்,
0: யார் பேசுறீங்க?
1: யார், எங்கிருந்து?
0: உங்களுக்கா ஒரு வசனம் வருது, கேளுங்க. வசனத்தை கேட்டுட்டு அதே மாதிரி நடிங்க.
3: ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான், என் மனச பத்தி உங்களுக்கு தெரியாதா?
0: ஒரு முறை கேட்டால் அப்படியே கப்பென்று பிடித்து நடித்து விடுவார்கள்.
1: அப்படியா,
0: நடித்து விட்டீர்கள்
1: படிக்கிற காலத்திலேயே? அப்படித்தான் வணக்கங்க, வணக்கங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏதோ வித்தியாசமா ஒரு வாய்ஸ் கேக்குது, யார் அது அப்படின்னு.
0: சரிங்க, மகிழ்ச்சிமா, நன்றிங்கம்மா. இப்போ அடுத்து யார்? வாங்க, வணக்கம் பேசலாமே. வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கங்க. ஹலோ, சோனா பேசுறீங்களா?
4: என் பேர் புவனா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து.
0: புவனா கோவில்பட்டியிலிருந்து. சரிங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க, வசனம் வருது, கேட்டுட்டு நடிக்கலாமா?
4: ஈஸியாக போடுங்க.
0: கேளுங்க, கேளுங்க.
5: ஏய், நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக? என் செவத்தம்மாவுக்காக, என் செவத்தம்மாவுக்காக.
0: வாழ்த்துக்கள்மா, நன்றி. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கங்க.
6: வணக்கம் அண்ணா.
1: வணக்கங்க, யாருங்க?
6: திண்டுக்கல் மாவட்டம் ரங்கப்பன் கிணத்துலேருந்து கஜலட்சுமி பேசுறீங்க.
0: கஜலட்சுமி.
6: ஆமாங்கண்ணா.
0: சரிங்கம்மா,
6: நல்லா இருக்கிறீங்களா?
0: நலம். கிருஷ்ணவேணி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
6: நன்றி.
0: அப்ப ஒரு
6: வசனத்தை
0: கேளுங்க, கேளுங்க.
1: இன்னொரு
0: முறை கேளுங்களேன்.
6: அது
1: மட்டும் வேகமா வருது பாருங்க. சரிங்கம்மா, நல்லா சொன்னீங்க, நன்றிங்கம்மா.
0: நல்ல முயற்சி, நன்றிங்கம்மா.
7: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு.

0: பேருந்து நிலையம் பின்புறம் வத்தலகுண்டு.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் linen sarees, soft ana malmal sarees matrum ready made collections, vertical kurtis, quad sets, palazzo pants, ellam super offers oda. Aangalukku comfortable summer wear, kutis ku cute casual frocks, t-shirts, baba suits nu summer offer oda anaitum oore edathil. Indha kodai veyilla cool a irukka Shiva Textiles, pudhiya anubavam eppozhudum. Mattathavani Madurai.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
5: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
4: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 7.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
11: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல.
12: ஆமாம், நல்ல வசனங்கள்லாம் கொடுக்குறோம். கேட்டுட்டு நேயர்கள் அப்படியே நடிச்சுட்டு இருக்கிறாங்க.
11: இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம்.
12: வணக்கங்க, யார் பேசுறீங்க? என்னாச்சு
11: வந்துட்டீங்க? மௌனமாவே இருந்தா என்ன அர்த்தம்?
13: வணக்கம்.
12: மௌனமா இருக்கணும் அர்த்தமோ?
13: ரம்யா பேசுறேன் சார்.
11: ரம்யா, இணைப்புல வந்துட்டோமான்னு ஒரு சந்தேகமா? சரிங்கம்மா. ரம்யா அவர்களே, உங்களுக்காக ஒரு வசனம் வருது,
12: கேட்டுட்டு நடிங்க.
14: ஏய் செவத்தம்மா, நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்ன வழியிருப்பு வந்துட்டியா? ஆயிச்சலக்கா.
11: அவ்வளவுதான்,
12: அந்த ஃபைனல் டச் வரணும்.
11: இன்னொரு முறை கேளுங்க.
14: ஏய் செவத்தம்மா, நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்ன வழியிருப்பு வந்துட்டியா? ஆயிச்சலக்கா.
11: ஆயிச்சலக்கா. இப்ப சொல்லுங்க.
15: இனிய வணக்கம் கூறுவது செல்வி, கந்திக்காரி வளர்த்து, திண்டுக்கல் மாவட்டம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கிறோம் எல்லாருமே. நீங்க நல்லா இருக்கீங்களா?
15: நல்லா இருக்கோங்க.
11: சரிங்க, அப்ப வசனத்தை நடிச்சிருவீங்க?
15: நடிக்கிறோம்.
12: கேட்டுருங்க, முதல்ல
11: கேளுங்க.
16: சும்மா பாசல் அந்த மாதிரி நடிக்காதையா? நீ சொல்ல, பாசல் இல்லாமல ஆட்டோலாம் வாங்கி கொடுப்பாரு.
17: யோ, நானும் வர்க்கிங் லேடி தான். தா இதுக்கு மாதிரி தத்தி தண்ட சோறலாம்.
12: சரி, தெரிஞ்ச அளவுக்கு பேசுங்க,
11: தெரிஞ்ச அளவுக்கு பேசுங்க. இன்னொரு முறை கேளுங்க.
16: சும்மா பாசல் அந்த மாதிரி நடிக்காதையா? நீ சொல்ல, பாசல் இல்லாமல ஆட்டோலாம் வாங்கி கொடுப்பாரு.
15: சும்மா
16: பாசல் அது மாதிரி நடிக்காதையா? நீ சொல்ல, பாசல் இல்லாமல ஆட்டோ எல்லாம் வாங்கி கொடுப்பாரு.
15: பாசல் இல்லாத மாதிரி

பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு.

0: அம்மா நீ சொல்லு, பாஸ் இல்லாமல ஆட்டோ எல்லாம் வாங்கி கொடுப்பாரு இவரு?
1: அவ்வளவுதாங்க,
2: அருமைங்க.
1: நன்றிங்க, நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க? முருகேஸ்வரி.
2: எல்லாரும் நல்லா இருக்கிறோம்.
1: நன்றிங்கம்மா. உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேளுங்க.
4: நீ தமாஸ் பண்றதுக்கு நாங்க என்ன கிடைச்சமா?
5: வேற எங்க கோர்க்கி ஆட்ட கொண்டு கட்டது, நீங்க நாட சிக்கிறீங்க.
6: சும்மா நானா பேசிக்கிறேன்.
1: அவ்வளவுதான். இன்னொருத்தர்
4: நீ தமாஸ் பண்றதுக்கு நாங்க என்ன கிடைச்சமா?
5: வேற எங்க கோர்க்கி ஆட்ட கொண்டு கட்டது, நீங்க நாட சிக்கிறீங்க.
6: சும்மா நானா
0: பேசிக்கிறேன்.
1: பின்ன எங்க கோவத்தை யார்ட்ட காட்டுறது, நீங்க தான்டா சிக்கிறீங்க. அது மட்டும்தான் வருது. சரிங்கம்மா, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: 7382 1234 or visit www.mahindra.org.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாதீங்களே. தொடர்ந்து மக்கள் வந்து கேட்கிற ஐயங்களை பார்த்தீங்கன்னா, எனக்கு சர்க்கரை இருந்துச்சு இல்லை இருக்கு, எந்த தொந்தரவுமே இல்லை, நான் ஏன் வந்து மாத்திரை எடுக்கணும், இப்படி எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் இருந்த மாத்திரைகள் பிடிக்க மாட்டது. தொடர்ந்து மருத்துவர்கிட்ட ஒரு வந்து செக்கப் போடணும், இல்லை மாத்திரைகள் சாப்பிட்ணும், இந்த மாத்திரைகள் சாப்பிட்டா தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டா கிட்னியில் பாதிப்பு வந்துடும் அப்படின்ற ஒரு தவறான அபிப்பிராயம் பரவலாக இருக்குது. அப்போ இந்த சர்க்கரை மட்டும்தான் நாங்கள் அப்படின்னு சொல்லணும், தொந்தரவு இருக்கோ இல்லையோ நீங்கள் கட்டுப்பாடு இருக்க வேண்டியிருக்கும் அப்படி நாங்கள் சொல்கிறது. காரணம் என்னென்னா, இந்த சர்க்கரை வந்து ஒரு சில பேருக்கு தொந்தரவு இருக்குது, நீங்கள் ஆஸ்பத்திரி போய் தொந்தரவு இல்லைன்னு என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நம்ம கண்ட்ரோலாக இருக்கும். நாமளே சாதாரண மக்கள், நம்ம தொடர்ந்து டெய்லி வேஸ்ட் வச்சுருக்கோம், டெய்லி வேலைக்கு போகிறோம், நல்லா உழைக்கிறோம், தோட்டத்தில் வேலை செய்கிறோம், மாடு கண்டு பார்க்குறோம், அந்த மாதிரி உழைப்பு அதிகமாக இருக்குது, நம்ம என்னத்தை சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சி இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, தொந்தரவு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம்னு நினச்சி கடைசி நேரங்களில் தொந்தரவானதுக்கப்புறம் போகிறீங்க. இப்போ தொந்தரவு வராமல் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட, இந்த எக்ஸ்ட்ரா உள்ள சுகரெல்லாம் என்ன ரத்தம் மூலமாக வந்து உள் உறுப்புகளை பாதிச்சுட்ருக்கும். அதில் நம்ம அதிகமாக நாங்கள் பார்க்குறது வந்து உள் உறுப்புகளை பாதிக்கிறது வந்து கண், கிட்னி. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு 60-70% முழுமையாக டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தொந்தரவுகளவே அது காமிக்கும். இப்போ தொந்தரவு காமிச்சு இனிமேல் நாங்கள் என்ன பண்ண முடியும், டேமேஜ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து முழுமையான இயற்கையாக கடவுள் கொடுத்த ஒரு கிட்னியோ கண்களோ உங்களால் திருப்பி கொண்டு வர முடியாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, உங்கள் மருத்துவருக்கு ஆலோசனை போல கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறது அதே விஷயங்கள், தொந்தரவு இல்லைன்றதுக்காகவும் நார்மலாக இருக்குன்றதுக்காகவும் பக்கத்தில் இருக்கிறவங்க காப்பி அவங்களும் என்ன நாளைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க, இந்த மாத்திரை எங்கே வாங்குறேன்னா என்னோடய ஒய்ஃப் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எனக்கும் அதுக்கான அறிகுறிகள் இருந்துச்சு,

0: எந்த டாக்டரையுமே பார்க்கல, நான் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் அடுத்த நாள் வந்து மீண்டும் சுகர் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு ரத்தத்தில் சுகர் லெவல் ரொம்ப அதிகம். பட் த சேம் டைம் அவர் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா தொந்தரவே இல்லை, அவருக்கு அந்த யூரியா கிரியாட்டின் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருந்தது. ஆனால் அவர் கேட்குறாரு, எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை, நாங்கள் உப்பு சத்து கூடியிருக்கீங்கயா அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொன்னேன், நான் உப்பே சாப்பிட்றதில்ல, எனக்கு எதுக்கு உப்பு சத்து கூடுது, இந்த மருத்துவர்கள் வந்து அந்த மாத்திரை எழுதுறதுக்காகவும் பணத்துகளுக்காகவும் போய் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு தவறான விஷயங்கள், ஏன் வந்து உப்பு சத்து கூடிச்சு, சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலை, அதுக்கு என்ன காரணம், சில நேரங்களில் சர்க்கரையாக இருக்கலாம், சில நேரங்களில் வலி மாத்திரைகள் எடுத்துருக்கலாம், அதுக்கு ப்ரெஷர் இருந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் பல காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கு இப்போ இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறனால இவங்க மருத்துவருடைய ஆலோசனைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா சர்க்கரையும் கண்ட்ரோல்லாம், அந்த கிட்னி பாதிப்பையும் சரிப்படுத்தி நம்ம டயாலிஸ் போகாத அளவுக்கு ரொம்ப நாளைக்கு மற்றவங்க மாதிரி நல்மலாக வாழ வைக்கலாம் நேரில். அதே மாதிரி தான் கண் பிரச்சனைகளும், ஒவ்வொரு டைமே நாங்கள் விசிட் வர்றப்ப உங்களுக்கு கண் நல்லா இருக்கு, எந்த தொந்தரவு இல்லை சார், கண்ணில் எந்த பிரச்சனையுமே நல்லா இருக்கு, நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறோம், விழித்திரை பரிசோதனை பண்ணுங்க, வருஷத்துக்கு ஒரு டைமாவது பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த விழித்துறை பரிசோதனை மூலமாக என்ன அப்படின்னா வந்து கண்களில் இருக்க விழித்துறையில் இருக்க ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனை, ரத்த கசிவாக இருக்கலாம் இல்லை வீக்கங்களாக இருக்கலாம், இது நம்ம உடனே கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்கள் வந்து கடைசி காலங்களில் போய் நீங்கள் லேசர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஜெக்ஷன் போடுறதுக்கோ அதெல்லாம் தவிர்த்து, இல்லை கண் பாதிப்பு முழுமையாக வந்து கண் தெரியாமல் போகிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வந்து அப்போ மருத்துவர்கள் எப்போ சொல்கிறாங்களோ அவங்க கேட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு 5 நிமிடங்களும் கூட ஆகாது விழித்துறை பரிசோதனை பண்ணுறதுக்கு, பெரிய அளவுக்கு செலவுகளும் கிடையாது. அந்த 5 நிமிடம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கடவுள் கொடுத்த இயற்கையான கண்ணை நமக்கு காப்பாற்றிருக்கலாம். மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0, எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய மகளிர் நேரம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
5: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். சைபர் கிரைம் ரிலேட்டட் மோசடிகள் எப்படி நடக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து கியூஆர் கோட்ல யூஸ் பண்ணி உதவி தகை தரோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா வந்து நிறைய வந்து எஜுகேஷனுக்காக கல்வி உதவி தொகை தராங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசஸ் போல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆபீசஸ் போல பேசிட்டு மாணவர்களோட டீடைல்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி பர்சனல் டீடைல்ஸ் வாங்குறது, அதே போல அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்றது மூலமா நம்ம போன்ல உள்ள டேட்டாஸ் ஹேக் பண்றது, அதே மாதிரி நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால ஏதாவது ஒரு கால் வருது, நாங்க பள்ளி கல்வித்துறையில இருந்து பேசுறோம், காலேஜ்ல இருந்து பேசுறோம், பேரண்ட்ஸ்க்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ வந்து கால் வந்து அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி டீடைல்ஸ் ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கன்சர்ன்ட் ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கறத என்ஷூர் பண்ணலாம். ஏன்னா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று நம்ம இந்த கியூஆர் கோடை நம்மளை ஸ்கேன் பண்ண சொல்லி டீட்டெயில்ஸ் வாங்கும்போது

0: பர்சனல் டீட்டெயில்ஸ் இப்போ பேக்ரவுண்டில் ஆப் எதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட டேட்டாஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கல்வி உதவித்தொகையோ காலேஜ் ஸ்காலர்ஷிப்போ ஏதாவது நீங்கள் வாங்கணுன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணுன்ற ஏமாத்துறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கால் வருது அப்படின்னா அதை நம்ப வேண்டாம். அதுபோல் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண வேண்டாம், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டாம். அது நேரடியாக இப்போ உதவித்தொகைனாக்கா அது கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லையோ ஸ்கூல் காலேஜ் வெப்சைட்ஸ்லையோ செக் பண்ணலாம். ஸ்கூல் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் செக் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் பண்றதை என்ஷூர் பண்ணலாம். அதே போல பேங்க் டீடைல்ஸ், அது ரிலேட்டடான பாஸ்வேர்ட்ஸ் அதே மாதிரி கேட்பாங்க. ஏன்னா வந்து இந்த உதவித்தொகை வந்து உங்க அக்கௌண்ட் நம்பருக்கு தான் வரும், அதனால அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுங்கன்னு. ஸோ அதையுமே வந்து நம்ம கொடுக்கறத தவிர்த்துடலாம். இது மாதிரி ஏதாவது கால் வந்தது கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் டெபிட் ஆயிருக்குதா அப்படிங்கறதும் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சோமுங்கிறவருக்கு வந்து ஒரு கால் வருது. அப்போ வந்து நாங்க கல்வித்துறையிலேருந்து பேசுறோம், உங்க பொண்ணு 12வது படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இவரு ஆமான்னு சொல்றாரு. ஸோ நாங்கள் வந்து இந்த உங்களுக்கு பொண்ணோட ஸ்காலர்ஷிப்புக்காக வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கியூஆர் கோட் அனுப்புகிறோம், அதை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் அவங்களுக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட் உட்காந்துருந்தனால அவர் வந்து இது வந்து கரெக்டானதானான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சரின்னு ரெண்டு பேரும் ஸ்கூலில் போயிட்டு விசாரிக்கிறாங்க, உண்மையான அதிகாரி தான் பேசுனாங்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமே அவங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ராப்பராக விசாரிக்கிறதுனால அவங்க ஏமாற்றப்படுறதை தவிர்த்துடுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துறாங்க. அதை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை. ஃபஸ்ட்டு நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா 1930 நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் www.cybercrime.gov.in அதுலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறதை என்ஷூர் பண்ணுங்கள். அதுபோல் இந்த மாதிரி அனானிமஸ் கால்ஸ் வருதுனாலே அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்களே தவிர நல்லது செய்யணுங்கிற ஆஸ்பெக்டில் வந்து கால் வர்றது கம்மி. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட யோசிச்சோன்னா நம்ம வந்து ஏமாந்துறதை தவிர்த்துக்கலாம். ஸோ எல்லாரும் விழிப்புணர்வுடன் இருக்கும், நம்மளும் ப்ராப்பராக எஜுகேஷனோடு இருக்கலாம். அதே போல் மற்றவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி சைபர் கிரைம்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: மையத்தின் தேவாஸ் கேன்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கேன்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
3: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
4: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
2: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: வருடங்களாக அதிக மாணவர்களால்
10: தேர்ந்தெடுக்கப்பட்டும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
9: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
11: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
12: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
13: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசிய போது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றாா்.

0: அறிவிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெற உள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி.

0: ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இது உங்கள் கூட பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யார் இணைப்புல வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: யாருங்க?
2: அமரவூண்டிலிருந்து
1: கவிதா. எங்களுக்கும் உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
1: நடிக்கிறதுக்கு தயாரா?
2: சொல்லுங்க.
1: இந்த வசனத்தை கேட்டுருங்க.
0: கேளுங்க.
2: ஏங்க
0: சந்திரமுகி படம் பார்க்கலையா?
1: அது தமிழ் படம் தாங்க.
0: சரிங்க, அப்போ உங்களுக்கு வேற வசனம் கேளுங்க. இது கேளுங்க தமிழ்.
3: சொந்த பிள்ளைங்களே பெத்தவங்களை பார்த்து நீங்க யாரு, எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு கேக்குற இந்த காலத்துல உன்னை வளர்த்து ஆளாக்கின குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன் உயிரையே தியாகம் பண்ண நீ துணிஞ்சிட்டியே, உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன்.
0: பெத்தவங்களை பார்த்து என்ன பண்ணிட்டீங்கன்னு கேக்குற இந்த காலத்துல உன்னை எடுத்து வளர்த்த குடும்பத்துக்காக உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டியே, உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன்பா.
1: பெருமைப்படுறீங்களா படலையா அதையாவது சொல்லுங்க.
0: இல்லைங்க. சரிங்க, முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்க. நல்ல ஒரு வசனம். உதலவா நன்னு உதலவா, எந்த தைரியம் முந்தே நாக்கு நினைச்சு நாக்கே செப்தா.
1: நாக்கு நினைச்சா சரி
0: இருங்க.
1: வருதா இல்லையா? ஒரு 70-80% வந்துருச்சு. இல்லை
0: நான் முந்தே நினைச்சு நாக்கே செப்தா, நான் முந்தே நினைச்சு நாக்கே செப்தா வருது. நல்ல ஒரு வசனம், எல்லாத்தையும் ஒரு அறல வச்ச வசனம்.
1: ஆமாம்.
0: சரி, இப்போ யார் இணைப்பில் வாங்க. வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம். யாரு?
1: ஏங்க வாக்கி டாக்கிலாம் அப்படியே பேசிட்டு போயிட்டாங்க, நீங்க மறுபடியும் ஒரு வாக்கி டாக்கில பேசுறீங்க.
0: இப்ப சொல்லுங்க உங்க பேரு. விருதுநகர் மாவட்டம்.
1: தயவு செய்து லவுட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணுங்க.
0: லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. இப்ப சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க. சிவகாசியில இருந்து. குமராயி. உங்களுக்கு ஒரு வசனம் வருது, கேளுங்க. கேட்டுட்டு அதே மாதிரி நடிங்க.
4: அந்த ஆளு வீசின வலையில நீங்க சிக்கிட்டீங்க, நீங்க வீசின வலையில நான் சிக்கிட்டேன். அந்த பாஷைய என்னமா பேசி சமாளிக்கிறீங்க?
0: இன்னொரு முறை கேளுங்க.
4: அந்த ஆளு வீசின வலையில நீங்க சிக்கிட்டீங்க, நீங்க வீசின வலையில நான் சிக்கிட்டேன். அந்த பாஷைய என்னமா பேசி சமாளிக்கிறீங்க?
0: நன்றிங்கம்மா. இப்ப என்ன பண்ணுவோம்?
1: பாட்டு கேப்போம்.
0: கேப்போம்.

0: கொடைப்பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த கேட்டரசித்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். இனி உங்கள் கொடைப்பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நெஞ்சும் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போம் அனைவர்களே.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம் நேயர்களே.

மலரின் மீது மனம் குவித்து அமரும் வண்ணத்து பூச்சியாய் எண்ணங்கள் குவிந்து கானங்களில் சஞ்சரிக்கும் நேரம் இது. நெஞ்சம் எங்கும் பசுமை நினைவுகள் நீராட இசை தேனருவியாய் பாடல்கள் தர வருகிறது. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இது கடித வழி விருப்ப பாடல்கள் அரங்கேறும் நிகழ்ச்சி. இது கடிதங்கள் வழியாக தாங்கள் விரும்பிய பாடலை எழுதி அனுப்பியிருக்கும் நேயர்களின் பெயர்களோடு பாடல்களும் உலா வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க பொள்ளாச்சி, தேவநல்லூர், சகுந்தலா, சுந்தரராஜன் ஆகியோர். கிருஷ்ணராவ் இயக்கத்தில்

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கடித வழி விருப்ப காணங்கள் அரங்கேறும் நெஞ்சில் நிறைந்தவையில் முதலாவதாக வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க பொள்ளாச்சி தேவநல்லூர் சகுந்தலா சுந்தரராஜன். கிருஷ்ணராவ் இயக்கத்தில் 1961 வெளியான பணம் பந்தியிலே படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் காமு ஷெரீப் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தொடர்ந்து ஒலிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடி கயத்தார், காந்தி, மணி, மருது, மகேஸ்வரி, முனியசாமி, தங்கமாரி ஆகியோர். ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தில் 1961 வெளியான அரசலம் குமரி படத்திலிருந்து ஜி ராமநாதன் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி, மதுரை.
8: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: நேரம் 1:13. கடித வழி விருப்ப காலங்கள் காற்றலையில் அரங்கேறி கொண்டிருக்கும் நிகழ்ச்சியாக இது நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்கிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திண்டுக்கல் பாரதிபுரம் வரதராஜ பள்ளி தெரு, அறிவொளி சீதாராமன், ரமேஷ், ரவி, பிரபு, கணேஷ் ஆகியோர். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1968 வெளியான எதிர் நீச்சல் படத்திலிருந்து வி குமார் இசையில் வாலியின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்ப

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பது

0: திருமலை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பூந்தண்டலம், புண்ணிய கோட்டி, உமா, நட்சத்திரா, தருண் ஆகியோர். ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் 1966 வெளியான அன்பேவா படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999-6014.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
4: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
3: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
5: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பண்டார அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை. வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பகல் 1:23. கோடை பண்பலையின் 1:05 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நெஞ்சில் நிறைந்தவை. இனி ஒலுக்கி இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அருப்புக்கோட்டை பெரிய புளியம்பட்டி ராஜீவ்காந்தி, பத்திரகாளி கணேசன், வஞ்சி வேந்தன், சோமசுந்தரம், மலையரசு ஆகியோர். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் வெளியான சிவந்தவன் படத்திலிருந்து. படத்தை இயக்கியிருந்தார் சி வி ஸ்ரீதர் அவர்கள். படம் வெளிவந்த ஆண்டு 1969. குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: சென்னை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் 1.5 இது நெஞ்சில் நிறைந்தவை. கடித வழி விருப்ப கானங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியாக ஒலிக்கியிருக்கும் பாடல் சின்னாளப்பட்டி சௌராஷ்டிரா காலனி பாலாஜி காயத்ரி பிரியதர்ஷினி விக்னேஸ்வர் ஆகியோரின் விருப்பத்திற்காக. கே சங்கர் இயக்கத்தில் 1969 வெளியான அடிமை பெண் படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் அவினாசி மணி அவர்களின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் பி. சுசீலா, எஸ். ஜானகி.

0: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
7: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். வணக்கம் நேர்களே, நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை இல்ல பிளானை சூஸ் பண்ணும் போது என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நம்பர் ஒன், உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் வேணும். உங்க வசதிக்கு ஏற்ப உங்களுக்கு நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குமோ, ஸோ ஒரு 15 லட்சமோ இல்ல 20 லட்சமோ இல்ல 50 லட்சமோ ஒரு கோடியோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ரெண்டாவது, உங்க இந்த பிளான் வந்துட்டு கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி.

0: அவைலபிளா இல்லையா. ஸோ கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குன்னா அந்த இன்சூரன்ஸ் பிளான்ல கொஞ்சம் ப்ரீமியம் சேர்த்து வரும், ஒரு 1000 ரூபாயோ ஒரு 2000 ரூபாயோ சேர்த்துக்குவாங்க. மூன்றாவது, அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஜென்ரலாக அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகிறப்போ வர செலவுகளை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. இன்றைக்கி எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு அப்பண்டிக்ஸ் ஒட்டுக்குடல் வந்துட்டு வெடிச்சிச்சு, நான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே எமர்ஜென்சிக்கு போகிறேன், அங்கே என்ன அட்மிட் பண்ணிடுறாங்க, இப்போ ரத்த டெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, வீட்டுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு அனுப்பிச்சு விட்றாங்க, மருந்தோடு அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ எப்பவுமே இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு இதை கவர் பண்ணுவாங்க, பெட்டில் அட்மிட் ஆகிட்டீங்க, வெளில வந்துட்டீங்க. பட் நமக்கே தெரியும் நம்ம எத்தனை டைம் அட்மிஷன் இல்லாத ஹாஸ்பிட்டலுக்காக போறோம். உதாரணத்துக்கு எனக்கு சுகர் வந்துட்டு ஹை ஆயிடுச்சு, சோ உடனே நான் போயிட்டேன், காலையில ஆரம்பிச்சாங்க ஒரு ஊசியை, மத்தியானத்தோட ஒன்று நிறுத்திட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன், ஏன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, வீட்டுக்கு போயிட்டேன், அட்மிட்டே ஆகல, அங்க வந்துட்டு அவுட் பேஷண்ட்லயே முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, நீங்க டாக்டர் போய் பாக்குறீங்க, கன்சல்டன்ட் ஃபீஸ் கொடுக்குறீங்க, நீங்க ரத்த டெஸ்ட் பண்றீங்க, நீங்க பெட்லயே சேரலையே. ஸோ சில கம்பெனிஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி அவுட் பேஷண்ட் விஷயங்களையும் அவங்க கவர் பண்ணிக்கிறாங்க. நீங்க அறுவை சிகிச்சை பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல் வரீங்க, திருப்பி டாக்டர் ஃபீஸ் கொடுக்குறீங்க, திருப்பி ரத்த டெஸ்ட் பண்றீங்க, திருப்பி எக்ஸ்ரே பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ஐபி அதாவது இன் பேஷண்டாக இருக்கிறதுக்கு மட்டும் வேணும்னா அப்படியும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சில பாலிசிஸ்ல அவுட் பேஷண்ட்டும் கவர் பண்றாங்க, இதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த அவுட் பேஷண்டா இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமா அவங்க சேர்த்துக்குவாங்க. சில விஷயங்கள் அதாவது டென்டல் விஷயங்கள், இப்போ பல்லு புடுங்கிறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் அதுக்கு ஒரு ப்ரீமியம் சேர்த்துக்கணும். ஸோ ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் வசதியை கூட சில ப்ரீமியம்ஸ் சில கம்பெனிஸ் சில பாலிசிஸ் வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸை கூட அவங்க வேவ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வீட்டில் நீங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறீங்க, ஆம்புலன்ஸ் உங்களுக்கு கூட்டு போகுது, ஆம்புலன்ஸ் உங்களுக்கு பில்லை நீட்டுறானா, அந்த பில்லை கூட நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் சில பாலிசிஸில் அந்த ஆம்புலன்ஸ் பில்லை வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இது எல்லா விஷயமும் நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு கவரேஜ் வேணும், என்னென்ன ஸ்பெஷல் திங்ஸ் வேணும், எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இது இல்லாமல் சில ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு அதுக்கு அதிகமான ப்ரீமியம் போடுவாங்க. உதாரணத்துக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையெல்லாம் ஒரு ப்ரீமியம் விஷயமா வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கவரேஜ் ஆகணுமா, இன்னொரு 2000 சேர்த்து போடுங்க ப்ரீமியமில், அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும். அப்புறம் ஆக்சிடென்ட், சில ஆக்சிடென்ட்ஸ் வேணுமா, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவங்க வந்துட்டு ஸ்பெஷல் திங்ஸ், கேன்சரா அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு அமௌண்ட் போடுங்க, எல்லாத்துக்கும் அவங்க ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சிச்சுவேஷனில் எது பெஸ்ட்டோ நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம் தனித்துவம் தனி கவனம்.

நேரம் 1:44. இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சம் நிறைக்கும் கானங்களாக வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சில் நிறைந்தவையில் இனி ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரோடு விஜயமங்கலம் குணசீலன், தேனி மாவட்டம் பெரியகுளம் கள்ளிப்பட்டி செந்தில்குமார், விஜி, யதீஷ் ஆகியோர். கே சங்கர் இயக்கத்தில் 1968 வெளியான குடியிருந்த கோயில் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நெஞ்சில் நிறைந்த வகையில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தாராபுரம் நாடார் தெரு, துரைராஜ், பேபி, அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி ஆகியோர். டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் 1963 வெளிவந்த பெரிய இடத்து பெண் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர்.

நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக ஒலிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடிதம் வழியாக சிவகங்கை, குண்டேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவா, சிவரஞ்சனி, சிவசங்கர் ஆகியோர். முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் 1973 வெளியான சூரியகாந்தி படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்கு கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

அடிக்கும் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிகழும் கூட பிடிக்கும் மதியாத தலைவாசல் பிடிக்காதே என்று மாணவுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அச்சம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன்

வேண்டும். அந்த இறங்கி ஒன்று சிறியதென்றால் எங்க வண்டி ஓடும். துணை கோலை அளவோடு குறவாடோரும் காலோரும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அக்கம் உள்ளது.

0: கடித வழி விருப்ப கானங்களை காற்றலை வழியே இனிமையான கானங்களை தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இனி டோல் தமாக்கா தோல் நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. In Tamil Nadu, C. Joseph Vijay-led TVK government wins floor test in state assembly with comfortable majority. N. Rangaswamy Swaminathan is chief minister of Puducherry for a record fifth term. Centre states intensify fuel-saving measures following Prime Minister Narendra Modi's appeal amid global energy crisis triggered by West Asia conflict. CBSE declares All India Senior Secondary Class 12th results. Gold silver prices jump over 6% after government hiked import duty to around 15%. IMD says monsoon likely to arrive early this year. And in IPL cricket, Royal Challengers Bengaluru to take on Kolkata Knight Riders in Raipur this evening. The newly sworn in government led by Chief Minister Joseph Vijay has proven majority of 144 MLAs and has won the vote of confidence today.

0: வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது. கிராமத்தில் ஏதோ ஒருவித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது. ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள். ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாய் வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் வருவதற்குள் தான் வெகு தூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம். மற்றொரு பக்கத்தில் கிராமத்து ஜனங்கள், ஸ்திரீகள், புருஷர்கள், வயோதிகர்கள், சிறுவர் சிறுமிகள் அனைவரும் அங்கங்கே கும்பல் கும்பலாக நின்று கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். விஷயம் என்னவாயிருக்கும் என்று அவனால் ஊகிக்க முடியவில்லை. அவர்களில் சிலர் குதிரையில் வருகிறவனைக் கண்டதும் அவனை நிறுத்தும் எண்ணத்தோடு அருகில் வந்தார்கள். வந்தியத்தேவன் அதற்கு இடங்கூடாமல் குதிரையை தட்டிவிட்டு கொண்டு மேலே போனான். வீண் வம்புகளில் அகப்பட்டு கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை. கிராமத்தை தாண்டியதும் சாலை ஓரத்தில் கொல்லுப்பட்டரை ஒன்று இருக்கக் கண்டான். அதை கடந்து மேலே செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. குதிரையை நிறுத்திவிட்டு பட்டறைக்குள் சென்றான். பட்டறைக்குள் கொல்லன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்கக் கண்டான். ஒரு சிறுவன் துருத்து ஊதி கொண்டிருந்தான். வந்தியத்தேவன் உள்ளே பிரவேசித்த அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் பின்பக்கமாக மறைந்ததாகவும் அவனுக்கு தோன்றியது. ஆனால் இதிலெல்லாம் அவன் கவனம் செல்லவில்லை. கொல்லன் கையில் வைத்து கொண்டிருந்த வாள் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்ந்தது. அது ஒரு அபூர்வமான வாள். பட்டறையில் வைத்து கொல்லன் அதை செப்பனிட்டுக் கொண்டிருந்ததாக தோன்றியது. அதன் ஒரு பகுதி பளபளவென்று வெள்ளியைப் போல பிரகாசித்தது. இன்னொரு பகுதி நெருப்பிலிருந்து அப்போதுதான் எடுக்கப்பட்டிருந்தபடியால் தங்க நிறச் செந்தழல் பிழம்பைப் போல ஜொலித்தது. வாழென்றால் இதுவல்லவா வாழ் என்று வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள் எண்ணி வியந்தான். கொல்லன் சிறிது நேரம் தன் வேலையிலேயே கவனமாயிருந்தான். வந்தியத்தேவன் இரண்டு மூன்று தடவை கனைத்த பிறகு நிமிர்ந்து பார்த்தான்.
1: யாரப்பனே நீ? உனக்கு என்ன வேணும்? வாழ் வேல் ஏதாவது வேணுமா? வாழுக்கும் வேலுக்கும் தான் இப்பெல்லாம் தேவையில்லாமையே போயிட்டுத. நீ வாழுக்கு எங்க வந்திருக்க போற
0: என்றான் கொல்லன்.
1: என்னையா இவ்வாறு சொல்லுகிறீர்? உம்முடைய கையில் வாளை வைத்து வேலை செய்து கொண்டே வாழுக்கு தேவையில்லை என்கிறீரே என்றான் வந்தியத்தேவன். இது ஏதோ அபூர்வமாக வந்த வேலை. பழைய வாளை செப்பனு விடுவதற்காக கொண்டு வந்தார்கள். சில வருஷங்களுக்கு முன்னால் பாண்டிய நாட்டு போரும் வடபெண்ணை போரும் நடந்து கொண்டிருந்த போது இந்த பட்டறையில் மலை மலையாக வேலும் வாளும் குவிந்திருக்கும். இலங்கை யுத்தம் ஆரம்பமான புதிதில் கூட ஆயுதங்களுக்கு கிராக்கி இருந்தது. இப்போது வாளையும் வேலையும் கேட்பாரில்லை. பழைய வாள்களையும் வேல்களையும் என்னிடம் கொண்டு வந்து விற்பதற்காக வருகிறார்கள்.
2: நீ கூட அதற்காகத்தான் ஒரு வேளை வந்தாயா என்ன?
1: இல்லை இல்லை, இன்னும் சில காலத்துக்கு எனக்கு வாள் தேவையாயிருக்கிறது. ஒப்புக்கொண்ட வேலையை முடித்துவிட்டால் அப்புறம் கையில் தாளத்தை எடுத்துக்கொண்டு தேவாரம் பாடிக்கொண்டு சிவஸ்தல யாத்திரை புறப்படுவேன். அப்போது வேணுமானால் என் ஆயுதங்களை உம்மிடமே கொண்டு வந்து கொடுக்கிறேன்.
2: பின்னே இப்போது எதற்காக என்னை தேடி வந்தாய்?
1: என்னுடைய குதிரையை காட்டிலும் மேட்டிலும் விட்டுக்கொண்டு வந்தேன். இன்னும் வெகு தூரம் போயாக வேண்டும். குதிரைகளின் கால் குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவதாமே, அது உம்மால் முடியுமா?
2: ஆம், அரேபியா தேசத்தில் அப்படித்தான் வழக்கம். இங்கேயும் சிலர் இப்போது குதிரை குழம்புக்கு இரும்பு லாடம் அடிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். எனக்கும் கொஞ்சம் அந்த வேலையில் பழக்கம் உண்டு.
1: என் குதிரைக்கு லாடம் போட்டு தருவீரா?
2: அதற்கு நேரம் அதிகம் பிடிக்கும். கையில் உள்ள வேலையை முடித்துவிட்டுத்தான் உன் வேலையை எடுத்துக்கொள்ள முடியும்.
0: வந்தியத்தேவன் யோசித்தான். அவனுக்கும் களைப்பாயிருந்தது. குதிரையும் கஷ்டப்பட்டு போயிருந்தது. சிறிது நேரம் காத்திருந்து அதன் குழம்புகளுக்கு கவசம் போட்டுக்கொண்டே போவது என்று முடிவு செய்தான்.
1: கைவேலை முடியும் வரை காத்திருக்கிறேன். அப்புறமாவது உடனே செய்து தருவீரல்லவா?
2: அதற்கென்ன, ஆகட்டும்.

0: வந்தியத்தேவன் சற்று நேரம் கொல்லன் காய்ச்சி செப்பனிட்ட வாளையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த வாள் அபூர்வமான வேலைப்பாடு அமைந்ததாயிருக்கிறதே, ராஜகுலத்து வாள் மாதிரியல்லவா இருக்கிறது, அது யாருடைய வாள் என்றான்.
1: அப்பனே, இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் அரிச்சந்திர நதி என்று ஓர் ஆறு ஓடுது.
0: ஆ, நானும் கேள்விப்பட்டிருந்தேன், அதனால் என்ன?
1: நான் அரிச்சந்திர நதிக்கு சென்று அடிக்கடி தலை முழுகி வருவது வழக்கம்.
0: மிக்க நல்ல காரியம், போகும் இடத்துக்கு புண்ணியம்.
1: ஆகையால் கூடியவரையில் மெய்யே சொல்லுவதென்றும் பொய் சொல்லுவதில்லை என்றும் வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
0: அதற்கு என்ன ஆட்சேபம்? உம்மையார் பொய் சொல்லச் சொன்னது, நான் சொல்லவில்லையே.
1: நீ என்னை இந்த வாளை பற்றி ஒன்றும் கேள்வி கேட்காமல் இருந்தால் நானும் பொய் சொல்லாமல் இருக்கலாம்.
0: ஓ, அப்படியா சமாச்சாரம் என்று வந்தியத்தேவன் மனத்திற்குள் எண்ணிக்கொண்டான். நான் கேள்வியும் கேட்கவில்லை, நீர் விரத பங்கமும் செய்ய வேண்டாம். கைவேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு என் வேலையை எடுத்துக்கொண்டு செய்து கொடுத்தால் போதும். கொல்லன் மௌனமாக தன் வேலையில் கவனம் செலுத்தினான். வந்தியத்தேவன் வாளை சிறிது நேரம் முற்று பார்த்து கொண்டிருந்தான். அதன் அடிப்பகுதியில் பிடியின் பக்கத்தில் மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததை பார்த்து வியந்தான். மீன் உருவம் எதற்காக? அதற்கு ஏதேனும் பொருள் உண்டா? வெறும் அலங்காரத்துக்குத்தானோ? கொல்லன் அந்த மீன் உருவம் உள்ள இடத்தை மறுபடியும் தீயில் காட்டி காய்ச்சி அதன் பேரில் சுத்தியால் அடித்தான். மீன் உருவம் தெரியாமல் மறைப்பதுதான் அவனுடைய நோக்கம் என்று தோன்றியது. எதற்காக இந்த காரியம் என்று வல்லவரையன் யோசனை செய்தான். யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் சுழலத் தொடங்கின. பல நாளாக அவனால் விரட்டியடிக்கப்பட்டு வந்த நித்ராதேவி இப்போது தன் மோக மாய வலையை அவன் பேரில் பலமாக வீச ஆரம்பித்தாள். வந்தியத்தேவன் அதிலிருந்து தப்ப முடியவில்லை. சிறிது நேரம் உட்கார்ந்தபடியே ஆடி விழுந்தான். பிறகு அப்படியே கொல்லன் உலைக்கு பக்கத்தில் படுத்து தூங்கிப் போனான். தூக்கத்தில் வல்லவரையன் பல பயங்கர கனவுகளைக் கண்டான். கத்தியை பற்றியே ஒரு கனவு. ஒருவன் வந்து கொல்லனிடம் கத்தியை திருப்பக் கேட்டான். கொல்லன் கொடுத்தான். என்ன கூலி வேண்டும் என்று அவன் கேட்டான்.
1: கூலி ஒன்றும் வேண்டாம், பழுவூர் இளையராணிக்கு நான் அளிக்கும் காணிக்கையாயிருக்கட்டும் என்றான் கொல்லன்.
0: ஜாக்கிரதை, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக பழுவூர் இளையராணியின் பெயரை சொல்லவே சொல்லாதே. சொன்னால் என்ன செய்வோம் தெரியுமா?
1: நான் எதற்காக ஐயா பழுவூர் ராணியின் பெயரை சொல்லப் போகிறேன்? ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன்.
0: இதோ இங்கே யாரோ ஒரு வாலிபன் படுத்திருக்கிறானே, சப்தம் போட்டு பேசுகிறாயே.
1: அவன் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறான். இடி இடித்தாலும் அவனுக்கு காது கேட்காது.
0: ஒருவேளை அவனுக்கு தெரிந்துவிட்டது என்று தோன்றினால் இந்த உலைக்களத்தின் நெருப்பில் அவனை தூக்கி போட்டு வேலை தீர்த்துவிடு. இந்த சம்பாஷணையின் முடிவில் கொல்லனும் கத்திக்கு உடையவனும் வந்தியத்தேவனை இழுத்துப் போய் உலைக்களத்தில் போடப்போவதாக வந்தியத்தேவன் கனவு கண்டான். பிறகு அந்த கனவு மாறியது. வந்தியத்தேவனை யமதூதர்கள் நரகத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். யமதர்மராஜன் பூலோகத்தில் வந்தியத்தேவனுடைய நடவடிக்கைகளை பற்றி விசாரித்தான்.
2: பொய் சொல்வதில் இவன் நிபுணன். எத்தனை பொய்தான் சொல்லியிருக்கிறான் என்பதற்கு அளவே கிடையாது என்றான் சித்திரகுப்தன் கையிலிருந்த ஓலையை பார்த்துவிட்டு.
0: இல்லை இல்லை, எல்லாம் சக்கரவர்த்தி குடும்பத்தாரின் சேவையிலேதான் சொன்னேன். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக சில பொய்களை சொன்னேன்.
2: எதற்காகச் சொல்லியிருந்தாலும் பொய் பொய்தான், தள்ளுங்கள் இவனை நரகத்தின் பெரிய நெருப்புக் குழியில் என்றான் யமன்.
0: உடனே நரகத்தின் உட்புறத்திலிருந்து 100,000 குரல்கள் பயங்கரமாக ஊளையிட்டன. யமதூதர்கள் அவனை அழைத்துப் போனார்கள். பயங்கரமாக கொழுந்து விட்டெறிந்த பெருநெருப்பில் அவனை தள்ளுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள். அந்த யமதூதர்கள் இருவரையும் பார்த்தால் முகங்கள் பழுவேட்டரையர்களின் முகங்களைப் போல இருந்தன. அதை பற்றி அவன் திடுக்கிட்டு நிற்கையில் குந்தவை தேவி அங்கே வந்தாள்.
3: என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே அவர் பொய் சொன்னார். ஆகையால் அவருக்கு பதிலாக என்னை நெருப்பில் போடுங்கள் என்று கூறினாள்.
0: இந்த சமயத்தில் நந்தினி தேவியும் அங்கு எப்படியோ வந்து சேர்ந்தாள்.
3: இரண்டு பேரையுமே சேர்த்து நெருப்பிலே போட்டுவிடுங்கள் என்றாள் அந்த புண்ணியவதி.
0: யமதூதர்கள் அவர்கள் இருவரையுமே பிடித்து நெருப்பில் தள்ளப்போனார்கள்.
2: ஐயோ வேண்டாம்
0: என்று வந்தியத்தேவன் அலறிக்கொண்டு திமிரினான். கண்விழித்து எழுந்து உட்கார்ந்தான். கண்டது கனவு என்ற எண்ணம் ஆறுதல் கொடுத்தது. ஆனால் எல்லாம் உண்மையாக நடந்தது போலவே தோன்றி

0: ஆகியபடியால் அவன் உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வந்தியத்தேவனுக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுவது ஓய்வு. நாள் கணக்கில் தூங்கினாதான் களைப்பு கொஞ்சமாவது குறையும். ஆனா மனசுக்கு ஏது ஓய்வு? வல்லவரையனோட மனசோ அதிவேக மனசு. இவன் நிலை இப்படி, குதிரைக்கு உடனடியா ஓய்வு தேவைப்படுது. சரி, கண்ணுக்கும் காதுக்கும் நிறைய விஷயங்கள் கொல்லுப்பட்டவையில இயல்பான குறும்புத்தனம் வெளிப்படுது. யாரு இப்ப நீ? வாள் வேல் ஏதாவது வேணுமா? வாளுக்கும் வேலுக்கும் தான் இப்போதெல்லாம் தேவையில்லாம போயிட்டுதே என்கிறான் கொல்லன். என்னையா இப்படி சொல்றீங்க? கையில வாழை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வாளுக்கு தேவையில்லைங்கிறீங்களே, இப்படி ஒரு வெட்டு வெட்டுறான் வந்தியத்தேவன். வாள் வேல் வேலை தேவை இதையெல்லாம் வச்சு அருமையான சொல் விளையாட்டு. இந்த கொல்லனும் சொல் விளையாட்டுல வல்லவன் போலும். வாழை பத்தி வல்லவரையன் கேட்டதும் வந்த பதில் பரஞ்சோதியன் நினைவூட்டுது. சிவகாமியின் சபதத்துல மலைப்பாதையில சேர்ந்துக்கிறான் ஒரு முரடன். திருநாவுக்கரசரனை காஞ்சியில தரிசிக்கலையா? இல்ல, ஏன்? அதுக்குள்ள இந்த வேலை வந்துட்டது. எந்த வேலை? பரஞ்சோதி கொஞ்சம் யோசிக்கிறான். பதில பாருங்க ஐயா, என்னுடைய வேலை என்னங்கிறத பத்தி நீங்க ஒன்னும் கேட்காட்டா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது. கொல்லுப்பற்றையில நெருப்பு எரிய வசதியா காற்று செலுத்த பயன்படுத்துற கருவி. துருங்கி விரியற மாதிரி இந்த தோற்கருவி அமைஞ்சிருக்கும். துருத்திங்கிற சொல்லுக்கு ஆற்றடை குறை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஆற்று படுகையில இருக்கிற தீவு போன்ற சிறு நிலப்பகுதி, மணல் திட்டு. திருவரங்கம் காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடையில ஒரு தீவு துருத்தி. திருப்பூந்துருத்தி காவேரி கொடமுருட்டி ஆறுகளுக்கு இடையே உள்ள தீவு. பிற்காலத்துல காற்று பைகள் கொண்ட ஒரு இசைக்கருவியை உருவாக்கினாங்க, இதுவும் துருத்தின்னு குறிப்பிடப்படுது. அரிச்சந்திர நதி, இது ஒரு சிற்றாறு. திருவாரூர் நாகை பகுதிகளில் இருக்கிற நீர்நிலைகளிலிருந்து உருவாகுது. பூத விடலை விட்டு வந்து சேர்ற உயிர்களின் பாவ புண்ணிய கணக்க சித்திரகுப்தன்கிறவன் யமதர்மராஜன் முன்னிலையில படிப்பதாக ஒரு தொன்ம கருத்து நிலவி வருது. பரம்பொருளின் எண்ணத்துல உருவான ஒரு சித்திரத்திலிருந்து தோன்றிய சித்திர புத்திரன் பின்னர் சித்திர குப்தன்கிற பேரு பெற்றானாம். ஆச்சரியமான அதே சமயம் ரகசியமான கணக்குகள் வச்சிருப்பவன் என்பது இதற்கு பொருள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: என்ன நேர்களே, பாடல்கள் கேட்க அவளா இருக்கீங்களா? அட்டகாசமான பாடல்களோடு பழமொழி பாடல்களோடும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 டோல் டமாக்கா தூள்.

0: என்னண்ணா சம்மந்தம் இல்லாம இந்த பாட்டு பாடுறீங்க?
1: என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியலடா. ஏ பேசிக்கிட்டு இருக்கல கேளு. மப்பானால இசைஞானி பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது.
0: தலை டக்கடா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: 7382812345 or visit www.mahindra.org.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில்

என்ன நேயர்களே, பாடல்களை கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு வலம் வருகிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

0: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
3: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
2: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மன்னத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மன்னத்தூரிகை.
8: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: We are the sounds of the streets.

இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடைப்பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூல். இனி தொடர்வது கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பிவி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேராபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இன்னிசை பாட காத்திருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் திருமலை வீதி திருமதி தேவயானி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வர காத்திருக்கிறது. நேயர் அவர்கள் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு முகப்பில் இவ்வாறு தன்னை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். கோடை பண்பலையில் பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் கோடை பண்பலையின் தீவிர ரசிகர். கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை பல வருடங்களாக கேட்டு வருகிறேன். கோடை பண்பலை 100.5 ஒலிபரப்பாகும் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நான் பாடல்களை விரும்பி எழுதி அனுப்பியிருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் அமுதகானம் என்ற தலைப்பில் நாயகிகள் மகிழ்ச்சியாக பாடக்கூடிய பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறேன். என்னுடைய விருப்பகானம் விரைவில் அரங்கேறும் என்று காத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதோ அந்த நாள் வந்துவிட்டது. உங்கள் விருப்ப கானம் அரங்கேற காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. அந்த பாடலுக்கு இவ்வாறு புலிப்புரை தந்திருக்கிறார். பெண்கள் மகிழ்ச்சியாக வயல்வெளிகளில் அவர்கள் அலுப்பு தெரியாமல் அற்புதமாக பாடக்கூடிய பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது சம்பா நாத்து கூட மெல்ல இசையால் வேகமாக வளரும் போல.

0: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் புதிய அனுபவம் எப்பொழுதும் மடதாவணி, மதுரை.
4: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
6: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தேனியிலிருந்து ஒரு நேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பையனுக்கு வந்து சின்ன வயசுல எலும்பு உடைஞ்சது, அதை நாங்கள் கட்டும் போது மாறி கட்டி அது இப்போ கால் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்க்கும் போது எல்லாருமே கேட்குறாங்க, என்ன கால் வளைஞ்சு ரொம்ப மாறி கூட்டின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எக்ஸ்ரே கிடையாது, நிறையா மெடிக்கல்

0: ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாட்கட்டு கட்டுவாங்க, எதுவும் எக்ஸ்ட்ரே பார்க்காம கட்டுவாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது கோணையாக மாறி கூடிடும், நிறைய பேர்த்த பார்க்க முடியும். அந்த மாதிரி எலும்பு சின்ன வயசு உடஞ்சி, ஸோ அதனால் இப்போ நான் தாங்கி தாங்கி நடக்கிற இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் எல்லாமே இவ்வளோ ரொம்ப ஈஸி அவைலபிளாக எல்லாம் இருக்கனால பார்த்தீங்கன்னா இதுக்கான சான்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மாறிக்கூடுன்னு வச்சுங்க, ஒன்று நம்ம பார்வைக்கு அது பார்க்கும்போது மாறி ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி தெரியும், அது ஒன்று. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபங்க்ஷன், அதாவது நம்ம இப்போ காலில் அடிபட்டுருக்கு மாறிக்கூடிக்குன்னா நம்ம நடக்கும்போது என்னென்னா நேராக நடக்க முடியாது. ஸோ மாறிக்கூடுதுன்னா ஒரு எலும்பு மேலே ஏறிடுச்சு, ஒரு எலும்பு கீழே ஏறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த கால் வந்து குட்டையாக இருக்கும். ஸோ அந்த கால் குட்டையாக இருக்கும் போது அவங்களால தாங்கி தாங்கி தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தாங்கி நடக்கும்போது இதனால் என்னென்ன பாதிப்பு வரும்னா ஆப்போசிட்டில் இருக்க இடுப்பு எலும்பு தேய ஆரம்பிக்கும், முது தண்டுவடை எலும்பு தேய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் காம்பன்சேட்டரியாக பார்த்தீங்கன்னா மீதி இருக்க பிரச்சனை ஒன்றுன்னா இது கூட சேர்த்து நமக்கு வந்து ஒட்டிக்கிட்டு வரும். சிம்பிள் அதே மாதிரி தான், இப்போ கையிலையும் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அவங்களால ஃபுல் ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியாது. மடக்கிறதோ நீட்டுறதோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். பர்டிகுலராக இந்த பேஷண்ட்டுக்கு அவங்க சொன்னதுக்கு வந்து எக்ஸ்ரே அமைச்சதுக்கு அவங்களுக்கு வந்து மாறிக்கூடதுக்கு அதுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணணும். அதாவது என்னென்னா அதை வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ அது எலும்பு வந்து திரும்ப என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்சர் பண்ணி அதுக்கான ஆங்கிள் எல்லாம் மெஷர் பண்ணி சிடிலாம் எடுத்துட்டு அது என்ன ஆங்கிளில் கரெக்ட் பண்ணி நார்மலாக்க முடியுங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ அது லென்த்து ஸ்டார்டிங் லென்த்தை நம்ம அது கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா எலும்பை வந்து நம்மளால் லென்த் கூட பண்ண முடியும். ஒரு இலிசாரோன்னு ஒரு டெக்னிக் மூலியமாக என்ன பண்ணுவோம்னா அந்த எலும்பை வந்து போன் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதாவது வந்து இந்த எலும்பை வந்து நம்ம லென்த்தை அறக்க முடியும். எலும்பை வந்து வளர வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்டட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இது வந்து 100% இதை வந்து இப்போ நம்மளால் சரி செய்ய முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: நம் கோடை பண்பலையின் 100.5 நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் தேவயானி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். நாயகி அவள் தன் தோழிகளோடு மெல்ல ஆடிப்பாடி மகிழ்கிறாள். அந்த மாலை நேர செஞ்சூரியனின் அழகில் மகிழ்ந்து இவர்களின் நாட்டம், இவர்களுடைய ஆட்டம் எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு இனிமையாக அந்த இயற்கையோடு சேர்ந்து சேர்கிறது. கேட்போமா அந்த பாடலை?

0: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: 5 அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி,
3: கிளப்ஸ், ஃபோரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
4: இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
6: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, வத்தலகுண்டு தேவாஸ் கேன்ஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
8: இது நம் கோடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. நேரம் பிற்பகல் 3:22. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் திருமலை வீதி தேவயானி அவர்கள்.

தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நாயகிகள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். அந்தி மாலை வேளையில் இந்த நாயகி தனியாக இயற்கையோடு ஏதோ பேசி கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் அந்த இயற்கைக்குமான உரையாடல் இது. ஆனால் இசை வந்து ஏனோ மெல்ல சேர்ந்து கொள்கிறதே.

அந்த தங்க குரலை கேட்டு மகிழ்ந்து இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் திருமலை வீதி தேவயானி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நாயகிகள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் அந்த அமுத கானத்தை தொகுப்பாக தந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய அற்புதமான வரிகள், மின்மினியின் மெல்லிசை குரல், ஏஆர் ரஹ்மானின் அற்புதமான அந்த அளப்பரிய இசை, அருவியில் இருந்து கொட்டும் அந்த நீரை போல இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசை மெல்ல குட்டி சாய்க்கிறது நம் மனதை.

0: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மன்னத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மன்னத்தூரிகை.
5: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: இது உங்கள் கொடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் திருமலை வீதி தேவயானி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை. தோழியாக சகோதரியாக இருக்கும் அந்த சகோதரிகள் இருவர் தங்களுக்குள் ஒரு அழகிய விவாதத்தை இசையால் வைத்துக் கொள்கிறார்கள். சகோதரியின் கழுத்தில் மாலையிட வந்த மன்னவன் யார் என்று, ஏங்கி ஏங்கி தவிக்கும் அவளின் நாயகன் யார் என்று சகோதரி கேட்கிறார். இசையில் இப்படி இந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார் நேயர் அவர்கள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டும் பதமும்
1: இது நம் கொடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் திருமலை பீதி தேவியானி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த திரைப்படத்தில் இருந்து பூவோடு புதுவாசம் பிறக்கும் அந்த தருணத்தில் இந்த பூவை அவள் பூவோடு இணைந்து உறவாடுகிறாள் இசையோடு.

0: தருதலை
1: அடங்காதவன்
0: அல்லது
1: பொறுப்பற்றவன்
0: அல்லது
1: உதவாக்கரை
0: அல்லது
1: தண்டச்சோறு
0: தருதலை
1: அடங்காதவன்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
5: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கின்ற உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் திருமலை வீதி தேவயானி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் வெற்றி குடிகட்டு திரைப்படத்திலிருந்து, அதற்கு வரும் பொழிப்புரை. வண்ணங்கள் நிறைந்த உலகில் இந்த பாவை அவள் எல்லா வண்ணங்களையும் ஒன்று திரட்டினால் கிடைக்கும் வண்ணத்தை வாங்கிட முயற்சிக்கிறாள் தன் காதலோடு அந்த இசையில்.

கொடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதி பாடல்களை விரும்பி கேட்ட ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் திருமலை வீதி திருமதி தேவயானி அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி, வணக்கம் நேர்களே.

நம் கொடை பண்பலை 100.5 இனி தொடரவிருக்கிறது. தாராபுரம் இஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திர கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், வத்தலகுண்டு தேவாஸ் கேன்சின் விடுகதை வண்ணத்தூரிகை நிகழ்ச்சி வரும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேரபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாசவாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5.
1: இப்போது கேட்கலாம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட்.

0: அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸ்.
4: பெரு நகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸில் குறைந்த செலவில் MRI
5: வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: இனிய மாலை வணக்கம் நேர்களே. வணக்கம் பாலா. என்னாச்சு, வணக்கம் சொல்லாம ரொம்ப அமைதியா இருக்கீங்க?
7: இல்ல, நீங்க சொன்னா என்ன நான் சொன்னா என்ன, ரெண்டு ஒண்ணு தானே. அப்படியா, அதனால ஒரு வணக்கம் போதுன்னு
6: விட்டுட்டு. சரி, ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம்.
7: ஆமா,
6: எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்க அருமையா இருக்கோம். உங்க ஊர்ல எப்படி இருக்கு?
7: எங்க ஊர் அப்படியே தான் இருக்குதுங்க.
6: வெயிலா இல்லையா?
7: வெயில் குறைஞ்சு போச்சு இல்ல, முந்தானத்து மழை, அதுக்கு முதல் நாள் மழை.
6: ஆமா, மழை வந்தனால எல்லாரும் இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க. கொடைக்கானல் பக்கம் ஆளவே காணான்னு தான் சொல்லணும்.
7: எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி இதமான சூழ்நிலை இருக்குது.
6: அதனாலதான் கொடைக்கானல் பக்கம் யாரையும் காணான்னு சொல்றேன்.
7: அப்படியா, இல்ல கொடைக்கானல் மாதிரியே வேற எதுவும் மழையை கண்டுபிடிச்சு அங்க கிளம்பிட்டாங்களா?
6: இருக்கலாம் இருக்கலாம். அதனால இதமான காலநிலை அவங்க ஊர்லயும் இருக்கிறதுனால கொடைக்கானல் வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
7: அப்படியா,
6: சரி, எது எப்படி இருந்தாலும் நாங்க போவோம் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி வந்துட்டே தான்
7: இருக்காங்க.
6: என்ன வருதோ அப்படின்னு கேக்குறீங்களா?
7: இல்ல, இன்னும் ஒரு 17-18 நாள் இருக்கு இல்லையா?
6: அதுவும் போக இந்த மாச கடைசியில மலர் கண்காட்சி வேற வச்சிருவாங்க. அதனால கூட்டம் வரதான் செய்யும். வாங்க சுத்தி பார்க்கலாம்.
7: கொடைக்கானல சுத்தி பார்ப்போம்.
6: ஆமா, இப்ப வந்து விடுகதைகளும் நிறைய இருக்கு. இந்த விடுகதைனா என்ன நினைக்கிறீங்க நீங்க?
7: விடுகதைனா வார வாரம் கேப்போம் தான்
6: நினைக்கணும். புதன்கிழமை நினைச்சுக்குவீங்க, சாயங்காலம் 4 மணின்னு நினைப்பீங்க.
7: ஆமா,
6: வேற என்ன நினைப்பீங்க விடுகதைனா?
7: விடுகதைனா பஞ்சாயத்து.
6: அப்படியா, அது வந்து விளையாட்ட ஆரம்பிக்கும். ஆனா அதோட பதில் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமா இருக்கும். அப்படியா அப்படின்னு, இதுக்கு இந்த அர்த்தமும் இருக்கே, இதுக்கு இந்த பதிலும் இருக்கே அப்படின்னு கொஞ்சம் மூளையை போட்டு குழப்பிப்பாங்க. அந்த மூளைக்கு வேலை
7: குழப்பி விடுறதே எங்களோட வேலைன்றீங்க.
6: அப்படிலாம் இல்ல, சிந்திக்கவும் வைக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். அந்த மாதிரி இனிய பதில்களாவும் இருக்கும் அது. அதனால விடுகதைனா சும்மா கிடையாது. சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆர்வமா விரும்பி கேக்குற, விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு.
7: இதுக்குதான் ஒரு டீச்சர் வேணுங்கிறது.
6: அப்படியா, கேட்க வைக்கணுங்க, கேட்க வைக்கிறோம், இப்ப கேக்குறோம். வாங்க, எப்பயும் நம்ம சொல்றதா அறிமுக நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 24-24-24 சகோதரிகள் 24-24-29 வழக்கமா பேசக்கூடிய நேர்கள் 24-24-29 290
7: வந்திருக்கீங்க.
6: இன்னைக்குதான் முதல் நேரா வந்திருக்கீங்களா?
8: இல்ல இல்ல, ஏற்கனவே வந்திருக்கேன். இல்ல, விடுதலை வச்சு இன்னைக்குதான் முதல் நேரம் வந்திருக்கேன்.
7: சரி, பதில் வந்துரும்னு எதிர்பார்க்கிறோம். கேட்டுருவோமா?
6: ரொம்ப எளிமையா ஒரே வரியில கேக்குறேன் பாருங்களேன். எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகும்.
7: என்னது அது
6: சொல்லுங்க?
8: எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகும்.
7: பெரிதாகும், குறையாது.
8: குறையுமா?
7: பெருசாகும்.
6: பெருசாகும், பெருசாகும்.
7: எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகும்.
6: அடுத்து
7: யாராவது வந்து சொல்லுவாங்க. வாங்க
6: வாங்க.
9: வணக்கம் வணக்கம்.
7: யாருங்க அது மூணு தடவை வணக்கம் சொல்றது?
6: வில்லு பாட்டு மாதிரியே இருக்கு.
9: செல்வபாலம் நாட்டாமி அவர்களுக்கும் வணக்கம்.
7: சரிங்க, மத்த எல்லாத்துக்கும் வணக்கம்.
6: வணக்கத்துக்கே ஒரு நிமிஷம் ஆகுறீங்க.
7: வந்துள்ளீர்களா?
9: வந்திருக்கேன்.
7: சரி, விடுகதை என்ற தலைப்பில் ஒரு பக்க அளவில் ஒரு கட்டுரை வரைக
9: படிச்சு
6: முடிச்சா திருப்பி. சரிங்கம்மா, இப்போ ஒரு கேட்டிருந்தோம் ஒரு விடுகதை.

0: எவ்வளவு எடுத்தாலும், எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகும்.
1: அதான் திருவள்ளுவர் இத பத்தி ஒரு திருக்குறளை எழுதியிருக்கிறார். கிணறு இல்லையே,
0: கிணறு அப்படியே தான் இருக்கும். எடுக்க எடுக்க எப்படி பெருசாகும் கிணறு?
1: ஆழந்தான் பெருசா. படிக்கிற கல்வி, அதை பத்திலாம் சொல்லியிருக்காரு.
0: படிக்கிற கல்வியை எடுக்க முடியாது, அதிகப்படுத்த தான் முடியும். இன்னும் இன்னும் இன்னும் அப்படின்னு
1: என்ன
0: செய்வீங்க?
1: காசு வேணும்,
0: காசு நிறைய வேணுமா?
2: மண்ணு
1: மண்ணு வேணுமா? மண்ணு எல்லாம்
0: என்ன பதிலா இருக்கும் யோசித்துட்டே இருங்க. இன்னொரு நேர் வந்திருக்காங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. வாங்க வாங்க
3: வந்துட்டீங்க.
0: என்னத்தை எடுத்தா பெருசாகும்?
1: தோட்டம் வச்சிருக்கீங்க, இத பத்தி பொறுமையை ஒப்பிட்டு வள்ளுவர் ஒரு குறளும் எழுதி இருக்கிறார்.
0: அந்த குறளை சொன்னா கூட சொல்லிருவாங்க.
1: அவ சொன்னா பதிலே வந்துருமே.
3: எனக்கு தெரியும், எனக்கு பதில் வர மாட்டேங்குதுங்க.
1: வர மாட்டேங்குது.
0: தொண்டையிலே நிக்குதோ? தொண்டையிலே நிக்குது, வெளிய வர மாட்டேங்குது.
3: கேட்டுகிட்டு இருக்கவங்களுக்கு, கேட்காதவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம்ங்க.
1: சரிங்க, நன்றிங்க. இன்னைக்கு வணக்கம் போலவே அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு போறாரு. சரி, போயிட்டு வாங்க.
0: இப்ப பதிலே வந்து நம்ம சொல்லிடலாமா?
1: இல்ல, ஒரு பாடல் கேட்போம்,
0: விளம்பரம் கேட்போம், அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்துட்டு நம்மளே சொல்லிடலாம்.
4: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.
11: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
12: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
11: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
12: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ்

0: 9244504444.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ்
8: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
9: நேரம் பாத்தீங்கன்னா 4:21 ஆயிருச்சு. ரொம்ப நேரம் ஆயிருச்சு இல்லையா?
10: ரொம்ப நேரம் ஆயிருச்சா? 21 தானங்க ஆச்சு.
9: அதாவது எடுத்து எடுத்து எடுத்து பெருசாக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன்.
10: விடுகதையா?
9: ஆமா. அதனால அந்த விடுகதை என்ன அப்படின்னு ஒரே ஒருத்தட்ட கேட்டுருவோம். சரியா சொன்னாங்கன்னா விட்டுரலாம். பதிலவே சொல்லி விட்டுரலான்றேன் அந்த விடுகதையை.
10: பதிலவே சொல்லிடலான்றீங்களா?
9: சரி வாங்க.
10: ஹலோ,
11: வணக்கம் ஐயா.
10: வணக்கம் ஐயா,
9: பேசுங்க
10: ஐயா.
11: வணக்கம். வணக்கம். நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிந்தப்பள்ளியில இருந்து முனிசாமி பேசுறேன்.
10: முனியசாமி?
11: ஆமா, சிந்தப்பள்ளி முனியசாமி.
9: ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஒரு விடுகதை கேட்டோம், கேட்டீங்களா? அதாவது எவ்வளவு எடுத்தாலும், எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகும். எடுக்க எடுக்க எடுக்க பெரிதாகும்.
11: எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குமாமா?
10: வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க, எடுக்க எடுக்க பெரிதாகும்.
9: ஒரு தடவை பெருசாயிட்டே இருக்கும். அந்த எடுக்க அப்படின்றதுக்கு பதிலா
10: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல.
9: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்?
10: கடல் தண்ணியா?
9: நீங்க அப்படிலாம் இல்ல. எவ்வளவோ குறிப்புகள், ரொம்ப கஷ்டப்பட்டு. ரொம்ப எளிமையான விடுகதை தானே. கஷ்டமா இருக்கா?
10: இல்ல, கஷ்டம் இல்ல.
9: சொல்லிடலாமா?
10: சொல்லிடலாம்.
9: நேர பாக்கலாமா?
10: சொல்லிடுவோம்.
9: ஒரு மணி நேரமும் நம்ம வாட்டி கேட்டு இருந்தோம்னா
10: இல்ல சொல்லிடுவோம்.
9: நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா,

0: குழி, குழி தோண்ட தோண்ட தோண்ட வந்து அது பேசாயிட்டே இருக்கும். அந்த தோண்டன்ற வார்த்தை நம்ம சொல்லியிருந்தா கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அகழ்வாரை அப்படின்னு சொன்னோம், தோண்ட தோண்ட தோண்ட அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து என்ன பதில்னா குழி. இப்ப பாட்டு நமக்கா
1: எல்லாருக்கும்
0: கிடையாது, அதனால அடுத்த நேரம் நம்ம பார்க்கலாம். அடுத்த விடுகதைக்கு போயிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: எங்க நாட்டாம பாதம் பட்டாது வெள்ளாம வேலையும் அடி, நாட்டாம கைய செஞ்சா மாச நாலு மலை பொழியும் அடி. ஐயா வணக்கம், நான் கரூர் மாவட்டம் புத்தூர் தமிழ்ச்சோல இருந்து கணேசன். அக்கா பிரேம அக்கா நல்லா
0: இருக்கீங்களா? மழை பெய்தா?
2: மழை பெஞ்சப்ப அந்த ஆத்து ஓரத்துல போய் அப்படி நோண்டிட்டு இருப்போம், அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அத சொல்லாம நீங்க
0: அப்படி நீங்க ஊத்துன்னு சொல்லி இருந்தாலும் அது தவறான பதில் தான்.
2: குழிதானே,
0: குழி குழிதான் வந்து பெருசாயிட்டே இருக்கு. ஊத்துல வந்து தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்கும். சரி, அதை விட்டுறலாம்.
1: ஆனாலும் கணேசன் ஐயாவுக்கு நாங்க வேற விடுகதை வச்சிருக்கோம். ஆமா,
0: வேற விடுகதை ரொம்ப எளிமையா. இப்ப ஒரு வீட்டுல வந்து ரெண்டு சகோதரிகள், ஒருத்தி வந்துட்டாங்கன்னா இன்னொருத்தி போயிருவான். அது
1: ஒரு வீட்டுல இரண்டு சகோதரி, ஒரு சகோதரி வந்தாங்கன்னா ஒரு சகோதரி போயிருவாங்க.
2: ஒரு சகோதரி வந்தாங்கன்னா ஒரு சகோதரி வெளியே போயிருவாங்களா?
1: ஆமா ஆமா, போயிருவாங்க.
2: ஐயா ஒரு சின்ன கூடு கொடுங்க ஐயா,
1: சின்ன.
0: இது வந்து அனுதினமும் நடக்கிற ஒரு செயல் அப்படி கூட வச்சுக்கலாம்.
1: செயல்னு சொல்ல
0: முடியாது,
1: நிகழ்வு.
2: ஆமா,
0: அனுதினமும் நடந்தால் தான் அது தினம்.
1: ஆமா,
0: என்னமோ குழப்புறீங்க.
1: ஒரு நாள் அப்படின்னா இந்த நிகழ்வு இருக்கணும். அப்பதான் அது
0: நாள். எளிமையா குறிப்பு கொடுக்குறீங்க பாத்தீங்களா?
1: ஆமா.
2: சூரியனா?
1: நீங்க ரெண்டு பதில் சொல்லணும்,
0: ரெண்டு பதில் சொல்லணும். ஒருத்தி வந்தால் ஒருத்தி போவாள்ல, யார் வருவா யார் போவா?
2: சூரியன், நிலவு.
1: சரி, அது அப்படியே பொழுதுல மாத்தி சொல்லுங்க.
2: பொழுதுல
1: மாத்தி சொல்லுங்க. சூரியன் எந்த பொழுதுல வரும்?
2: சூரியன் வந்து காலை பொழுது, இரவு நேரத்துல நிலவு வரும்.
1: அப்ப இரவு பகல் அப்படிதான் சொல்லணும். காலை இரவுன்னு எப்படி சொல்லுவீங்க?
2: இரவு பகல்,
0: பகல் இரவு, இரவு பகல், அதான். ஒரு வீட்டுல ரெண்டு சகோதரிகள், ஒருத்தி வந்தால் ஒருத்தி போவாள், அதான் பகல் இரவு. சரிங்களா? அதுதான் பதில். சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: நாட்டாம பாடத்துல இருந்து
0: பாத்தீங்களா?
1: நீங்க பாடின பாட்டேவா?
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நம்காவடி பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
4: வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸ்.
5: பெரு நகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவா ஸ்கேன்ஸில் குறைந்த செலவில் MRI
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர்.
10: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
11: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர்
6: வழங்கும் வண்ணத்தூரிகை. கோடை பண்பலை 100.5 இது வண்ணத்தூரிகை விடுகதை விளையாட்டாக. ரொம்ப அழகான விடுகதைகள், ரொம்ப எளிமையானதுதான்.
12: ரெண்டே வார்த்தையில கேக்குறோம்.
6: லைட்டா நீங்க

0: யோசிச்சா மட்டும் போதும், உங்க மூளை கொஞ்சோண்டு கசங்குங்க போதும், ரொம்ப எல்லாம் வேண்டாம், லைட்டா செஞ்சாலே போதும் பதில் கண்டுபிடிச்சிடலாம். இப்பவும் தயாரா இருக்காங்க, பேசலாம்.
1: யார் பேசுறீங்க?
0: வந்துட்டீங்க, பேசுங்க.
1: என்னங்க மெமிக்கரி எல்லாம் பண்றீங்க? ஐயா வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
0: பிறக்கும்போது அதாவது பிறக்கிற போது வால் இருக்கும், இறக்கும் போது வால் இருக்காது, அது என்ன?
2: பிறக்கும் போது வால் இருக்கும், இறக்கும் போது வால் இருக்காது.
1: இருக்காது,
0: யோசித்து பாருங்க, இதுக்கெல்லாம் வால் இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்க. பட்டம் பிறக்கும்போது ஒட்டி அடைஞ்சிட்டு வந்து ஒட்டி காணாம
2: அப்படின்னு
0: நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது இல்ல, பட்டம் இல்லை. வேற என்னவா இருக்கும்?
1: என்ன
0: பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திர வட்டம் புங்கமுத்தூர்ந்து பால்ராஜ் பேசுறேன் மேடம்.
0: பால்ராஜ் ஐயா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
0: காத்து பலமா இருக்கு போல இருக்கீங்க.
3: அதுதாங்க,
0: பிறக்கும் போது வால் இருக்கும், இறக்கும் போது வால் இருக்காது, அது என்ன? பட்டம் இல்லைன்னு சொல்லிட்டோம், வேற சொல்லுங்க. வேற பட்டம்னு சொல்லிடக்கூடாது.
1: ரெண்டாவது பட்டம்
0: ஏரோப்ளேனா?
1: அது எப்படி?
0: எதை நீங்க வால்னு சொல்றீங்க?
1: சொல்லுங்க, வந்ததுக்கு
0: யோசிங்க, யோசிங்க. இதுக்கு வந்து உயிர் இருக்கும் சொல்றேன் நான். நீங்க சொல்ல வேண்டிய பதிலுக்கு வந்து உயிர் இருக்கும்.
1: சரிங்க பால்ராஜ் ஐயா, போயிட்டு வாங்க.
0: ரொம்ப கஷ்டமா இருக்கே பாலா, கஷ்டமான விடுகதையாது?
1: இல்ல இல்ல, அவ்வளவு கஷ்டமா இல்ல,
0: எளிமையாதான் இருக்கு. கொஞ்சம் ஒண்ணு யோசிங்க, வேற ஒண்ணும் இல்ல. வந்துட்டாங்க, வாங்க. வணக்கம்,
1: யாருங்க பேசுறீங்க? வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டத்துல இருந்து குடுவாய் செல்வராஜ்.
1: குடுவாய் செல்வராஜ்,
0: ஏன் பயந்து பயந்து பேசுறீங்க
4: மேடம்? புதுசா இருக்கு மேடம், நான் நிறைய தடவை ட்ரை பண்ண முடியலங்க.
0: அதனால கோவமா பேசுறீங்களா?
4: இல்லங்க மேடம், நீங்க லைன் கலக்க கண்டிப்பா எனக்கு ஒண்ணு புரியலங்க.
1: சரி செல்வராஜ் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: பிறக்கும் போது வால் இருக்கும், இறக்கும் போது வால் இருக்காது, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம்.
4: இறக்கும் போது வால் இருக்காதுங்களா?
1: இருக்காதுங்க.
0: ஆமா ஆமா,
1: என்னங்க பதில்?
0: இன்னும் கூட நம்ம மாத்தி எப்படி தெரியுமா சொல்லலாம், பிறக்கும் போது இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த வால் இருக்காது.
1: ஆமா,
0: என்னவா இருக்கும் இப்ப சொல்லிடலாமே பதில்?
1: வளர்ச்சி.
0: ஆமா, தூக்கத்துல எந்திரிச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே
1: செல்வராஜ் ஐயா?
0: கிடைச்சிருச்சுங்க,
1: என்ன சொல்றதுன்னு தெரியல.
0: ஆமா,
1: சரி போயிட்டு வாங்க.
5: பெரு நகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 24, மாரப்பனின் மனக்கலக்கம் தொடர்ச்சி. அச்சுதவர்மரின் தலைமையில் சிறு தொண்டர் குழாமுடன் ரங்கநாதரின் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த மாரப்ப பூபதியை அச்சுதவர்மர் சிறு தொண்டருக்கு அறிமுகப்படுத்தினார். அவர்கள் சென்றதும் பின்னால் வந்து கொண்டிருந்த குந்தவி பூபதியை அழைத்தாள். இனி குந்தவி தேவிதான் தன்னை அழைக்கிறாள் என்று அறிந்ததும் மாரப்பனுடைய உள்ளத்தில் வியப்பும் மகிழ்ச்சியும் சேர்ந்தாற்போல் பொங்கின. ஒரு பக்கம் சங்கோசம் பிடுங்கி தின்றது. பல்லக்கின் அருகில் சென்று குந்தவியை பார்க்க விரும்பினானாயினும் கூச்சத்தினால் நிமிர்ந்து பார்க்க முடியாதவனாய் தரையை பார்த்து கொண்டு நின்றான். பூபதி, இன்று என் தந்தை உன்னிடம் ரொம்ப கடுமையாய் இருந்துவிட்டார். அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்படியாவது அந்த போலி வேஷதாரி சிவனடியாரை மட்டும் நீ கண்டுபிடித்து விடு. அப்புறம் உன்னுடைய கட்சியில் நான் இருப்பேன் என்று குந்தவி தேவி அனுதாபம் நிறைந்த குரலில் கூறிய போது மாரப்பனுக்கு ஏற்பட்ட மனக்குளர்ச்சியை வர்ணிக்க தரமன்று. அதல பாதாளத்திலிருந்து ஒரே அடியாக சொர்க்கத்துக்கு வந்துவிட்டதாகவே அவனுக்கு தோன்றியது. சிறிது தலை நிமிர்ந்து, அம்மணி, தங்களுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். அந்த போலி சிவனடியாரை கண்டுபிடிக்காமல் இனிமேல் நான் ஊனுறக்கம் கொள்ள மாட்டேன் என்றான். சந்தோஷம், கண்டுபிடித்ததும் எனக்கு உடனே தெரியப்படுத்து என்று சொல்லிவிட்டு குந்தவி தேவி பல்லக்கை மேலே செல்லும்படி கட்டளையிட்டாள். பல்லக்கும் பரிவாரங்களும் போன பிறகு மாரப்பன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்றான். தான் இப்போது கண்டதும் கேட்டதும் கனவல்ல என்று நிச்சயம் செய்து கொண்ட பின் பக்கத்தில் வந்து நின்ற புறவியின் மீது மறுபடியும் ஏறிக்கொண்டான். அச்சுதவர்மருடன் சென்ற மொட்டைச்சாமியாரின் நினைவு வந்தது. வாதாபி போரில் வென்ற தளபதி பரஞ்சோதியை பற்றியும் மாரப்பன் கேள்விப்பட்டதுண்டு. அந்நாளில் அவர் பார்த்திப மகாராஜாவுக்கு மிகவும் வேண்டியவர் என்றும் கேட்டிருந்தான். எனவே அவர்தான்

0: அவ்வப்போது ஜடாமகுட வேஷம் பூண்ட சிவனடியாராய் தோன்றி நடித்து வந்தாரோ என்னவோ. ஏன் இருக்கக்கூடாது? இதன் உண்மையை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். ஆனால் எப்படி? பொன்னனையும் வள்ளியையும் சிநேகம் செய்து கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் இதை நிறைவேற்ற வேண்டும். உடனே மாரப்ப பூபதிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. தான் அன்று தோணித்துறைக்கு போகும் காவேரி கரை சாலையில் வெகு தூரம் போய்விட்டு திரும்பியிருந்தும் போகும் போதோ வரும் போதோ பொன்னனையும் வள்ளியையும் சந்திக்கவில்லை. ஆகவே அவர்கள் இன்றிரவு உறையூரில்தான் இருப்பார்கள். எங்கே தங்கி இருப்பார்கள்? வள்ளியின் பாட்டன் வீட்டில் ஒருவேளை இருக்கலாம் அல்லவா? உடனே மாரப்பன் விரைவாக குதிரையை விட்டு கொண்டு சென்று தன் மாளிகையை அடைந்தான். வாசலில் நின்ற ஏவலாளர்களிடம் குதிரையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கால்நடையாக கிளம்பினான். இரவு சாப்பாட்டை பற்றிய நினைவே அவனுக்கு இல்லை. பசி தாகமெல்லாம் மறந்து போய்விட்டது. பொன்னனையும் வள்ளியையும் இன்றிரவு சந்திக்க வேண்டும் என்னும் ஆவலினால் உறையூர் கம்மாளத் தெருவை நோக்கி நடக்கலுற்றான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

ஆண்டுகள் வாழ்ந்து விடலாம் எனவும் இந்த கணமே மடிந்து விடலாம் எனவும் தோன்றும் இருவேறு எல்லைகளை இணைத்து என்னை பித்தாக்கச் செய்கிறது உந்தன் அருகாமை.

0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
0: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மெல்ல மெல்ல இரவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த மந்தகாச வேளையில் மனங்களை கொஞ்சம் மென்மையாக்கி, நினைவுகளை கொஞ்சம் நெருக்கமாக்கி, உணர்வுகளை பகிர்ந்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சித்திரச் செவ்வானம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

0: இருக்கு.
1: சித்திரகுப்தர் என்று வணக்கப்படும் தெய்வம் யார்? அவரை சித்திர புத்திரன் என்றும் சொல்வார்கள். மானுடரின் பாவ புண்ணிய கணக்குகளை குறித்து வைத்துக் கொண்டு அதற்கேற்ப நல்லதோ கெட்டதோ பலன்களை தருவதற்கு யமனுக்கு சிபாரிசு செய்யும் அவனுடைய உதவியாளர் இவர். கைலாயத்தில் மக்களுடைய பாவ புண்ணிய கணக்கை பராமரிக்க ஒரு நபர் தேவைப்பட்டார். அதற்காக புதிதாக படைக்கப்பட்டவர்தான் சித்திரகுப்தர். ஒரு பலகையை எடுத்து அதில் அழகான ஒரு சிறுவனின் ஓவியத்தை வரைந்தாள் பார்வதி அன்னை. அதை பார்த்து மகிழ்ந்த சிவன் உடனே அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்தார். அந்த சித்திர பையன்தான் சித்திர புத்திரன் என்ற சித்திரகுப்தன். அவன் உலகத்தோரின் பாவ புண்ணிய கணக்குகளை முறையாக தொகுக்க ஆரம்பித்தான். இந்த சமயத்தில் தேவர்களின் தலை

தேவனான இந்திரனுக்கும் அவன் மனைவி இந்திராணிக்கும் தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் இருந்தது. கௌதம முனிவரின் மனைவி அகலிகை விடுத்த சாபமே இந்த குறைக்கு காரணம். முனிவரின் மனைவி என்று தெரிந்தும் அவளிடம் முறைகேடாக பழகினான் இந்திரன். உடனே தர்மபத்தினியான அகலிகை அவனுக்கு குழந்தையே பிறக்க கூடாது என்று சாபம் இட்டுவிட்டாள். ஆகவே இந்திரனும் இந்திராணியும் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்தார்கள். இவர்களுக்கு அருள் புரிய விரும்பினார் பரமேஸ்வரன். ஆனால் அகலிகையின் சாபத்தை மாற்ற தனக்கு அதிகாரம் இல்லை என்பதால் மாற்று வழி யோசித்தார். அப்போது சித்திர புத்திரனையே இந்திரனுக்கு மகனாக்கிவிட முடிவு செய்தார்.

0: முத்தமே.
1: இந்திரன் அரண்மனையில் விளங்கும் காமதேனு பசுவின் கருப்பையில் போய் புகுந்து கொள்ளுமாறு பாலகனுக்கு அறிவுறுத்தினார். அந்த பசுவுக்கு குழந்தையாக பிறந்து இந்திரனுடைய ஏக்கத்தை தீர்த்து வைக்கும்படியும் சிறிது காலத்திற்கு பிறகு கைலாயத்துக்கு திரும்பலாம் என்றும் சொன்னார் ஈசன். இதை இந்திரன் தம்பதிக்கும் விளக்கினார். அவர்களும் தமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருந்ததால் இந்த திட்டத்திற்கு சம்மதித்தார்கள். எம்பெருமான் தீர்மானித்தபடியே காமதேனுவின் கர்ப்பத்திலேயே மூனே முக்கால் நாழிகை கருவாக உருவாகி அப்புறம் குழந்தையாக பிறந்தான் சித்திரபுத்திரன். அதுவும் எப்படி? கையிலே ஏடு எழுத்தாணியோடு, அதாவது தன் கணக்கு பிள்ளை பதவியை மறக்காதபடி. சித்திரபுத்திரன் சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரம் கூடிய சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு பிறந்ததால் அவனுக்கு சித்ராபுத்திரன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் இந்திரன் தம்பதியினர். ஆனால் இந்த பிள்ளை வளர வளர அவனுக்கு தன்னுடைய முந்தைய பிறவி நினைவுகள் வர ஆரம்பித்தன. ஆகவே யாரையெல்லாம் பார்க்கிறானோ அவளுடைய பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் அப்படியே விரிவாக எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். இந்திரனுக்கோ பெருமை பிடிபடவில்லை. தனக்கு மகனாக வாய்த்த வந்தான் எவ்வளவு தீர்க்கதரிசியாக விளங்குகிறான் என்று நினைத்து மகிழ்ந்தான். அதோடு தன்னுடைய ஆணைக்குட்பட்ட மக்களின் இறுதியை அவரவர் விதிப்படி முடிவு செய்யும் யமனுக்கு உதவியாளனாக பொறுப்பேற்கும்படி சொல்லி சித்திரபுத்திரனை அனுப்பி வைத்தான். இந்த யோசனையை சிவபெருமான் அங்கீகரித்தார். அதன்படியே மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை வைத்து அவர்களுக்கு எத்தகைய நன்மைகள் அல்லது தண்டனைகள் கொடுக்கலாம் என்று யமனுக்கு யோசனை சொல்லும் கௌரவத்தையும் அவனுக்கு அளித்தார். அதோடு இத்தகைய அதிகாரம் கொண்ட சித்திரபுத்திரனை யார் விரதமிருந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பாவ எண்ணிக்கை சுமையாக ஏறிவிடாதபடி அவன் அவர்களை நல்வழி நடத்துவான் என்றும் ஒரு விதி செய்தார். அதனால் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை விரதமிருந்து வணங்கி வழிபட்டால் பாவ சுமை குறையும், புண்ணிய பலம் கூடும், இனிமேல் பாவம் செய்யவே எண்ணம் தோன்றாதபடி மனப்பக்குவமும் ஏற்படும் என்று சொல்லி வைத்தார் பரமன். பொதுவாக எல்லா பௌர்ணமி நாட்களிலும் சித்திரபுத்திரனை வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி என்று அவரை துதித்து போற்றுவது கூடுதல் சிறப்பை தரும். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயிலை தரிசித்தோம் என்று
2: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: குழந்தைகளோடு பழகிறது எப்படி என்றால், முக்கியமா தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளை அவங்களுடைய நிலையிலிருந்து ரசிக்கணுங்க. இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைய கூப்பிட்டு நிப்பாட்டி நங்குன்னு மண்டையில கொட்டி லேச கிள்ளி சிரி அப்படிம்பாங்க. அது பேயா கத்துவாங்கல பார்த்த உடனே. அப்ப என்ன தெரியுங்களா, அது இல்ல பழகிற முறை. மலரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும், அதை தொடுகிற போது ஒரு மென்மையும், நுகர்கிற போது ஒரு இனிமையும் இருப்பது போல குழந்தைக்கு இத்தனை தன்மையெல்லாம் உண்டுங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பலனும் ஒண்டொடியின் கண்ணே உலகம் பார்த்து வள்ளுவர். குழந்தைய பார்த்தால் அழகு கண்ணுக்கு. சரி, அடுத்தது என்ன, அழுதா பிள்ளை சில நேரங்களில் அது கூட எல்லாரும் சிரிப்பாங்க, பாரு எதுக்கு எடுத்தாலும் அழுகுறாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப குழந்தையினுடைய அந்த ஓசை கேட்டல், அது கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. காணுதல், கேட்டல், குழந்தைய அரவணைத்துக் கொள், மக்கள் மெய்தீண்டல், உடற்கின்பம் அப்படி மாதிரி திருவள்ளுவர். குழந்தை வந்து அப்படி மடியில் உட்கார்ந்துக்கிட்டா இதுக்கு தானடா இவ்வளவு பெரிய பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த குழந்தையோட பேசுற முறை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன தெரியுங்களா, குழந்தைகிட்ட பயமுறுத்துற மாதிரியோ மற்றது மாதிரியோ கேள்வி கேட்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு நீங்க யாரு வீட்டுக்காவது போனவொடனே அந்த குழந்தைகள்ட்ட என்ன படிக்கிற, எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கேட்க கூடாதுங்க. பெண்கள்ட்ட வயதை கேட்க கூடாது, ஆண்கள்ட்ட வருமானத்தை கேட்க கூடாது. சரி, இந்த குழந்தைகிட்ட பேசுறோம், குழந்தைகிட்ட நீ எத்தனாவது ரேங்க்ங்கிற விஷயத்த கேட்கவே கூடாது. இந்த குழந்தைகள்ட்ட நாம உரையாடுகிற போது என்ன அப்படின்னா, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லுது பாத்தீங்களா, ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த குழந்தைகிட்ட நீ விரும்பி சாப்பிட்ற பொருள் நான் வாங்கி தர போவோம் அப்படின்னு கேட்டு, நம்ம இன்னைக்கு மாலையில போறோம் அப்படின்ட்டு நீங்க பேசுங்க. குழந்தை என்ன செய்யறீங்களா, ஏதோ ஒரு பெரிய கிடைக்காத விஷயம் கிடைச்சிட்ட மாதிரி அதுக்கு பிடிச்ச விஷயத்த பேசுறப்ப ரொம்ப இனிமையா இருக்கும். எங்க வீட்டுல ஒரு மீன் இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லுங்களேன், அப்படியா நாங்க ஒரு மீன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய உலகமா இருக்கும். சரி, இந்த குழந்தைகள்கிட்ட அதுக்கு பிடிச்ச விஷயம் பேசுவது போல இன்னொன்னு என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தூக்கம் வருது பசிக்குது அப்படின்னு சொன்னா அங்கனக்குள்ள கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு விட்டுறணும். இல்ல இல்ல, இந்த வயசுல நீ தூங்கினேன்னா இந்த வயசுல நீ தூங்க மாட்டே, இப்பவே நீ வந்து இப்படி இருந்தேனா அப்பவே நீ எப்படி இருப்ப அப்படின்னா தான் ரொம்ப பயமா இருக்குங்க. இன்னொன்னு நினைவு வச்சுக்கங்க, பெரியவர்கள், குழந்தைகள், தெய்வங்கள், நோயாளிகள் இவர்கள் எல்லாம் பார்க்க போறப்ப வெறுங்கையோட போக கூடாதுங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நல்லது. குழந்தைகளோடு பழகிற போது நாமும் குழந்தையாகிறோம், குழந்தை பருவத்துக்கே சென்று வருகிறோம்.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
0: விளங்கினர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
5: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
4: முன்பதிவிற்கு 7418-87411.
6: திருச்சி சாரதாஸ்

கோடை பண்பலை நொறுபுளி ஐந்தில் நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் தென்காசி மாவட்ட நேர்களுக்காக, 9 மணிக்கு வானவில். வானவிலில் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்து கலந்துரையாடல். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பிரித்வி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் டி அருள்மொழி அவர்கள். நெறிய ஆளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு ஏரிச்சாலையிலிருந்து லேக் எஃப்எம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி. பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தாராபுரம் ஆச்சியம்மாள் அவர்கள். 3 மணிக்கு கோயம்புத்தூர் அண்ணூர் ஆர் சுப்பிரமணியன் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. இரவு 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம். கோடை பண்பலை 1:05 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை. என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை 1:05 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட்
2: 5 அதிக மாணவர்களால்
3: தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர எம்என்சி பிளேஸ்மெண்ட்ஸ்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை. வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,

0: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:25. இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில்.

இது உங்கள் கோடை வண்ணலை 100.5. இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. 100.5 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தமிழக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின.

0: இத்தகைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்பப் பெற்றுக் கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7:00 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7:00 வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பில்

பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன்

0: பின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற சீர்கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நமது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பன்னலை 100.5.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: நம் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி காக்கும் பொருட்டு விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்க உதவும் வழிதான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதற்கான வழிமுறைகளை குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பிரியசாமி வெங்கடேசன் அவர்கள்.
4: வணக்கம். இப்போ நெல் தரிசில் போட்டிருந்த உளுந்து பயிறு போன்ற பயிறு வகை பயிர்கள் அறுவடை முடியும் தருணத்தில் இருக்கிறது. அதில் வந்து உளுந்து பச்சை பயிறு இது ரெண்டு தான் முக்கியமாக போட்டிருக்காங்க நெல் தரிசில். அதில் வந்து பின்செய் நேர்த்தியில் முறையாக செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 500-600 கிலோ வருது மகசூல். ஒரு டன் எடுத்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன் சராசரியாக ஒரு 500 கிலோவுக்கு வரும். அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எந்திரத்தினால நெல் அறுவடை பண்ண இடத்துலலாம் உளுந்து விதைச்சது மண்ணில் அழிந்தி போய் முளைக்காமல் போயிருக்கு, அதனால் மகசூல் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பல இடங்களில் நான் நேரில் பார்த்துருக்கேன். அந்த இடத்துலலாம் மகசூல் குறைவதே இல்லை. அமுங்கினாலும் அங்கேயும் அந்த பயிர் முளைச்சி வந்துடுது. அந்த டயர் போன பள்ளம் இருக்கு இல்லையா, அதுலேயும் முளைச்சி உளுந்து பயிரோ இல்லை பச்சை பயிரோ வந்திருக்கு, அதுலேயும் காய்ச்சிருக்கு. நம்ம சொல்கிறதெல்லாம் மேம்போக்காக சொல்கிறோமே தவிர அந்த எந்திர அறுவடையினால் இந்த உளுந்து பயிர் விதைப்பில் பாதிப்பு எதுவும் வர்றது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும். பொதுவான ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம் நேரில் பார்க்காம. இந்த மாதிரி ஒரு டயர் பதிஞ்சதுன்னா அந்த விதையெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடும் முளைக்காது, அதனால் அதில் மகசூல் குறையும் அப்படின்னு நாம உத்தேசமாக சொல்கிறோமே தவிர உண்மையான நிலை அது அல்ல. நான் பல இடத்துல வயலில் இறங்கி பார்த்துருக்கேன், அங்கே பயிர் தொகை குறைவதில்லை, சரியாகத்தான் இருக்கிறது, அதனால் மகசூலும் குறைவதில்லை. அது வந்து ஒரு அனுமானத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க, அது உண்மை இல்லை. இது காலப்போக்கெல்லாம் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால் அதை பற்றி இப்போ கவலைப்படுறதில்லை. எல்லாம் அனுபவம் தானே, விவசாயம் என்பது அனுபவத்தில் தான் எல்லாமே செய்கிறோம். நம் முன்னோர்களின் அனுபவத்தை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம், நம்மளுடைய அனுபவத்தை நமக்கு பின்னால் வருவங்க பயன்படுத்துகிறாங்க, அதே மாதிரி விஞ்ஞானிகள் அனுபவத்தையும் நம் விவசாயத்தில் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அனுபவம் என்பது இடத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அது ஆடுதுறையில் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அவங்க ஒரு உளுந்து பயிர் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த உளுந்து பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு இன்னென்ன முறைகள்லாம் பண்ணணும், சாகுபடி முறைகள் இப்படி பண்ணுன்னா இவ்வளோ மகசூல் வரும்னு சொல்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, அவங்க கருத்தை வெளியிடுறாங்க, அதை நம்பி தான் நாம் அந்த விதையை வாங்கி விதைக்கிறோம். ஆனால் நம்ம வயலில் அந்த மாதிரி வரமாட்டேங்குது. ஏன் எல்லா இடத்துலையும் வர்றதில்லை, சில இடத்துல வரும் சில இடத்துல வராது. அது ஏன், ஏன்னா அந்த ஆடுதுறையில் இருக்கிற மண்ணும் அங்கே இருக்க நீரும் நம்ம இடத்துல இருக்கிற மண்ணும் நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணீரும் ஒன்றாக இருப்பதில்லை. மண்ணின் குணாதிசயங்களும் தண்ணீரின் குணாதிசயமும் வேறுபடுகிறது இடத்துக்கு இடம். அதற்கு தகுந்தாற்போல்தான் எந்த ஒரு பயிரும் வளர்ந்து மகசூல் கொடுக்கும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண் தரம் கிடைக்கும் தண்ணீரின் தரம் இவைகளை பொறுத்து ஒரு பயிர் விளைந்து வருகிறது என்றால் அதே விளைச்சல் இன்னொரு இடத்தில் அது வரும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற மண் வேற, இங்கே இருக்கிற மண் வேற, அங்கே கிடைக்கிற தண்ணி குணாதிசயம் வேறு, இங்கே இருக்கிற தண்ணி குணாதிசயம் வேறு, இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதில்ல. அதனால் இந்த வெவ்வேறு சூழலில் வரக்கூடிய பயிர்கள் வெவ்வேறு விதமாகத்தான் செயல்படும், வெவ்வேறு விதமாகத்தான் மகசூல் கிடைக்கும். ஆகையினால் அதற்கு நாம் சில வழிமுறைகளை கையாள வேண்டும். குறிப்பாக ஆடுதுறையில் ஒரு பயிர் வளருது, அந்த மண்ணில் என்ன சத்து இருக்குது, அந்த தண்ணியில் என்னென்ன கனிமங்கள் இருக்குது, நம்ம மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, நம்ம தண்ணியில் என்னென்ன கனிமங்கள் இருக்குது, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிறது போல் இங்கே இல்லை என்றால் அங்கே இருப்ப

0: அதுபோல் இங்கே உண்டு பண்ணுவதற்கு என்ன செய்யலாம், என்னென்னத்தை அந்த மண்ணில் போடணும், அந்த தண்ணியை எப்படி எப்படி மாற்றணும், இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் விளையும். இது கொஞ்சம் சிரமமான வேலை ஆரம்பத்தில். முதல்ல இந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போக போக நம்ம அதையே கடைப்பிடிச்சிக்கலாம். அதை நம்ம யாரும் செய்யறதில்ல. பொதுவாக ஒரு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ஒரு ரகம் வெளியே வருதுன்னா அந்த ரகம் அவங்க இடத்துல இருக்கிற மண்ணுக்கும் தண்ணிக்கும் ஏற்றாற்போல் விளைகிறது. அவங்க இடத்துல இருக்கிற மண்ணுக்கும் தண்ணிக்கும் ஏற்றாற்போல் அந்த ரகம் விளைகிறது. அதை அவர்கள் அந்த பயிருக்கான குணாதிசயத்தில் குறிப்பிடுறாங்க. ஆனால் அதே நெல் அதே பயிர் நம்ம இடத்துல அதே மாதிரி செயல்பட்டு அதே மாதிரி மகசூல் தருகிறதா என்றால் இல்லை. ஒன்று கூடுதல் கிடைக்கும், இல்லைன்னா குறைவாக கிடைக்கும். அதற்கு காரணம் நம்மகிட்ட இருக்கிற மண்ணும் தண்ணியும் அங்கே இருக்கிற மண்ணும் தண்ணியோட ஒத்து போகிறதில்லை. இது வேறு அது வேறு. அதனால் அதுக்கு தகுந்தது போல் தான் மகசூலும் இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே விளைஞ்சது ஏன் இங்கே விளையலன்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. மண்ணின் தரத்தை பொறுத்து தண்ணியின் தரத்தை பொறுத்து வளர்ச்சி வேறுபடும், மகசூலும் வேறுபடும். அந்த வேறுபாட்டை சமன் செய்து கொண்டால் அங்கு விளைவது போலவே இங்கும் விளையும். அதில் நம்ம வந்து நம்மளுடைய முக்கியமான கணிப்பு அதில் தான் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அவங்கக்கிட்ட கேட்கலாம். அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கண்டிஷனில் எப்படி மண் இருந்தால் இது விளையும் அப்படின்னு. பிஹெச் மாறினாலே மண்ணுக்கு மண் வித்தியாசம் வரும், விளைச்சல்லையும் வித்தியாசம் வரும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அந்த பிஹெச்ங்கிறது இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் விவசாயத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அது ஒரு இயற்கை சூழல், அதில் எது வேணாலும் நடக்கலாம். அந்த சூழலை கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் அந்த சூழலை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் மாறுபடாமல். அப்போ தான் அந்த மகசூல் சீராக இருக்கும், விளைச்சல் நல்லா இருக்கும், பயிரும் நல்லா வளரும். இதெல்லாம் விவசாயிகள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு செயல். அதனால தான் நான் அப்பப்போ சொல்லுவேன், விவசாயிகளுக்கு சிந்தனை முக்கியம், சுய சிந்தனை ரொம்ப முக்கியம். சுய சிந்தனை இல்லாமல் விவசாயம் பண்ணிங்கன்னா அந்த விவசாயத்தில் லாபத்தை பார்க்க முடியாது. சுய சிந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பயிர் பண்ணுறீங்கன்னா ஒரு ரகத்தை போடுறீங்கன்னா அந்த ரகம் உங்கள் வயலில் எப்படி வளருது, அடுத்த வயலில் வளர்கிற மாதிரி நம்ம வயலில் ஏன் வளரலை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சுயமாக சிந்திச்சு அந்த காரணத்தை கற்று உணர வேண்டும் உங்கள் வயலிலேயே. அப்படியே கற்று கண்டு உணர்ந்தால் அந்த குறையை உங்களால் நீக்க முடியும். அந்த குறை நீங்கினால் அந்த விளைச்சல் சமனாகும். அதுக்கு சுய சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். சுய சிந்தனை இல்லாமல் வேளாண்மை செய்தால் அதில் பலன் கிடைப்பது மிக மிக அரிது. அவங்க செய்கிறாங்கன்னு நாம் செய்யக்கூடாது. நமக்குன்னு ஒரு மண் தனியாக இருக்குது, நமக்குன்னு ஒரு தண்ணி தனியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சுயமாக சிந்தித்து செயல்படுத்தணும். அடுத்த ஆள் செய்கிற மாதிரி நாமும் செய்யக்கூடாது. அது வேறு மண் தண்ணி சூழல், இது வேறு மண் தண்ணி சூழல், ரெண்டும் ஒன்றா இருப்பது இல்லை அப்படிங்கும்போது அந்த பயிர் ரெண்டு இடத்துலையும் வெவ்வேறாகத்தான் வளரும். அது நம்ம சுயமாக சிந்தித்து அந்த மண் எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த பயிருக்கு ஏற்றாற்போல் அந்த மண்ணை மாற்ற வேண்டும், நீரையும் மாற்ற வேண்டும். அதற்கு நம்ம சுய சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னு சொன்னால் விவசாயத்தில் நல்ல மகசூலை பார்க்க முடியாது. இது பெரியவர்களுடைய அனுபவம். பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. அந்த அனுபவத்தை நம்ம வேளாண்மையில் கையாள வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம விஞ்ஞானி என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு தான் போகிறோமே தவிர, நம்ம பாட்டம் முப்பாட்டம் செஞ்ச அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. அதை எடுத்துக்கிட்டு விஞ்ஞானி சொல்கிறதையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து சுயமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கணும். அந்த நிலைக்கு நாம் என்னைக்கு வரோமோ அன்னைக்கு தான் நாம் கேட்குறத அந்த பயிர் நமக்கு கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த பயிர் என்னத்தை கொடுக்குதோ அதை தான் நீங்கள் வாங்கிக்கணும். ஏன் என்னன்னு அதுக்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அது கேட்குறத நீங்கள் கொடுக்கல. அதனால் நீங்கள் கேட்குறத அது கொடுக்காது. அதுக்கு அந்த சுய சிந்தனை வேணும். நம்ம முன்னோர்களுடைய அனுபவம் வேணும், விஞ்ஞானிகளுடைய அனுபவமும் வேணும். எல்லார் அனுபவத்தையும் ஒன்றாவா கலந்து சிந்தித்து நீங்களாக ஒரு முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் செயல்படுத்துவதற்கு. அதற்கு சுய சிந்தனை தான் முக்கியமாக தேவை. அதனால் நம்ம விவசாயிகள் அனைவருக்குமே சுய சிந்தனை வேண்டும். அந்த சுய சிந்தனையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம். பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை 1.5 கதம மலர்கள் 1.5 இன்றிரவு 10 தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவேசுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்காக ஒலிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கதம மலர்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6 இனி கட்சி வழியாக உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். பாடலை தொடர்ந்து

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இசை என்பதொரு மென்மையான சாரல், மனதின் தூசிகளை மெதுவாக கழுவி செல்லும் மௌனத்தின் மொழி. தொலைதூர பயணத்தில் ஜனலோரம் அமர்ந்து வெளியே ஓடும் மரங்களை பார்த்தபடி நம்மோடு பேசும் தோழன். அம்மா சமையலறையில் அவசரமாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் மெதுவாக பாடும் அந்த பழைய பாடல் திடீரென நினைவுக்கு வரும் ஒரு மனிதரை போல இதயத்தை வருடி செல்லும் ஒரு பழக்கமான மெட்டு. இசை என்பது காதலின் முதல் பார்வை அல்லது தோல்விக்கு பின் தோளில் கை வைக்கும் ஒரு ஆறுதல். இப்படி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இசை ஒரு உணர்வாகவே வாழ்கிறது. ஆம் நேச நெஞ்சங்களே, இசை என்பது ஒரு வெறும் சப்தமல்ல, நம் நினைவுகளை மீட்டும் மற்றும் ஒரு இதய துடிப்பு. இதில் உங்களுக்கு எந்த வடிவம் தெரிந்து கொள்ள இணைவோமா? கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கூவில் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 9486 2824 2424 இந்த கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊரை ஒரு சிறிய குரல் பதிவாக அனுப்புங்க. உங்களின் நேச பாடல் இசைப்பாட காத்திருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் ஒரு புளியாய்ந்தில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல் யாருக்கு கேட்டுவிடலாம் நேயரின் குரலை?
1: கொடைக்கானல் வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், படம் அமராவதி, பாடல் புத்தம் புது மலரே. நன்றி.
0: நன்றிங்க. புத்தம் புது மலர் பாடல் உங்களுக்காக பண்பலையில வந்துட்டே இருக்கு, கேட்டுடலாம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பெரு நகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கான்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கான்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கான்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.
4: கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: 7:08 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம் நேயரின் குரலை?
1: இனிய மாலை வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைவது நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்து செட்டிப்பள்ளியிலிருந்து பாரதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பார்த்தீங்கன்னா ஆசை படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, அந்த பாட்டு பிள்ளைய பாடுங்க.
0: இதோ பாடல் உங்களுக்காக கோடை பண்பலை 100.5.

0: நேயர்களின் ஆசை பாடல்களை இசை பாடி கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம் நேயரின் குரலை.
1: ஹாய் கோடை எஃப்எம், ஐ எம் அமுகுட்டி. ஐ எம் ஃப்ரம் சோலமாதேவி. மை ஃபேவரட் சாங் இஸ் தேவதையே வா ஃப்ரம் மலைக்கோட்டை.
0: அம்முக்குட்டி பாடல் இதோ உங்களுக்காக பண்பலையில், தேவதையே வா.

கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, வத்தலக்குண்டு தேவா ஸ்கேன்ஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயரின் குரலை கேட்டுவிடலாம்.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கங்க. நான் விருதுநகர்லேருந்து மகாலட்சுமி பேசுகிறேன். படம் நாட்டாமை பாடல் உறவுக்காரி சாங் போடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: நன்றி மகாலட்சுமி, பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு வலமரருக்கும் நினைவேசுகும் இன்று பயணிக்க இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களே, உங்களோடுதான் இப்போது நிகழ்ச்சியோடு இணையவிருக்கும் நேயரின் குரலை கேட்டுவிடலாம்.
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நாகமநாயக்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன், படம் மன்னன், பாடல் ராஜாதி ராஜாவின் தந்திரங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. பாடல் இதோ உங்களுக்காக.

0: கோடை பண்பலையினுடைய சொந்த பந்தம் நிகழ்ச்சி. இன்றைக்கு யார் வந்திருக்காங்க பேசிடலாம்? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கயா.
1: என் பேர் தேவேந்திரன்.
0: தேவேந்திரன், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
1: நான் சுருளிப்பட்டி.
0: சுருளிப்பட்டி, என்ன வேலை செய்றீங்க?
1: நான் முந்திரி வேலை.
0: சரிங்களா,
1: திராட்சை முந்திரி வேலை.
0: அப்படியா?
1: ஆமாம்.
0: முந்திரியில இப்பெல்லாம் எப்படிங்க, நல்லா இருக்கா?
1: கொஞ்சம் வேலை இல்லை.
0: சரிங்க, இப்போ முந்திரியெல்லாம் எடுத்து பதப்படுத்தி இந்த வேலைலாம் பண்ணுறாங்களே, அது எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுவீங்களா அந்த மாதிரி?
1: ஆ, எல்லாம் அந்த பதியம் வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும், அனைத்து வேலையும் செஞ்சு அதை மருந்தடித்து அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம்.
0: கொடுத்துருங்க, எல்லா வேலையும்
1: வியாபாரிக்கு
0: கொடுத்துருங்க.
1: ஆ, எல்லா வேலையும் செய்யும், மருந்தடிப்புலேருந்து எல்லா வேலையும்,
0: செடி வைக்கிறதுலேருந்து வெளியில் பெட்டிக்கு வர்ற வரைக்கும் எல்லா வேலையும்,
1: எல்லா வேலையும் செய்யும்.
0: எத்தனை வருஷம் எஃப்எம் கேட்குறீங்க?
1: நான் ஒரு வீராசாமி இருந்தார்ல,
0: ஐயா இருக்கும்போது,
1: ஐயா இருக்கா இருக்கும்போது நான்
0: எனக்கு தெரிஞ்சு நான் தேனி பார்க்கலாம் வரும்போது எல்லா தோட்டங்கள்லையும் இந்த பெரிய பாக்ஸ் வச்சுருப்பாங்க பண்பலை ஒழிக்கிறதுக்காக. உங்கள் இதில் வச்சுருக்கீங்களா?
1: ஆ, வச்சுருக்கோம். பாக்ஸில் நாங்கள் 5 கிலோ பாக்ஸு, 2 கிலோ பாக்ஸு எல்லாம் கொடுக்குறோம்.
0: ஓ, அது நான் கேட்கல.
1: ரேடியோ செட்டு வச்சிருக்கோம் சார். நான் கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சு பலா பலகையில செஞ்சு அது வச்சிருக்கோம். பலா பலகையில செஞ்சு வச்சிருக்கேன்.
0: நீங்க எந்த நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்பீங்க?
1: ரொம்ப இந்த ஒரு மணி பழைய பாட்டு நல்லா கேட்போம்.
0: சரி, பாடுவீங்களா?
1: பாடல மாட்டான், கேட்பேன்.
0: இப்ப நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: பழையப்பாவில் இருந்து வெற்றி கொடி கட்டு மலையில.
0: சூப்பரான பாட்டு கேட்டுடலாம். நன்றிங்க.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பெருநகரங்களுக்கு இணையான வசதியோடு நம் வத்தலகுண்டு தேவாஸ் கேன்சில் குறைந்த செலவில் MRI. இனி அங்கே இங்கே என்று எங்கும் அலைய வேண்டாம். நம் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் தேவாஸ் கேன்சில் MRI இன்று முதல். தேவாஸ் கேன்ஸ், காந்தி நகர் மெயின் ரோடு, பேருந்து நிலையம் பின்புறம், வத்தலகுண்டு.

0: நேரம் சரியாக 7:38 நிமிடம். நேர்களின் ஆசை பாடல்களை இசை பாடி கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக கேட்டுவிடலாம் நேயரின் குரலை?
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருந்து நந்தினி பேசுறேன். எனக்கு பிடிச்ச பாடல் அப்பா படத்துல இருந்து நினைத்தால் நெஞ்சுக்குள்ளே இருக்கும். நன்றி.
0: நன்றி நந்தினி, பாடல் இதோ உங்களுக்காக.

0: இன்னிசை பாடி கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த நேயர் யார்? அவரின் குரலை கேட்டு விடலாமா?
1: கோடை பண்பலை கீரை வணக்கம். தென்காசி மாவட்டம் செங்கரங்கோயிலிருந்து பழனி பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து அழகு நீ நடந்தால் நடை.

0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
0: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.

0: இசை பாடி கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேரம் சரியாக 7:51. இந்த நேரத்தில் யாருக்காக பாடல் கேட்டுவிடலாம் நேயரின் குரலை?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்லிருந்து. எனக்கு பிடித்த பாடல் நினைவிருக்கும் வரை படத்திலிருந்து அன்பேனி மயிலா குயிலா. நன்றி.
0: நன்றி தேவி. பாடல் இதோ பண்பலையில்.

மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம், இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

இசை சில நேரங்களில் நம்மை பேச வைக்கிறது, சில நேரங்களில் ஆத்மார்த்தமான உணர்வை தருகிறது, ஆனாலும் எப்போதுமே நம்மை நாமாகவே உணர வைக்கிறது. அந்த உணர்வோடே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கு. விடை பெறுகிறேன். வீணா வீரபத்ரன் இனி இளையோரின் பங்களிப்பில் இளமை பேசவிருக்கிறது.

0: அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயு வாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாய் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தாவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும், அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தாவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கீன் யூவை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹாக், மால்விகா பன்சோட் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன்

0: போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. வெற்றி பெற திறமை மட்டும் போதாது, தொடர்ந்த முயற்சியும் தேவை. சின்ன சின்ன முயற்சிகளை தினமும் சேர்த்து பெரிய வெற்றியை, நிரந்தர வெற்றியை அடைய முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு வாழ்த்தி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளை அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் சுழற்சி முறையில் விளையாடலாம். நிகழ்ச்சியில் முதல் முறையாக பேசுகிறோம், விளையாட்டுகளை நாங்கள் விளையாண்டதே கிடையாது, இன்னைக்கு தான் முதல் முறையாக நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாணவ கண்மணிகளுக்காக விளையாட்டுகள் எப்படின்னு சொல்லிடலாமா? ஆனா ஆவண்ணா அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, தமிழ் எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் தெரியுமோ அதில் வந்து ஒரு 10 வார்த்தைகள் நீங்கள் சொன்னால் போதும், அதுதான் ஆனா ஆவண்ணா. குண்டக்க மண்டக்க அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, முதல்ல ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், மூன்றாவது கேள்வி கேட்கும்போது ரெண்டாவது கேள்விக்கான பதில், நான்காவது கேள்வி கேட்கும்போது மூன்றாவது கேள்விக்கான பதில், இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பதில் சொல்லணும். இப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் குண்டக்க மண்டக்க. என்ன குட்டி சிலங்களா, விளையாட்டுகள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? வாங்க விளையாடலாம். அறிமுகமானவ கண்மணிகள் 24, 24, 24 வழக்கமாய் பேசக்கூடிய மாணவ கண்மணிகள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன், நான் உங்கள் பிரேமா ஜெகன். இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சிறப்பான வகுப்புக்கு போறீங்களா? வீட்டுலதான் இருக்கீங்க, ஜாலியா இருக்குல்ல? சரி, என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க
1: வீட்டுல?
0: என்னது? காலையில எந்திரிச்ச உடனே, அது வரைக்கும் தான் கேக்குது. தண்ணி பிடிச்சு வைப்பீங்க, வேற என்ன வேலை பாப்பீங்க? ஆஹா, வீடெல்லாம் பெருக்குவீங்களா? சரி, வேற என்ன வேலை? பாத்திரம் கழுவுவீங்களா? அடேங்கப்பா, நிறைய வேலை செய்றீங்க போல இருக்கே. அப்ப அம்மாவுக்கு அம்மாவுக்கு வேலையே இருக்காது, அப்படிதானே? உங்களுக்கு நான் தர எழுத்து வந்து த, குரல் த, தங்கம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த த சொல்லுங்க. குறில் எழுத்து, உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் தெரியுமோ நீங்க சொல்லலாம். என்னமா?
1: தங்க பாத்திரம்.
0: தங்க பாத்திரம்.
1: தாயார்.
0: தாயார், அது நெடில். குறில் எழுத்து த, தந்தை.

0: வேற என்ன சொல்லுங்க?
1: அண்டை,
0: தங்கை.
1: தங்கை, தரம்,
0: தரம்,
1: தருமம்,
0: தர்மம். வேற என்ன சொல்லலாம்?
1: தவளை,
0: தவளை. சொல்லலாம். வேற
1: தவறு,
0: தவறு,
1: தவடு,
0: தவடா, தவிடு,
1: தண்ணீர்,
0: தவிர். வேற
1: தண்ணீர்,
0: தண்ணீர். சொல்லிட்டீங்களா? 10 வார்த்தை சொல்லியாச்சு. என்னமா?
1: அண்மை,
0: அண்ணனா?
1: தன்மை.
0: ஓ, தன்மை சொன்னீங்களா? சரிங்க, நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டீங்க ஆதித். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. சொல்லிட்டே இருக்கீங்களே, போதும் போதும் போதும். சரிங்க ஆதித், ரொம்ப அழகாக நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க. தொடர்ந்து வாங்க நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? மெர்சல்ல
1: மெர்சல் இருந்து
0: பாடல் கேட்கலாம். நன்றி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்தது இளமை பேசுகிறது. நேரம் பாத்தீங்கன்னா இரவு 8:18 ஆயிருச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக அப்படின்னு மாணவ செல்வங்கள் காத்திருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் பூரணி பேசுறேன்.
2: பூரணி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க.
2: இந்த விடுமுறை எல்லாம் எப்படி போகுது?
3: ஜாலியா
2: போகுது. என்ன கத்துக்கிட்டீங்க புதுசா?
3: திருக்குறள் படிச்சேன்க்கா.
2: ஆஹா, இந்த லீவ்ல உட்காந்து திருக்குறள் படிக்கிறீங்களா? எத்தனை படிச்சிருக்கீங்க?
3: படிச்சிருக்கேன்க்கா.
2: எத்தனைமா?
3: 10.
2: 10 நாளைக்கு 10 அப்படியா?
3: ஆமாங்க.
2: ஒரு நாளைக்கு ஒன்னு படிச்சா போதும்ல?
3: ஆமாங்க்கா.
2: ஸ்கூல்ல இதே தானே சொல்லி தராங்க. சரிங்க பூரணி, வீட்ல யார் யார் இருக்கா?
3: ரெண்டு அக்கா, ஒரு தங்கச்சி.
2: எல்லாருக்குமே லீவு அப்படிதானே?
3: ஆமாங்க.
2: உங்க வீட்ல 4 பொண்ணுங்க.
3: ஆமாங்க.
2: சண்டை வருமா?
3: வருங்க.
2: எதுக்காக?
3: சும்மா கேரம் போர்டு விளையாடுறதுக்கு.
2: கேரம் போர்டு விளையாடும் போதே சண்டை வருதா?
3: ஆமாங்க.
2: சரிங்க, இப்ப நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் தெரியுமா?
3: தெரியாதுக்கா.
2: தெரியாதா? குண்டக்க மண்டக்க.
3: என்ன
2: வகுப்பு படிக்கிறீங்க? எத்தனை நண்பர்கள் இருக்காங்க? மறந்துட்டீங்க கேள்வியை.

0: வந்துட்டீங்க தானே?
1: ஆமாங்க.
0: கேள்வி மறந்துட்டு அவுட் ஆயிடுவாங்களே. சரி, இருந்தாலும் ரொம்ப அழகாக முயற்சி செஞ்சீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம் பூரணி?
1: முட்டைக்கலைக்கு பாட்டு.
0: அப்படியா, பிடிக்குமா அந்த பாடல்? எதனால பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும், அதனால பிடிக்கும். அப்படியா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றிக்கா.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இது இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா 8:23. இப்போ ஆனா ஆவண்ணா விளையாட வர குட்டி தங்கம் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மதுரையில
0: சர்வேஷ். அப்படியா? கரெக்டா சொல்லிட்டா உங்க பேர என்ன படிக்கிறீங்க சர்வேஷ்? போனா 5வது. போயிட்டீங்களா இல்லையா?
1: இன்னும்
0: போகல. பாஸ் ஆயிட்டீங்களா? ரிசல்ட் வந்துருச்சா உங்களுக்கு?
1: வந்துருச்சு.
0: பாஸா?
1: பாஸ்.
0: எத்தனை பேருக்கு ஸ்வீட் கொடுத்தீங்க?
1: மூணு.
0: மூணு பேருக்கு தானா? யார் யாரு? ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்றீங்களா? சொல்லுங்க. மறந்துருச்சா ஃப்ரெண்டு பேர்லாம்?
1: சொல்லவா.
0: சொல்லுங்க.
1: சிருஷ்டி.
0: சிருஷ்டி. என்ன எல்லாம் பொண்ணுங்க பேரா இருக்கே? பாய்ஸ் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: சரவணன்.
0: சஞ்சய்குமார்.
1: அப்புறம்
0: அவ்வளோதானா? சரி, பெஸ்ட் ஃப்ரெண்டு யார்?
1: பெஸ்ட் ஃப்ரெண்ட்
0: யார்?
1: ஸ்ரீஜித்.
0: எதனால ஸ்ரீஜித்?

0: என்னனாலும் தருவான், என்னனாலும் தருவான், எப்பனாலும் ஃப்ரெண்டாக இருப்பான். அப்படியா? சரிங்க. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? அஞ்சாவது போகிறேன்னு சொன்னீங்க. சரி. ஆனா அவனா விளையாடணும், விளையாடலாமா? எப்படின்னு தெரியுமா?
1: தெரியும்.
0: ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல உங்களுக்கு என்ன வார்த்தையெல்லாம் தெரியுமோ நீங்கள் சொல்லணும், சரிங்களா? உங்களுக்கு நான் தர எழுத்து வந்து இ.
1: இலை.
0: இலை. குரில் தான், இலை தான், கரெக்ட் தான். சொல்லுங்க. இலை சொல்லிருக்கீங்க.
1: ஈரம்.
0: எப்படி எப்படி?
1: ஈரம்.
0: ஈரம், அது நெடில். நான் சொன்னது
1: இலப்பு.
0: இழப்பு. வேற என்ன சொல்? இசை. இசை கலைஞர். கலைஞர். இசை அருவி. இசையில என்னெல்லாம் இருக்கோ சொல்லிடலாம் இல்லையா?
1: இறங்கு.
0: இறங்கு.
1: இரும்பு.
0: இரும்பு.
1: இல்லை.
0: இல்லை. சொல்லித்தராங்களா பக்கத்தில்? அம்மா பக்கத்தில் இருக்காங்க. அப்படிதானே சொல்லித்தராங்க தானே? எனக்கு கேட்குதே.
1: இல்லை.
0: இல்லை, எனக்கு கேட்குது. சரி பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள். ஈல வேறு என்ன சொல்லலாம்?
1: இமயம்.
0: இமயம். இன்னும் ரெண்டு வார்த்தைகள் சொல்லுங்கள். இரக்கம்.
1: இவ்வளவு.
0: இவ்வளவு.
1: இங்கு.
0: இங்கு. அவ்வளோதான் தெரியும். பத்துனா பத்து தான் சொல்வோம், அதுக்கு மேலே சொல்ல மாட்டோம். அப்படிதானே? அப்படியா? ஆமாம். சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம் சர்வேஷ்?
1: ட்ராகன் படத்துல.
0: ட்ராகன் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, ட்ராகன் படம் பார்த்தீங்களான்னு கேட்கல. ட்ராகன் ஒரு அனிமல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்ததில்ல. எங்கே பார்த்துருக்கீங்க? டிவியில். அப்படியா? என்ன கலர் ட்ராகன் பிடிக்கும் உங்களுக்கு?
1: ரெட்டு.
0: ரெட்டு. சரி, பாட்டு கேட்கலாமா? நன்றி. மட்டிக்கினார்.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவேசுகம். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். கதவு எண் ஒண்ணு இருக்குமே, அத மட்டும் மறந்துட்டீங்க தானே? சரி பரவாயில்ல, கேட்க மாட்டேன் நான் என்ன அப்படின்னு. என்ன பேர் சொன்னீங்க, உங்க பேர் என்ன?
1: பிரம்மஸ்ரீ.
0: என்ன அர்த்தம் உங்க பேருக்கு?
1: தெரியாது.
0: பக்கத்துல யாரோ சொல்றாங்க, ஆனா உங்களுக்கு புரியல தானே? யார் இருக்கா? அப்பா இருக்காங்களா? ஆயாவா? சரி, எல்லாரையும் தூரமா போ சொல்லிட்டு, நீங்களும் நானும் மட்டும்தான் பேச போறோம், சரிங்களா? என்ன என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: அடேங்கப்பா,
0: நிறைய பேர் இருக்காங்க. இந்த தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, கதை கேப்பீங்களா அவங்கள்ட்ட? கதை சொல்லுங்க அப்படின்னு.
1: என்ன
0: கதை சொல்லுவாங்க? காட்டுக்குள்ள இருக்க கதை எல்லாம் சொல்லுவாங்களா? சிங்கம் புலி அந்த மாதிரி நிறைய கதை தெரியும் உங்களுக்கு,
1: அப்படித்தானே?
0: சரிங்க பிரம்மஸ்ரீ, கதை இப்ப கேட்க போறது இல்ல, நம்ம விளையாட போறோம், சரிங்களா?
1: ஓகே.
0: என்ன விளையாடணும் தெரியுமா?
1: தெரியும்.
0: குண்டக்க மண்டக்க தெரியுமா?
1: தெரியும்.
0: விளையலாமா?
1: விளையலாம்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் சொல்லுங்க.
1: ரெட் கலர்.
0: நேரடியா பதில் சொல்லிட்டீங்களே, கேட்ட உடனே ரெட் கலர் அப்படி சொல்லிட்டீங்க. முதல் கேள்விக்கு சம்பந்தமில்லாத ஒரு பதில் சொல்லணும், அப்படிதானே?
1: எனக்கு
0: பிடிச்ச ஒரு காய் சொல்லுங்க. காய்.
1: தக்காளி.
0: பிடிச்ச பழம்.
1: மாம்பழம்.
0: ஆஹா, விளையாட்டு எப்படின்னு தெரியல, அப்படிதானே?
1: தெரியும்.
0: ஆனா நேரா பதில் சொல்றீங்களே. இப்ப நான் என்ன பழம்னு கேட்டா மாம்பழம் சொல்றீங்க, என்ன காய் அப்படின்னு கேட்டா தக்காளி சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாதுல்ல?
1: எனக்கு பிடிக்காது.
0: ஆஹா, மாத்தி மாத்தி சொல்லணும். இப்ப முதல் கேள்வி கேட்கும்போது ஏதாவது ஒரு பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்வி என்ன கேட்டனோ அதுக்கான பதில சொல்லணும், அப்படி மாத்தி மாத்தி சொல்லணும். முயற்சி செய்றீங்களா? மறுபடியும்
1: விளையாடலாமா?
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்க. எண்.

0: என்னாச்சு என்னாச்சு பிரம்மஸ்ரீ, குழப்பமா இருக்கா?
1: என்ன நம்பர்
0: உங்களுக்கு, என்ன நம்பர் பிடிக்குமோ அதை சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அந்த விளையாட்டு, நல்லாவே இல்லைல்ல? அப்படியா, சரி. இப்போ வந்து இந்த விளையாட்டை வந்து வீட்டில் விளையாண்டு பாருங்க, அண்ணன் இருக்காங்க இல்லையா, விளையாண்டு பாருங்க. அடுத்த தடவை வரும்போது ரொம்ப அழகா விளையாடணும், சூப்பரா விளையாடணும், சரிங்களா? சரிங்க பிரம்மஸ்ரீ, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? பொட்டலை முட்டாய் பாட்டா? சாப்பிட்ருக்கீங்களா பொட்டலை முட்டாய்? வாங்கி கொடுத்துருக்காங்களா தாத்தா பாட்டிலாம்? வாங்கி தந்தது இல்லையா? நீங்க கடைக்கு போகும்போது கேளுங்க, வாங்கிட்டு வருவாங்க, சரிங்களா? சரி, இப்ப பாட்டு கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி
1: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற.

0: மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆனா ஆவணா குண்டக்க மண்டக்க அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா விளையாட முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப விடுமுறை அப்படின்றனால நிறைய விளையாட்டுகளை எல்லாம் அவங்க மறந்துருப்பாங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறோம். நேரம் பாத்தீங்கன்னா 8:40 ஆயிடுச்சு. காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: நட்சத்திரா பேசுறோம்.
1: நட்சத்திரா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன்.
1: கள்ளக்குறிச்சி எங்க இருக்கு?
2: கள்ளக்குறிச்சி
1: எங்க இருக்கு?
2: உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். தேனிக்கு.
1: ஓ, தேனிக்கு போயிட்டீங்க, அதனால கள்ளக்குறிச்சின்னு

0: நட்சத்திரம் பேசுறோம்.
1: நட்சத்திரா, எங்கிருந்து பேசுறீங்க?
0: கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுறோம்.
1: கள்ளக்குறிச்சி எங்க இருக்கு?
0: கள்ளக்குறிச்சி
1: எங்க இருக்கு?
0: உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் தேனிக்கு.
1: ஓ, தேனிக்கு போயிட்டீங்க, அதனால கள்ளக்குறிச்சின்னு சொல்ல பயமா இருக்கா? எங்க இருந்தனாலும் பேசலாம் அப்படிதானே? எவ்வளோ நாள் ஆச்சு அத்தை வீட்டுக்கு போய்? ரெண்டு நாள் தான் ஆகுது. நல்லா இருக்கா அத்தை வீட்டில் இருக்கிறது? ஜாலியாக இருக்கா? அங்கேயே இருந்துக்கலாமா? இருந்துக்கலாம். வீட்டுக்கெலாம் வர வேண்டாம், ஸ்கூலுக்கெலாம் போக வேண்டாம். அப்படியா?
0: ஸ்கூலுக்கு போகணும்.
1: ஸ்கூல் போகணும், ஆனால் அத்தை வீட்டிலேருந்தே போகணும். அப்படியா? அத்தைனா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? அத்தை பேர் சொல்லுங்க.
0: உமா மகேஸ்வரி.
1: உமா மகேஸ்வரி, கேட்டுட்டு இருக்காங்களா பேசுறத? சரி, அடிக்கடி பேசுவீங்களா பண்பலையில? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? முதல் முறையா பேசுறீங்களா? அப்படியா? என்ன படிக்கிறீங்க நீங்க? சிக்ஸ்த் போயிட்டீங்களா? சரிங்க. அதே ஸ்கூலா இல்லை வேற ஸ்கூலா?
0: வேற ஸ்கூல்.
1: வேற ஸ்கூல், சரிங்க. நீங்க என்ன விளையாட்டு விளையாடணும் தெரியுமா? என்ன விளையாட்டு சொல்லுங்க பாப்போம். ஆனா ஆனா அவண்ணா, ஆனா அவன். பக்கத்துல இருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் தூரமா போக சொல்லிருங்க. அத்தை மாமா யாராரு வீட்டுல இருக்காங்களோ கொஞ்சம் தூரமா உட்காந்து நீங்க பேசுறத கேட்க மட்டும் செய்யுங்க. சொல்லுங்க, நீங்க மட்டும்தான் என்ன பேசணும், சரிங்களா? சரிம்மா, ஒரு எழுத்து சொல்லுவோம். அந்த எழுத்துல உங்களுக்கு என்ன வார்த்தைகள்லாம் தெரியுமோ ஒரு 10 வார்த்தை சொல்லணும், சரியா? உங்களுக்கு நான் தர எழுத்து என்ன தெரியுமா? சா, நெடில், சா, சாவி சொல்லுவோம் இல்லையா, அந்த சா. சாமி,
0: சாதம்,
1: சாதம்,
0: சாரு,
1: சாரு,
0: சாய்.
1: சாய்னா என்ன அர்த்தம்? சாய்
0: ஒரு பேரு.
1: பேர்லாம் சொல்லக்கூடாது, நிறைய பேர் சொல்லிட்டீங்க, அதனால வேற சொல்லுங்க. வேற என்ன சொல்லலாம்?
0: சாரல்,
1: சாரல் சொல்லலாம்.
0: சாகசம்,
1: சாகசம் சொல்லலாம்.
0: சாம்பார்,
1: சாம்பார். வேற என்னது? ஜாலியா? நான் சொன்னது சா, நீங்க ஜாலி சொல்றீங்க. சா அந்த எழுத்துல தான் சொல்லணும். வேற என்ன சொல்லலாம்? இன்னும் ஒரு 2 வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்க பாப்போம். சாவி நான் சொன்னது, நீங்க சொல்லுங்க பாப்போம். வேற சொல்லுங்க. இந்த சாதம் சொன்னீங்கல்ல, அதவே வேற என்ன சொல்லலாம் சாதத்துக்கு? இன்னொன்னு என்ன சொல்லலாம்? சாலையா? ஆ, சாலை சொல்லலாம். வேற
0: சாட்டை.
1: என்னம்மா?
0: சாட்டை,
1: சாட்டை ஆ சொல்லலாம். அவ்வளோதானா? அவ்வளோதானா?
0: சாப்பாடு.
1: சாப்பாடு. வேற நீங்க சாப்பாடு அப்படின்னு சொன்னாட்டி பசிக்குது, என்ன பண்ணலாம்? பாட்டு கேட்டு போய் சாப்பிடலாமா? என்ன என்ன பாட்டு கேட்கலாம்? கோல்டன் ஸ்பேரோ பார்த்துருக்கீங்களா? கோல்டு கலரில் பார்த்துருக்கீங்களா? வருதா உங்கள் வீட்டு பக்கம் அந்த மாதிரி குருவிலாம்?
0: குருவிலாம்
1: வராது. அப்புறம் என்ன வரும்?
0: குருவி
1: பாட்டு கேக்கலாமா? நன்றி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:50. கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் சிறப்பாக விளையாட முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மணப்பாறையில இருந்து மோகன பிரசாத்.
2: மோகன பிரசாத், அப்படியா?
3: ஆமா.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். கவிதை எப்படி இருக்கீங்க?
2: நாங்கெல்லாம் சூப்பரா இருக்கோம். என்ன படிக்கிறீங்க?
3: 8 படிக்கிறேன்க்கா.
2: 8th போறீங்களா இல்ல முடிச்சிட்டீங்களா?
3: 8th முடிச்சு 9th போறோம்.
2: அப்ப 9th னு சொல்லணும் அப்படிதானே?
3: ஆமா.
2: பாஸ் ஆயிட்டீங்களா?
3: ஆ, பாஸ் ஆயிட்டேன்.
2: அப்பனா தைரியமா சொல்லலாம் 9th அப்படின இல்ல?
3: ஆ, ஆமாக்கா.
2: சரிங்க. அதே ஸ்கூலா இல்ல வேற ஸ்கூல் போறீங்களா?

0: வேற ஸ்கூல் போறோம்.
1: இப்ப நிறைய நண்பர்களை மிஸ் பண்ணுவீங்களே.
0: இல்ல எல்லா நண்பர்களும் அதே ஸ்கூல்.
1: அப்படி எல்லாரையும் கூட்டிட்டு அடுத்த ஸ்கூல் அப்படியா?
0: ஆமா.
1: எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு?
0: 4 பேர்.
1: 4 பேர். அப்ப ரொம்ப பெரிய கூட்டம் கிடையாது இல்ல?
0: ஆமா.
1: சரிங்க. அதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாரை சொல்வீங்க?
0: யாகேஷ்.
1: யாகேஷ். எதனால யாகேஷ்? என்ன
0: விளையாட்டு?
1: அது அப்படி கிடையாது, குண்டக்க மண்டக்க அப்படிதானே? நீங்க வேற மாதிரில சொல்றீங்க. அதவே மாத்திட்டீங்க, குண்டக்க மண்டக்கன்றதவே மாத்தி புதுசா ஒரு விளையாட்டு பேரு இல்ல? சரிங்க. எப்படி விளையாடணும் தெரியும் இல்லையா உங்களுக்கு?
0: விளையாடலாமா?
1: உங்களுக்கு பிடிச்ச ஒரு பறவை எதை சொல்லலாம்?
0: கைபேசி.
1: காக்கா என்ன கலர்ல இருக்கும்?
0: கிளி.
1: கிளி என்ன கலர்ல இருக்கும்?
0: கருப்பு.
1: குயில் எப்படி கத்தும்?
0: பச்சை.
1: கோழி எப்படி கத்தும்?
0: கூ கூ.
1: நாய் எப்படி குறைக்கும்? கேள்வியை மறந்துட்டீங்க தானே?
0: கொப்பரிக்கும்.
1: ஆஹா, அது எப்படின்னு கேட்டேன், என்ன செய்யும் கேட்கல, எப்படின்னு
0: கேட்டேன்.
1: ஆஹா சரிங்க. யானை என்ன கலர்ல இருக்கும்? அதுதான் எப்படி, நீங்க வந்து சவுண்ட் தான் கொடுக்கணும். அப்படியா? சரி. பூனை எப்படி கத்தும்?
0: கருப்பு.
1: மயில்?
0: மியாவ்.
1: சரிங்க. குரங்குக்கு எத்தனை வால்?
0: 2.
1: சரிங்க. ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணுறீங்க. மயில் கத்துறதை கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல, அதனால குயில் கத்துற மாதிரி கத்தியாச்சு இல்லை? சரிங்க, அடுத்த தடவை கேளுங்க, மயில் வந்துச்சுன்னா எப்படி கத்துதுன்னு கேட்டு பாருங்க. அடுத்த தடவை சொல்லணும் சரியா? சரி. என்ன பாடல் கேட்கலாம்? கலருக்கு நடியா கேட்டலாமா?
0: கேட்கலாம்.
1: நன்றிங்க.

கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடராகம் தென்காசி மாவட்ட நேர்களுக்காக, 9 மணிக்கு வானவில். வானவிலில் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்து கலந்துரையாடல். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பிரித்வி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் டி அருள்மொழி அவர்கள். நெறிய ஆளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு ஏரிச்சாலையிலிருந்து லேக் எஃப்எம், நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி, பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தாராபுரம் ஆச்சியம்மாள் அவர்கள். 3 மணிக்கு கோயம்புத்தூர் அண்ணூர் ஆர் சுப்பிரமணியன் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. இரவு 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம். கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை. கோடை பண்பலை 100.5 இதுவரை பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசும் நாளை இரவு 8 மணிக்கு. எப்போது மகிழ்ச்சியாக இருக்க இனிய இசை அளித்தரும் கோடை பண்பலை 100.5 இணைந்து இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. 100.5 இனி இரவு தாலாட்டாய் கொடை தின்றல்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இசைக்கலாமா கோடை பண்பலையில் கொடை தென்றலை. இன்றைய தென்றலில் இசைக்கருக்கும் பாடல்கள் பறந்து விருந்திருக்கும் வானம் வரை நம்மை அழைத்துச் சென்று சுற்றி அலையும் மெல்லிய காற்று தவழ்ந்து பூமியில் படர்வதை போன்ற உணர்வை தரும். கடந்து வந்த வாழ்வில் ஏதோ ஒரு தருணத்தில் தேங்கி நிற்கும் வசந்த காலத்தின் உறைவிடத்திற்கு நம்மை அழைத்துச் சென்றுவிடும். நண்பகல் வேளை ஒன்றில் சமவெளியான நிலப்பரப்பில் நின்று கொண்டு வானில் மிதக்கும் மேகங்களை ரசிக்கும் உணர்வை தரும். காலடி சத்தத்தின் அதிர்வுகளால் பூச்செடிகளில் அமர்ந்திருக்கும் நெடிய மரங்களுக்கு நடுவே முகத்தில் அறையும் சிலீர் காற்றை கிழித்து கொண்டு போகும் பயணத்தை போல உற்சாகத்தை பிரதிபலிக்கும். அறியாத தீவு ஒன்றில் நாணல்கள் அடர்ந்த கரையில் உலாவும் உணர்வை தரும் பாடல்களை கேட்கலாமா நேயர்களே, கோடை பண்பலையின் கொடை தென்றலில். தென்றலில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

கோடை பண்பலையில் இசை பாடி கொண்டிருக்கிறது கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் இசைக்கு இருக்கிறது வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை. தாலாட்டு பாடலின் அனுசரணையோடு ஒலித்து இரவுகளை ஆக்கிரமிக்கும் பாடலுது. எதுவுமே வேண்டாம் உன்னை தவிர என்கிற ஒற்றை இழைதலை பாட்டுக்குள் பெயர்த்து தந்திருப்பார் இளையராஜா. ஜெயச்சந்திரனின் குரலுக்காகவே அளவெடுத்து தந்தது போல அமைந்த பாடலுது. சரணம் முடிகிற இடத்தில் நெஞ்சமும் புண்ணாச்சு, காரணம் என்னாச்சு என்பதை தனக்கே உரிய ஆழ்ந்த அமைதியோடு பாடியிருப்பார் ஜெயச்சந்திரன். கேட்கலாமா நேயர்களே அவ்வினிய பாடலை?

வணக்கம், நான் கௌதமி பேசுறேன். தமிழ்நாட்டிலேயே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல இன்வால்மெண்ட் கொண்டு வர்ற இந்த கோடை எஃப்எம் 100.5 நேர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க, லிவ் லைஃப்.

நேரம் இரவு சரியாக 9:14. இசை பாடிக்கொண்டிருக்கிறது கொடை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது சதுரங்கம் திரைப்படத்திற்காக வி குமாரின் இன்னிசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் குரல்களில். இந்த பாடல் ஒரு சிறிய சோகத்திலிருந்து விடுபட்டு தன்னை சமாளித்துக் கொள்ளக்கூடிய சுயதணிக்கை துணியோடு சிறு பிசிறாக அந்த சோக சாய்தலை ஒளித்தடங்கும் பாடலாக அமைந்தது. இந்த பாடல் ஒரு ஸ்பின்னர் போல முடிந்து முடிந்து தொடங்கும் ஒரு சுழல் இசைப்பாடல். கேட்டுவிடலாமா நேயர்களே? மதனோட்சவம் பாடல்.

0: வணக்கம், நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம். தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம்.
0: கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது ஐ வி சசி இயக்கத்தில் கமல் ஸ்ரீதேவி நடிப்பில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஜுகுனு என்னும் இந்தி படத்தின் ரீமேக். எஸ்பிபி மற்றும் ஜானகி இணைந்து பாடிய இந்த பாடல் முகப்பு இசையில்லாமல் எடுத்த அடுப்பில் ஜானகியின் குரலுடன் தொடங்கும். வளமான இசையால் நிரப்பப்பட்ட மூன்று சரணங்களை கொண்ட இந்த பாடலை கண்கள் மூடி கேட்கும்போது மனசுக்குள் பசுமையான நிலப்பரப்புகள் விரியும். 4.25 நிமிட பயணத்தில் வெவ்வேறு விதமான நிலப்பரப்புகளுக்கு நம்மை அழைத்து சென்று விடுவார் இளையராஜா. முதல் சரணத்தில்

வானிலிருந்து தரையில் இறங்கும் வயலின் இசைக்கு பிறகு புல்லாங்குழலும் கிட்டாரும் சேர்ந்து கொள்ளும். இரண்டாவது இசையில் சாக்ஸபோனும் கிளாரினெட்டும் மெலிதாக கசியும். மூன்றாவது நிரவலிசையின் தொடக்கத்தில் ஒலிக்கும் புல்லாங்குழல் மலையடிவாரச்சாலையின் குழுமையை உணர்த்தும். இன்னும் என்ன என்னவெல்லாம் சொல்வது? கேட்டுவிடலாமா அந்த பாடலை? குரு திரைப்படத்திலிருந்து.

0: கோடை பண்பலை நொறுபுளி ஐந்தில் நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் தென்காசி மாவட்ட நேர்களுக்காக, 9 மணிக்கு வானவில். வானவிலில் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்து கலந்துரையாடல். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பிரித்வி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் டி அருள்மொழி அவர்கள். நெறிய ஆளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு ஏரிச்சாலையிலிருந்து லேக் எஃப்எம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி. பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தாராபுரம் ஆச்சியம்மாள் அவர்கள். 3 மணிக்கு கோயம்புத்தூர் அண்ணூர் ஆர் சுப்பிரமணியன் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை பண்பலைக்கழகமாக. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம். கோடை பண்பலை 1:05 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: நேரம் 9:27. இது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது மைக்கேல் மதன காமராசன் திரைப்படத்தில் பூவாச்சர் காதர் எழுதி இளையராஜா இசையமைத்த பாடலை. இந்த பாடலை ஜானகியுடன் இணைந்து பாடியிருந்தார் கமல்ஹாசன். இந்த பாடலின் இசை, வரிகள், பாடலாக்கம் என எல்லாவற்றிற்கும் போற்றத்தகுந்த பாடல் என்றாலும் இதன் முதன்மை ஈர்ப்பாக திகழ்வது கமல் பாடிய விதம்தான். சொற்களை புழங்கும் தெளிவுடனும் வளங்களுடனும் இதனை பாடியிருந்தார் கமல். தோடி ராகத்தில் அமையப்பெற்ற இந்த பாடலை தொழில்முறை பாடகர்களுக்கு இணையான லாவகத்தோடு பாடியிருப்பார் கமல். இந்த பாடலின் இன்னுமோர் சிறப்பு கமலின் குரல் துல்லியம். இந்த பாடல் முழுவதையும் ஒரே குரலில் சீராக பாடியிருக்க மாட்டார் கமல். தொடக்கத்திலிருந்தே சன்னமும் கனமும் கலந்தொழித்த வண்ணம் பாடி வருபவர் ஜானகியும் தானுமாக மாறி மாறி பாடலை எடுத்த வண்ணம் வருகையில் சயன நேரம் மம்மதையாகும் என்பதை பூர்த்தி செய்துவிட்டு அடுத்த கணத்தில் சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் என்ற பல்லவிக்கு உக்கிரமாக திரும்புவார். அவரின் குரல் அந்தரத்தில் ஆடி காட்டிய சன்னத பாடலை கேட்கலாமா நேர்களே?

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுறேன்.
1: காதல் தேவதையா பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா.
0: கோடையப்பம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாளில போற புள்ள.
0: ஏன்னா என்னுடைய பாடல்கள் நிறைய கோடையப்பம் நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க.

0: ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் கோடை எஃப்எம் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய ஒளிபரப்பு நடத்திக்கிட்டு இருக்குது.
1: உனக்கேன உனக்கேன பிறந்தேனே, உயிரேன உணர்வேன கலந்தேனே.
0: தொடர்ந்து கோடை எஃப்எம்முடைய சேவை வந்து நேயர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கோடை எஃப்எம் காதல்.

திரைப்படத்திற்காக எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஜானகியின் ஜோடி குரல்களில். காதலுக்கு ஏற்படும் தடையால் மனமுடைந்து நிற்கும் நாயகனையும் நாயகியையும் ஆற்றுப்படுத்தும் கனவு பாடல் இது. டூயட் பாடல் என்றாலும் பாடல் முழுவதும் இனம் புரியாத வலியை உணர முடியும். இந்த பாடலை துவங்கி வைப்பவர் எஸ்பி சைலஜா. ஆனந்த கும்மியடி வனமெல்லாம் கேட்கட்டும் என தொகையரா துவங்க, ஆர்ப்பாட்டமான தாளமும் நெகிழ்வூட்டும் ஷெனாயும் சேர்ந்து இசைக்கும். தற்காலிக சந்தோஷ மனநிலையில் திளைக்கும் காதலர்களின் உணர்வு பாடலின் தொடக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும். பாடல் தொடங்கும் போதே ஷெனாய், கிட்டார் என்று வரிசையாக தொடங்கும் இசை கருவிகளுக்கு பிறகு ரணங்களை வருடும் மயிலிறகின் மென்மையுடன் வளமான வயலின் கூட்டிசை ஒலிக்கும். வருத்தமான மனநிலையில் இந்த பாடலை கேட்கும்போது ஒற்றை கணத்தில் நம் மனமடையும் உணர்வுகள் வார்த்தையில் அடங்காதவை. இரண்டாவது சரணத்தில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை அற்றுவிட்டதைப் போல அழுகை குரலில் இனிமேல் பிறவி வாராது என்று பாடுவார் ஜானகி. அவரை சமாதானப்படுத்தும் விதமாக காதல் மாலை சூடும் வேளை அழுக ஏனோ கூடாது என்று பாடுவார் எஸ்பிபி. ஆறுதல் வார்த்தைக்காக அழுகையை அடக்கிக் கொண்டாலும் ஆற்றாமையில் ஒலிக்கும் மனம் தேம்பும் குரலில் நிலவே நீயும் தூங்காதே என்பார் ஜானகி. அடடா, எதை சொல்வது எதை விடுவது, பாடலையே கேட்டுவிடலாமா நேயர்களே?

இசை பாடிக்கொண்டிருக்கிறது கொடைத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது ஆனந்த குமி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேரம் இரவு 9:44. இன்னிசையால் இதயங்களை நனைத்துக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலையின் கொடை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து. ராதையின் மனதிலிருந்து கண்ணனின் குழலுக்கு குடிபெயரும் அந்த கீதம்தான் இந்த சின்ன கண்ணன் அழைக்கிறான். கர்நாடக இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா பாடிய இந்த பாடல் காற்றில் கலந்து வரும் அந்த இரகசிய மெட்டின் குழலோசை தரும் பரவசம் ராதையை மட்டுமல்ல நம்மையும் தொற்றிக்கொள்ளும். காந்தர்வ குழலோசையின் திசை நோக்கி ராதையாக நடித்த ஸ்ரீதேவி ஓடிச் செல்லும்போது தடதடக்கும் ஜலதரங்கமும் பரிதவிப்பை உணர்த்தும் வயலின் இசைக்கோவையும் பரவசத்தின் சதவீதத்தை அதிகரித்து கொண்டே செல்லும். பக்தி, காதல், பெருமிதம் என்று உணர்வுகளின் அலையில் மிதக்கும் குரலில் மெய்சிலிர்க்க வைப்பார் பாலமுரளி கிருஷ்ணா. இரண்டாவது சரணத்தில் மனதின் ஏக்கத்தின் எதிரொலி போல, காதல் கொண்ட குயிலின் பிரிவு துயரின் வெளிப்பாட்டை போல ஒலிக்கும் புல்லாங்குழல் காலத்தையே உறைய வைத்துவிடும். உன் புன்னகை சொல்லாத அதிசயமா என்று ஒரு பஞ்ச் வைத்திருப்பார் பஞ்சு அருணாச்சலம். கேட்கலாமா நேயர்களே கவிக்குயில் திரைப்படத்தின் பாடலை?

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்கு இருக்கிறது ராஜபார்வை திரைப்படத்திற்காக. கண் பார்வையற்ற நாயகன் தன் நுண்ணுணர்வின் வழியே அறிந்து வைத்திருக்கும் விஷயங்களை வைத்து நாயகியின் அழகை வர்ணிக்கும் அழகே அழகு பாடலது. நாயகன் தனது மன உலகின் உருவமற்ற உருவங்களை பயன்படுத்தி வார்த்தைகளை கோர்த்து கொண்டே செல்வான். மெல்லிய ஹம்மிங்குடன் இந்த பாடலை ஜேசுதாஸ் தொடங்கும் போதே கேட்டுக்கொண்டிருப்பவரின் மனம் கிளர்ந்தெழ தொடங்கிவிடும். கசல் பாணியிலான தபேலா தாழக்கட்டுடன் வீணை, வயலின், புல்லாங்குழல் இசைக்கருவிகள் உருவாக்கிய இசை இழைகளாக கோர்த்து கொண்டே செல்வார் இளையராஜா. நகர பரபரப்பின் பார்வைக்கு தப்பிய மரங்கள் சூழ்ந்த பழைய கட்டிடத்தின் ஒரு அறையில் தங்கியிருப்பார் கமல். எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து சென்ற அடையாளங்கள் அழிக்கப்படாமலே இருக்கும் அந்த அறையின் ஜன்னல்கள் கதவுகளில் கூட வாழ்வின் எச்சம் மிச்சம் இருக்கும். அந்த அறையில்தான் மாதவியிடம் இந்த பாடலை பாடி காட்டுவார் கமல். காலம், நிலப்பரப்பு போன்ற கூறுகளை சொல்லும் இசையைப் போல இந்த பழைய அறைக்கும் தகுந்த இசை ஒலிக்கும். மன கண்கள் சொல்லும் பொன்னோவியம் என்ற ஒரே வரியில் முழு பாடலின் சூழலையும் சொல்லியிருப்பார் கண்ணதாசன். கேட்டுவிடலாமா நீர்களே?

பாடல் என்பவை வனாந்தரத்தின் லாலி, வேகமும் சோகமும் மகிழ்வும் ஒன்றிணையும் வினோத இதம். இசையை கனவாக வரித்துக் கொள்வது மகோன்னதம். காற்றின் அலைவரிசைகளில் அசைந்தாடும் சிறகு போல மனதை அலைபாய வைத்து கட்டுக்குள் கொண்டு வந்து இதயங்களில் இசைப்பாடிய பாடல்களை இசைத்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கொடை தென்றல். மீண்டும் தென்றல் வீசும் நாளை இரவு 9 மணிக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

கோடை பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இப்போது நாம் கேட்க நினைவே சுகம். இனிய இரவு வணக்கம் நேர்களே, சில நினைவுகள் மலை போல் வந்து போகும், சில நினைவுகள் மட்டும் மனதில் தங்கிவிடும். நினைவுகள் ஒரு இனிய சுகம். மீண்டும் கிடைக்காத தருணங்களை இதயத்தில்

0: இதயத்தில் மீண்டும் வாழ வைக்கும் வரம். வரமாய் கிடைத்த நினைவின் இனிமையில் பிடித்த பாடலை தொலைபேசி வழியாய் கேட்டு மகிழ கோடை பன்மலை நுறுபொழியாய்ந்தது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி மலைகள், காடுகள், பசுமைச் சூழல் ஆகியவற்றால் பிரபலமான மாவட்டம். குளிர்ச்சியான காலநிலை மற்றும் இயற்கை காட்சிகளை அதிகம் கொண்ட மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். கிருஷ்ணகிரியில் உள்ள அறிமுக நேர்கள் 24 24 24 வழக்கமாய் பேசக்கூடிய நேர்கள் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்லிருந்து மதப்பன்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பேர் மாமேர் வீடு மேம். சம்சாரம் ஆனதற்குன்னு ஒரு சாங்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்க மேம்.

0: இதயங்களை வருடி கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். நினைவே சுகத்தில் இன்றைய நினைவே சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க வணக்கம்.
1: அரசி 100.5 கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கமா.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: ஐயா, நான் கிருஷ்ணகிரி மாவட்டமா, காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டல இருந்து ஆறுமுகம் பேசுறேம்மா.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேக்கலாம்?
1: இரண்டு மாதங்களுக்கு பிறகு வந்து நேரடியாக தொடர்பு கொள்வது ஒரு மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷமா.
0: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. என்ன பாடல் கேக்கலாம்?
1: அம்மா, மிஸ்டர் பாரத் படம். இந்த படத்துல இருந்து என்ன மாக்கன்ன சௌக்கியமா அப்படிங்கிற பாடல் நம்ம அனைத்து நேயருக்கும் கொடுமா.
0: நன்றிங்க, பாடல் கேக்கலாம்.
1: நன்றிமா, நன்றிமா.
2: என்னம்மா கண்ணு

0: சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதித்தான் பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்ஸ்.
1: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. நேரம் 10:12 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வாங்க. வணக்கம்.
2: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
1: வணக்கங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி, நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கோங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நலமா இருக்கிறோங்கம்மா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: என்கிட்ட மோதாதே பாட்டுமா, சரியோ சரியோ நான் காதலிச்சதுன்னு
1: பாடுறேன்.
2: சரியோ சரியோ நான்
1: சரியா நான் கேக்குறேன், உங்களை கேக்குறேன் சரியா அப்படின்னு உங்கள்ட்ட கேக்குறேன்.
2: சரிதாம்மா.
1: சரிதான், பாடல் கேக்கலாமா?
2: கேக்கலாம்.
1: நன்றிங்கம்மா. சரியோ

0: இது உங்கள் கூடை பந்தலை 100.5 கேட்டுட்ருக்கோம் நினைவேசுகம். இன்னைக்கு நினைவேசுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: ஒசூர்ல இருந்து பிரகாஷ். மேடம்
0: எப்படி இருக்கீங்க? பிரகாஷ் ஐயா
1: நல்லா இருக்கேன்
0: மேடம். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: புது வசந்த படத்துல குருவாயிரப்பா.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றிங்க.

0: கவிதை சிந்தன் வடித்துக் கொண்டிருப்பது கோடை பன்மலை 100.5. இன்னைக்கு நினைவீசகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் அன்புள்ளம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வெங்கடு பேசுறேன்.
0: உங்களுக்கான பாடல் கோடை பன்மலை 100.5. நன்றிங்க.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் 10:27. இன்னைக்கு நினைவே சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக இப்போ காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க
1: மேடம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டிப்பட்டி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வைதேகி காத்திருந்தேன்.
0: வைதேகி காத்திருந்தால் இப்பதானே கேட்டோம்.
1: ஆ, இதோ வேற பாட்டு போறேன்.
0: வேற பாட்டு கேட்கலாமா? நன்றிங்க.

0: 91.5 நினைவே சுகம். இன்னைக்கு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. கிருஷ்ணகிரியில் உள்ள அறிமுக நேயர்கள் 24 24 24 வழக்கமாய் பேசக்கூடிய நேயர்கள் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 சேர்த்துக்குங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்யா.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி போச்சமல்லி வட்டம் ரிட்டையர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏ முருகன்மா.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நான் எனக்கு வந்து அடிக்கடி கேட்போமா இந்த பாட்டை வந்து வருவான் வடிவேல் கமலஹாசன் நடிச்ச படமா.
0: சரி.
1: அந்த படத்துல இருந்து ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியா அந்த பாட்டு 24
0: மாவட்டம் அப்படி போயிட்டு.
1: ஆமா ஆமா.
0: சரி, எல்லாரும் கேட்கலாம் அந்த பாட்டை. நன்றிங்கய்யா.
1: நன்றிப்பா நன்றிப்பா.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 12:39. இன்னைக்கு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக ரொம்ப அழகான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருந்து சின்னசாமி.
0: சின்னசாமிங்களா? சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: முத்துக்காலை படத்திலிருந்து புன்னை வனத்து குயிலை.
0: உங்களுக்கான பாடல் 100.5. நன்றிங்க.

0: உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் வருந்தூர் வட்டம் மஞ்சப்பட்டி சக்கரவர்த்தி.
0: ஆ, ஏன், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் தராசு.
0: ம்,
1: சிந்தனை தொம்பி அறிவு வளர்ந்து, இந்த பாடல் கூட
0: தத்துவ பாடல் இல்லைங்களா?
1: நன்றி,
0: கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.

என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகான பாடல்களும் கேக்குறாங்க. தொடர்ந்து பேசலாம் இப்போது 100.5.

0: நாடு பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது
1: கோடை பந்தலின் 1.5 இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
2: அரசாம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: படம் குரு மேடம். பாடல் பேரை சொல்லவா? அனைத்து நேயர்களுக்காகவும்
1: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் நினைவே சுகம். மீண்டும் நினைவே சுகம் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. 100.5 இடைவிடா பாடல்களோடு விரிகிறது இரவு சிறகு.

இரவு வணக்கம் நேயர்களே. மழையின் சாரலில் இலையும் நனையும் மண்ணும் நனையும், விடியலின் வெளிச்சத்தில் பூவும் விழிக்கும் பறவையும் விழிக்கும், நதியின் ஓட்டத்தில் சருகும் செல்லும் சிறு படகும் செல்லும். இரவின் அமைதியில்தான் நினைவுகள் மட்டும் பேச துவங்கும். இசையின் இனிமையில்தான் இதயத்தில் மட்டும் சிறகுகள் முளைத்து வானம் தேடும். அவ்வினிய இன்னிசை பயணத்தை தொடங்கலாமா? கோடை பண்பலையின் இரவு சிறகோடு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைகிறேன் வீணா வீரபத்ரன்.

இசைப்பாடல்களை கொண்டு இரவை இனிமையாக்கிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் தன் இன்னிசை சிறகை விரித்து வளம் வரும் நாளை இரவு 11 மணிக்கு. மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள புத்தம் புதிய காலை பொழுது அனைவருக்கும் நல்லனவற்றை மட்டுமே வாரி வழங்கிடும் எனும் வாழ்த்துளியோடு கானம் பாடும் காற்றின் முகவரி 100.5 MHz கொடைக்கானலின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. நேர்கள் எமது நிகழ்ச்சிகளை கூடுதல் அலைவரிசையான 101.2 MHz-இல் தஞ்சையிலும் கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்று சகவருடம் 1948 வைசாக மாதம் 24 பிரபவ ஆண்டு சித்திரை திங்கள் 31 திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 14 2026 நேரம் காலை 4:57.

வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 5 மணி. கூடை பண்பலை 100.5 MHz தேவகானங்கள் இசைக்கும் அருள் மாலை இப்போது தொடங்குகிறது. தேவ எனும் சொல்லுக்கு ஒளியுள்ள பொருள் எனும் அர்த்தம் உண்டு. அதனால்தான் ஒளி கொண்ட சூரியன் நெருப்பு போன்றவற்றை வழிபட்டான். அதனால ஒளி கிழக்கில் தோன்றும் இந்த இனிய காலை பொழுதில் இறைவனை தேவகானம் எனும் இசை கொண்டு துள்ளும் அருள் மாலையை கேட்க

நேரம் காலை 5:14 கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கல்வியால் அடக்கம் உண்டாகிறது, அடக்கத்தால் மதிப்பு ஏற்படுகிறது, மதிப்பினால் செல்வம் சேர்கிறது, செல்வத்தால் அற ஒழுக்கம் ஏற்பட வேண்டும், அவ்வொழுக்கம் இன்பத்தை தரும் என்கிறது கீதா.

அருள் மாலை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. நாம் நமது வருவாயில் ஒரு சிறிய பாகமாவது ஏழைகளுக்கு ஒதுக்கி வைத்து அதனை அவர்களுக்கு அன்புடன் தந்து மறுமைக்கு மாறா நலனை தேடிக்கொள்ள வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர்.

நேரம் காலை 5:28. கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையை உரைப்பவருடைய உயிராற்றல் பெருகும். உண்மையை உரைப்பவருடைய உயிராற்றல் பெருகும். நாளுக்கு நாள் அவன் நல்லவனாவான் என்கிறது ரிக்வேதம்.